நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948 வைசாக மாதம் 22 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 சித்திரை திங்கள் 29 நாள், 2026 ஆண்டு மே மாதம் 12 தேதி செவ்வாய்க்கிழமை. மதியலை 720 கிலோஹர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

0: பகைவரும் நமக்கு நண்பராகும் சூழ்நிலை வரும்போது முகத்தால் மலர்ச்சியை காட்டி மனத்தால் அந்த நட்பை நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 830 அதிகாரம் கூடா நட்பு.
1: பகை நட்பாம் காலம் வருங்கால் முகம் நட்டு அகம் நட்பு ஒரி விடல்.
0: பகைவரும் நமக்கு நண்பராகும் சூழ்நிலை வரும்போது முகத்தால் மலர்ச்சியை காட்டி மனத்தால் அந்த நட்பை நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 830 அதிகாரம் கூடா நட்பு.
2: குரல் அமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் 5:56. இனி எமது பல்வேறு அலைவரிசைகளில் இன்று ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசைகளில் 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் பேராசிரியர் வி அ இளவழகன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7:00 முதல் 9:00 வரை புத்தம் பொது காலை. இதில் 4 அறிவோம் மரகதத்தீவு அயர்லாந்து. எழுதி வழங்கியவர் எஸ் உமாமகேஸ்வரி அவர்கள். தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்பட லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் நல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 4 பகுதி கேட்கலாம். இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு பகுதியில் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த தின சிற்றுரை இடம்பெறும். நகர்வலத்தில் கோடைக்கு ஏற்ற பழங்கள் ஆர் பாஸ்கரன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை கேட்கலாம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் 8:02-8:30 திரைகாணம், 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் ஓய்வு பெற்ற அதிகாரி ER சுகுமார் அவர்களுடன் நேர்முகம். 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் வி ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை, CN சந்திரசேகர் அவர்கள் வயலின், பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். சாந்தாராஜன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். MA கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், KV பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்நிலை பள்ளி கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் தேசிய திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி, இதில் அன்னையர் தின கருத்து கோவை 2 பகுதி இடம்பெறும். 2:15 திரைகாணம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி சாருச்சரிய MOP வைஷ்ணவ் கல்லூரி சமஸ்கிருத உதவி பேராசிரியர் ஆர் சௌமியா அவர்களின் உரை இடம்பெறும். 2:55 வானிலை. 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25-6:55 திரை இசை. 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம், 346 பகுதி. 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம், செம்மறியாடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள், காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05-9:15 திரைகாணம். 9:30 அறிவியல் நேரம், வெப்பம் குறித்து இந்திய வானிலை ஆராய்ச்சி துறையின் சென்னை மண்டல புயல் எச்சரிக்கை மைய இயக்குனர் டாக்டர் VR துரை அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10:00 காற்றோடு கலந்தீர்கள்.

0: எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகா ஹெர்ட்ஸில் இன்று பிற்பகல் 12 மணிக்கு. பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்நிலை பள்ளி கல்வி பயிலும் மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் தேசிய திட்டம் குறித்த தகவல்கள் 12:05 ஹாய்ஸ் நெகிதியே. 2:15 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் 6 மணிக்கான செய்திச் சுருக்கம் இடம்பெறும்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31வது தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்புப் படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
0: எஃப்எம் ரெயின்போ 101.4 மெகா ஹெர்ட்ஸில் இன்று பிற்பகல் 3:02 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக செவிலியர் தினத்தை ஒட்டி மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின்

0: இசைமலர் நிகழ்ச்சியில் காரூக்குறிச்சி ஏ பாலாஜி அவர்களின் வீண இசை, சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 2:30 திரைகாணம், 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்கார் சமாச்சார், 4:30 பரிக்ரமா டெல்லி அஞ்சல், 5:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் ரோகிணி ஸ்ரீநாத் அவர்களின் பாட்டு கேட்கலாம், சி எஸ் சின்மயி அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 சிறுவர் சோலை, விடுதலை போராட்டத்தின் ஒளி விளக்கு ஆசப் அலி, பி டெபோரல் தனிஷ்தா வழங்கும் உரை, சங்கீதம் சந்தோஷம் ஜி டி தீக்ஷா பாட்டு, நீதிக்கதைகள் சொல்பவர் ஏ ஹரிச்சரண், முயற்சியே வெற்றிக்கு வழி வெங்கட நாராயணன் உரை ஆகியன இடம்பெறும். 7:50 செய்தி கதம்பம், 8:10 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 மணி டாக், 9:45 மந்தன், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 மேற்கு தேசி, 11:10 திரைகாணம். .3 விவித் பாரதி தமிழ் பண்பலையில் 7:00 வணக்கம் தமிழ்நாடு. இதில் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் பிறந்த தினம் மற்றும் செவிலியர் தினம், சர்வதேச தாவர ஆரோக்கிய தினம், உலகளாவிய சாலை பாதுகாப்பு வாரம் குறித்த தகவல்கள் இடம்பெறும். 9:02 கலக்கல் அரங்கம், 10:02 என் கேள்விக்கு என்ன பதில், 2:00 நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி அறிக்கை டெல்லி அஞ்சல்.
1: This is Akashwani, the news read by VC Pramod. Senior BJP leader Hemanta Biswa Sarma will be sworn in as Chief Minister of Assam in Guwahati today. Assam Governor Lakshman Prasad Acharya will administer him the oath of office in secrecy at a ceremony to be held at the Veterinary College playground in Khanapada area of the city. 4 ministers, including 2 from the BJP and 1 each from AGP and BPF, will also take oath along with the Chief Minister. They are Rameshwar Teli, Atul Boda, Charan Bodo and Ajanta Niyog. In a social media post, Mr. Sarma said that former Minister Ranjit Kumar Das will be NDA's candidate for the Assam Assembly Speaker's position. This will be the second consecutive term for Mr. Sarma as Chief Minister of, and third term for an NDA government in Assam. The swearing-in ceremony will be attended by Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh and BJP President Nitin Nobin, among others. The NDA, comprising the BJP, Aham Gana Parishad, AGP and Bodoland People's Front, BPF, secured a sweeping mandate in the assembly polls, winning 102 seats in the 126-member house. The BJP bagged 82 seats, while AGP and BPF won 10 seats each. Mr. Sarma, who first became Chief Minister in 2021, is set to become the first non-Congress leader in Assam to serve 2 consecutive terms as CM. This will be the NDA's 3rd consecutive term in the state since the BJP-led alliance first came to power in 2016 under then-CM Sarbanand Sonowal. Enforcement Directorate ED has arrested former Fire and Emergency Services Minister of the Government of West Bengal, Sujit Basu, in Kolkata in connection with the South Dumdum Municipality recruitment scam. Officials at the ED said that Bose allegedly recommended around 150 candidates for various posts under the South Dumdum Municipality in exchange for pecuniary benefits during the former TMC regime. The officials noted that ED has traced direct proceeds of crime in the form of flats allegedly acquired by him in lieu of providing municipal jobs to various individuals. The probe agency have also identified substantial cash deposits in banks' accounts under his control. Mr. Bose will be produced before the special court today. Prime Minister Narendra Modi will be on a 6-day visit to the UAE, Netherlands, Sweden, Norway and Italy beginning Friday. On the first leg of his 5-nation visit, Mr. Modi will reach UAE on Friday, where he will meet the President Sheikh Mohammed bin Zayed Al Nahyan. The two leaders will exchange views on bilateral issues, in particular

0: நேரம் காலை 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள்.
2: மட்டற்ற மன மகிழ்ச்சி, உயர்ந்தோங்கும் உள்ள கிளர்ச்சி, குறைவற்ற குதூகல எழுச்சி, இவற்றை குறிக்கும் உவப்பான சொல் உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரம் ஆகும். உய்யல் கூட்டல் ஆலா என பிரித்தால் உல்லாசவானில் துன்பங்களை கடந்து இன்பச் சிறகுகளை விரித்து சலனமற்ற வாழ்வு வாழுதல் எனும் பொருளாக விரிவடையும். பிழைக்கும் வழி எனவும் அதனை பிரித்து பொருள் கொள்ளலாம். நினைந்தக்கால் உய்யல் ஆமே எனும் திருநைத்தான தாண்டகமும் உய்யல் உருவீர்கள் ஐயன் ஆரூரை கையினால் தொழ என அப்பர் தேவாரமும் உய்யல் ஆவது ஓர் நெறி புக உதவிட வேண்டும் என கம்ப ராமாயணமும் புவி மீது பொய்யுரை பேசும் மாதரை விட்டு உய்யடா உய்யடா உய் என பட்டினத்து அடிகளாரும் வாழ்வாங்கு வாழுதலையும் பிழைக்கும் வழிமுறைகளையும் உய்யல் எனும் சொல் மூலம் உயர்த்தி காட்டுகின்றனர். உய்யல் கூட்டல் ஆலா சொல்லின் பிற்பகுதி ஆலா என்பது வடதுருவ ஆர்க்டிக்கிலிருந்து தென்துருவ அண்டார்க்டிக் வரை சுமார் 25,000 கிலோமீட்டர் வலசையாக பறந்து செல்லும் புவி முனை கடல் பறவையை குறிக்கும். 3/4 அடி நீளம், 100 கிராம் எடை, நீண்ட இறக்கைகள் இவற்றை கொண்ட ஆலா கடல் பறவை ஆண்டுக்கு 2 முறை கோடைக்காலத்தை அனுபவித்து 35 ஆண்டுகள் வாழும் தன்மை உடையவை. ஆலா கடற்பறவைகளை தனுஷ்கோடியின் தென்முனையில் கூட்டங்கூட்டமாக அக்டோபர் நவம்பர் மாதங்களில் சிறகடித்து வாழ்வதை நாம் இன்றைக்கும் காணலாம். ஓய்வின்றி சுற்றித் திரும்புவரை பார்த்து, ஏம்பா இப்படி ஆலா மாதிரி பறக்கிற எனும் ஊர்ப்புற சொல்லடைவு புலம் பெயரும் போதும் இறை தேடும் போதும் இடைவிடாமல் தொடர்ந்து பறந்து கொண்டே இருக்கும் ஆலா கடற்பறவையின் வியத்தகு செயலையே குறிக்கும். நீர்ப்பரப்பின் மேல் உயரத்தில் பறக்கும் போதே திடீரென செங்குத்தாக நீருக்குள் பாய்ந்து மீனை கொத்தி கவ்வி மேலே வந்தபின் வானத்தில் பறந்தபடியே உயர துப்பி எரியும் அந்த மீனை. ஆகாயத்தில் தலைகீழாக மீன் திரும்பி வரும்போது மறுபடியும் மீனை கவ்வி அப்படியே விழுங்கிவிடும் திறன் வாய்ந்தவை ஆலா கடல் பறவைகள். அப்படி செய்வதால் மீன்களின் செதில்கள் ஆலா பறவையின் தொண்டையில் சிக்கிக்கொள்வதில்லை. இப்போது உய்யலாலா எனும் ஐந்தெழுத்து மந்திரத்தை என்னவென்று கேட்கலாமா?

0: உடன்பாடான உணவு ஒன்று, உரிய உறக்கம் இரண்டு, நேரிய உடற்பயிற்சி மூன்று, சீரிய உளப்பயிற்சி நான்கு, வப்பான உரையாடல் ஐந்து. இந்த ஐந்து உவகை நெறிகளையும் கொண்ட உய்யல் எனும் வாழ்க்கை அமைந்தால் ஆலா எனும் அற்புத வலசை கடல் பறவையாக வையத்துள் சிறகடித்து வாழலாம் என்பதைத்தான் உய்யலாலா மந்திரம் சொல்லுகிறது. ஆனால் ஆலா பறவையை விட அதி அற்புத வேகத்திறன் உடையது நம்முடைய பிராணவழி எனும் மூச்சுக்காற்று. பிராணாயாமம் எனும் மூச்சு பயிற்சியை முறைப்படுத்தினால் கள் உண்ட மகிழ்ச்சி அடையலாம், துள்ளி நடக்கலாம், சோம்பல் தவிர்க்கலாம் என்பதாக புள்ளினும் மிக்க புறவியை மேற்கொண்டால் கள்ளுண்ண வேண்டாம் தானே கழிதரும், துள்ளி நடப்பிக்கும், சோம்பல் தவிர்ப்பிக்கும், உள்ளது சொன்னோம் உணருடையோர்க்கே எனும் திகட்டாத திருமந்திரமாக அருளியவர் யார்? அவர்தான் திருமூலர். என்ன நேயர்களே, பிராணாயாமம் செய்ய தொடங்கிவிட்டீர்களா?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் பேராசிரியர் வி ஆ இளவழகன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:15 ஆகாஷ்வாணி. சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் இனி ஒலிக்க இருப்பது. இறைவனை வணங்குவோம் இசையோடு. வழிபாடு. பாலாஜி சங்கர் பாடியுள்ள பாடலோடு இன்றைய வழிபாடு நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது.

0: मोदी जी इन तीर्माणा
1: योजना उन नौजवानों के लिए है ताकि आप जब 60 साल के होंगे आपको कभी किसी के सहारे की जरूरत न पड़े, आप अपना बुढ़ापा भी गौरव के साथ बिता सको।
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அட்டல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
2: நாளை காலை 8:30 மணிக்கு மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
1: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் ந படே ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
0: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18-40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கிக் கிளையை அணுகவும்.
3: உழவர்களுக்கான செய்திகள். அன்பார்ந்த விவசாயிகளே, கோடை உழவு செய்வதன் மூலம் மண்ணின் அடி அடுக்கில் உள்ள களை வேர்கள், கிழங்குகள் மற்றும் விதைகள் வெயிலில் காய்ந்து அழிகின்றன. மண்ணில் மறைந்திருக்கும் பூச்சிகளின் கூட்டுப்புழுக்கள், முட்டைகள் மற்றும் நோய் கிருமிகள் சூரிய ஒளியால் அழிக்கப்படுகின்றன. ஆழ உழுவதால் மண்ணின் ஊடுருவல் திறன் அதிகரிக்கிறது. இதனால் அடுத்த மழை பெய்யும் போது நீர் ஆழமாக சென்று மண்ணில் ஈரப்பதம் நீண்ட நாட்கள் பாதுகாக்கப்படுகிறது.
4: நெல் வயல்களில் நைட்ரஜனை நிலைப்படுத்துவதற்கு அசோலா இட வேண்டும். தற்பொழுது நிலவி வரும் சூழ்நிலையில் நெல் நாற்றங்களில் இலைப்பெண் தாக்கம் தென்பட்டால் தயாமீதாக்சிம் 25% WG ஒரு ஹெக்டேருக்கு 100 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் தெளிக்கவும். தற்பொழுது நிலவி வரும் வானிலையின் காரணமாக நெற்பயிரில் இலை சுருட்டு புழு மற்றும் தண்டு துளைப்பான் தாக்கம் காணப்படுவதால் அதை கட்டுப்படுத்த கார்போசல்பான் 1 ஏக்கருக்கு 400 மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோகுளோரைட் 1 ஏக்கருக்கு 600 கிராம் அளவில் காலை அல்லது மாலை நேரத்தில் தெளிக்கவும். நிலக்கடலையில் இலைப்புள்ளி நோய் தாக்க வாய்ப்புள்ளதால் விவசாயிகள் நோய் தாக்க அறிகுறி தென்படும் பட்சத்தில் கார்பன் டாசிம் 1 ஹெக்டேருக்கு 500 கிராம் என்ற அளவில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். வாழையில் வாடல் நோயை கட்டுப்படுத்த பேசில்லஸ் சப்டிலிஸ் மற்றும் ட்ரைகோடர்மா விரடி 1 ஏக்கருக்கு 2.5 கிலோ இட வேண்டும் அல்லது பேசில்லஸ் சப்டிலிஸ் 1 லிட்டரில் 5 மில்லி ஊற்ற வேண்டும். வாழையில் நுண்ணூட்ட சத்துக்களின் குறைபாட்டை நிவர்த்தி செய்ய மற்றும் பழத்தின் தரத்தை உயர்த்த வாழை நட்ட 3, 5 மற்றும் 7 மாதங்களில் நுண்ணூட்ட கரைசலை இலை மீது தெளிக்கவும். கோடை காலங்களில் 1.8 மீட்டர் ஆரம் கொண்ட வட்டப்பாத்திகளில் குவிவட்ட பகுதி மேல் நோக்கியவாறு 100 தென்னை மட்டைகளை அல்லது 15 காய்ந்த தென்னை ஓலைகளை அல்லது 10 சென்டிமீட்டர் உயரத்திற்கு தென்னை நார் கழிவு பரப்பி மண் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். தேங்காய் மட்டைகளின் குளிர்ந்த பகுதி மேல் நோக்கிய வண்ணம் வட்ட பாதிகளிலோ அல்லது இரு தென்னை வரிசைகளுக்கு இடைவெளிகளிலோ புதைத்து வறட்சிகளை தாங்க ஏற்பாடு செய்யலாம். பசை தடவிய மஞ்சள் நிற பாலித்தீன் தாள்கள் மரத்தை சுற்றி கட்டி முதிர்ந்த ஈக்களை கவர்ந்து அழிக்கலாம். வெள்ளை ஈக்கள் அதிக அளவு பரவும் போது என்கார்ஷியா ஒட்டுண்ணிகள், காக்சினெல்லைட் ஒட்டுண்ணிகள், பொறிவண்டுகள் மற்றும் கிரைசோபெர்லா இறை விழுங்கிகள் ஆகிய நன்மை செய்யும் பூச்சிகள் தோப்புகளில் இயற்கையாகவே உருவாக ஆரம்பிக்கும். என்கார்ஷியா ஒட்டுண்ணிகள் அதிக அளவில் உருவாகி வெள்ளை ஈக்களின் சேதத்தை 40-70% அளவுக்கு குறைக்கின்றது. இயற்கை விவசாயம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் இதற்கு இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் நுண்ணூட்டங்கள், உயிர் உரங்களும் முக்கியத்துவம் பெறுகின்றன. அசோஸ்பைரில்லம், ரைசோபியம், அஸ்டோஃபாக்டர் ஆகிய நுண்ணுயிர்கள் காற்றில் உள்ள தழைசத்தை கிரகித்து தருகின்றன. பாஸ்போபாக்டீரியாக்கள் மணிச்சத்தை கரைத்து பயிருக்கு அளிக்கின்றன. அந்த வகையில் சாம்பல் சத்தளிக்கும் ரசாயன பொட்டாஷ் உரத்திற்கு மாற்றாக பொட்டாஷ் பாக்டீரியா எனும் உயிர் உரம் இந்த பாக்டீரிய மண்ணில் உள்ள சிலிகான் சத்தை கரைக்கிறது. அப்போது சாம்பல் சத்தும் தானாக கரைந்து வெளியாகிறது. பொட்டாஷ் பாக்டீரியா உயிர் உரம் வேளாண்மை துறை மூலம் விவசாயிகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 ஏக்கருக்கு 1 லிட்டர் போதுமானது. மண்ணை வளப்படுத்தி

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6:35. ஆகாஷ்வாணி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, சித்திரை திங்கள் 29 செவ்வாய்க்கிழமை. உழவர்களுக்கான செய்திகள் கேட்பதற்கு முன்,
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா.

குறைந்த செலவில் அதிக லாபம் தரும் உயிர் உரங்களை பயன்படுத்த வேண்டும். நெல்லில் பாக்டீரியா இலைக்கருகள் நோய் ஏற்பட்டால் இலைப்பரப்பின் மீது நீரில் நனைத்தது போன்று மஞ்சள் நிற வரிகளுடன் காணப்படும், அல்லது இலை நுனிகள் அலைவடிவ ஓரத்துடன் மாறும். இலைகள் வளைந்து நெளிந்த அலை போன்ற மஞ்சள் கலந்த வெண்மை அல்லது தங்க நிற மஞ்சள் நிறத்தில் காய்ந்த ஓரத்துடன் காணப்படும். நுனியிலிருந்து இலைகள் காய்ந்தும் பின் சுருண்டும் இலை நடுநரம்பு பாதிப்படையாமலும் காணப்படும். அதிகாலை நேரங்களில் இளம் புள்ளிகளின் மேல் பால் போன்ற அல்லது பனித்துளி போல் திரவம் வடிதல் காணப்படும். தீவிர தாக்குதல் ஏற்பட்ட இலைகள் விரைவில் காய்ந்துவிடும். சமச்சீர் உரமளித்து மிகுதியான தழைசத்து அளிப்பதை தவிர்க்க வேண்டும். கதிர் பருவத்தில் தழைசத்து உரம் அளிப்பதை தவிர்க்க வேண்டும். வயலில் நீரை வடிகட்ட வேண்டும். களைகள் மற்றும் மாற்று பயிர்களை அழிக்க வேண்டும். நோய் தாக்கப்பட்ட வயலிலிருந்து நீர் மற்ற வயல்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும். 3% வேப்ப எண்ணெய் அல்லது 5% வேப்பங்கொட்டை சாற்றை தெளிக்க வேண்டும்.

0: பயன்பெறுங்கள். அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, மாங்கொட்டை துளைப்பான் மேலாண்மை முறைகள் பற்றி தெரிந்து கொள்வீர். கூன்வண்டுகள் கோழிக்குண்டு அளவுள்ள மாம்பிஞ்சுகளின் மேற்பரப்பு திசுக்களை குடைந்து தனியாக முட்டையிட்டு நீர் போன்ற தெளிவான சுரப்பை கொண்டு மூடிவிடும். முட்டை பொறிக்கும் காலம் 7 நாட்கள். புழுக்கள் காலம் 20 முதல் 30 நாட்கள். புழுக்கள் கால்களற்ற வெளிரிய மஞ்சள் நிறமுடையது. கூட்டுப்புழு காலமானது 7 நாட்கள். முதிர்ச்சியடைந்த புழுக்கள் மாங்கொட்டையின் குழியான பகுதியில் கூட்டுப்புழுவாக மாறும். கூன்வண்டு அடர் பழுப்பு நிறத்தில் தடிமனான 6 மில்லிமீட்டர் அளவில் இருக்கும். இதற்கான மேலாண்மை முறைகள்: முதிர்ச்சியடையாத மாங்காய்களை பறித்து அதனை அழிக்க வேண்டும். பழத்தோட்டத்தை களைகளை அகற்றி உதிர்ந்த மாம்பிஞ்சுகளை அகற்றி சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். பூக்காத காலங்களில் குறிப்பாக ஆகஸ்ட் மாதத்தில் மரப்பட்டைகளில் உறக்க நிலையில் இருக்கும் கூன்வண்டுகளை அழிக்க வேண்டும். பாதிக்கப்பட்ட மரப்பட்டைகளை மண்ணெண்ணெய் கரைசல் கொண்டு துடைக்க வேண்டும். கால்நடை வளர்ப்பு ஆலோசனைகள். இந்த நாட்களில் அதிக வெப்பமான நேரங்களில் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு அனுப்புவதை தவிர்க்க வேண்டும். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை கொடுக்க வேண்டும். அதிக பால் கொடுக்கும் கலப்பின கறவை மாடுகளில் 3 வேளை தீவனம் கொடுப்பதற்கு பதிலாக 4 வேளையாக பிரித்து கொடுக்கும்போது அதிக அளவு பால் உற்பத்தி கிடைப்பதோடு அல்லாமல் வெப்ப அயர்ச்சிக்கு உள்ளாகாமலும் இருக்கும். வெப்ப அயர்ச்சியால் எருமைகளில் வெயில் கால மலட்டுத்தன்மை ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே வெப்பத்தை குறைக்க கொட்டகையில் நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். வெண்பன்றிகளில் வெயில் காலங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனம், அதாவது பன்றிகளுக்கு இடும் உணவு கழிவுகளால் சில சமயங்களில் ஜீரண கோளாறு ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே மாலை அல்லது இரவு நேரங்களில் கொழுப்பு சத்து அதிகமுள்ள தீவனங்களை கொடுப்பது நல்லது. ஆஸ்பெட்டாஸ் அல்லது மெட்டல் கூரையுள்ள முயல் கொட்டகைகளில் கோடை காலங்களில் கூரையின் மேல் தென்னங்கீற்றை அடுக்கி வைத்து அதன் மேல் தண்ணீர் பாய்ச்சும் போது கொட்டகையின் உட்புற வெப்பநிலை குறையும்.
1: உழவர்களுக்கான செய்திகள் கேட்டீர்கள். தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.
2: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். குஜராத் மாநிலம் வதோதராவில் சாரதா மாணவர் விடுதியை நேற்று அவர் திறந்து வைத்தார். நவீன காலத்திற்கு ஏற்ப கல்வித்துறையை மாற்றியமைக்கும் வகையில் புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பெண் கல்வியில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். அனைத்து துறைகளிலும் மகளிரின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் திறன்களுடன் இளையோரை மேம்படுத்தும் வகையில் கல்வித்துறையில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் கூறினார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் விளையாட்டு முதல் விண்வெளி தொழில்நுட்பம் வரை அனைத்து துறைகளிலும் சிறந்த முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் இளையோர் பங்களிப்பு அதிகரித்துள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். வேளாண் மாற்றத்தின் மூலம் ஆரோக்கியம் என்ற இயக்கத்தை புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சர்கள் திரு ஜே பி நட்டா மற்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு நட்டா, இந்த இயக்கத்தை இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சிலும் இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்து தொடங்குவதாக கூறினார். நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் மட்டுமே கவனம்

0: செலுத்தாமல் அவற்றை தடுப்பதில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என்று அவர் தெரிவித்தார். ஆரோக்கியமான உணவு முறைகளின் மூலம் நோய்களை தடுக்க முடியும் என்றும் அதை கருத்தில் கொண்டே இந்த இயக்கம் தொடங்கப்படுவதாகவும் திரு நட்டா கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய திரு சிவராஜ் சிங் சௌஹான் உடல் ஆரோக்கியமே மகிழ்ச்சியின் அடிப்படை என்று குறிப்பிட்டார். நாட்டில் வேளாண் உற்பத்தி அதிகரித்துள்ள நிலையில் ஊட்டச்சத்திலும் கவனம் செலுத்த வேண்டிய நிலை உள்ளது என்று அவர் தெரிவித்தார். விவசாயத்தை உணவு உற்பத்தியாக மட்டுமே பார்க்காமல் ஊட்டச்சத்தை வலுப்படுத்தும் அம்சமாகவும் கருதி செயல்பட வேண்டும் என்று அவர் கூறினார். ரசாயன உரங்களின் பயன்பாட்டை குறைத்து இயற்கை வேளாண் நடைமுறைகளை ஊக்குவிக்க பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். இதற்கான தேர்தலுக்கு இவர்கள் நேற்று மனு தாக்கல் செய்தனர். இவ்விரு பதவிகளுக்கும் வேறு யாரும் மனு தாக்கல் செய்யாததால் இவர்கள் இருவரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட உள்ளனர். இதற்கான அறிவிப்பினை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத் தலைவர் திரு கருப்பையா இன்று பேரவையில் வெளியிட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தேசிய நுகர்வோர் தொடக்க கூட்டுறவு அமைப்பின் 317 கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை மத்திய அரசிடமிருந்து 2 வாரங்களுக்குள் பெற்றுத்தர தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவுறுத்தியுள்ளார். தேசிய தென்னிந்திய நதிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் நேற்று தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அவர் இந்த அறிவுறுத்தலை வழங்கியதாக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான மனு மீது சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது. அந்த தொகுதியில் பதிவான தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாகவும் தாவேக்க வேட்பாளர் திரு சீனிவாச சேதுபதியின் வெற்றி அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் கோரி திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதிகள் விக்டோரியா கௌரி மற்றும் செந்தில்குமார் அடங்கிய அமர்வில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வழக்கமாக தபால் வாக்குகள் தொகுதி எண் மற்றும் பெயருடன் அனுப்பி வைக்கப்படும் என்றும் தபால் வாக்கு வேறு தொகுதிக்கு அனுப்பப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்கு எந்தவிதமான அடிப்படை ஆதாரமும் இல்லை என்றும் தேர்தல் ஆணையம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் தீர்ப்பை இன்றைய தினத்திற்கு ஒத்திவைத்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. பிரதமரின் தொழில் பழகுனர் பயிற்சி திட்டத்தின் கீழ் சேலத்தில் நேற்று சிறப்பு முகாம் நடைபெற்றது. 3 மாதங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படும் இந்த முகாம் தொழில் பிடிப்புகளை முடித்தவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளது என்று மாவட்ட திறன் பயிற்சித்துறை உதவி இயக்குநர் சந்திரா எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: பிரதம மந்திரி நேஷனல் அப்ரண்டிஷிப் மேலா நடக்குது. இது வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை நடக்கும். இந்த மேலாவால என்ன அப்படின்னா என்னென்ன கம்பெனிங்க வந்திருக்காங்கன்னா செயில் மற்றும் வந்து TNSTC மற்றும் SETC, அது இல்லாம பிரைவேட் கம்பெனி உள்பட 13 எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்திருக்காங்க. இதுல வந்து பசங்களுக்கு வந்து ஐடிஐ முடிச்சவங்க, டெசிக்னேட்டட் ட்ரேட் மற்றும் வந்து ஆப்ஷனல் ட்ரேடு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இங்க அப்ரண்டிஷிப் எடுத்திருக்கோம். மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நேஷனல் அப்ரண்டிஷிப் சர்டிபிகேட், அவங்களுக்கு அது ஒரு வேல்யூபிள் சர்டிபிகேட். அதை வச்சு அவங்க இதுக்கு முன்னே வந்து ஐடிஐ பசங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி இருந்தது, ஆனா தற்போது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் முடிச்சவங்க கூட இந்த அப்ரண்டிஷிப் மேல எல்லாம் கலந்துகிட்டு அந்த வேல்யூபிளான சர்டிபிகேட் அவங்க அவைல் பண்ணி
0: இந்த முகாம் தங்களுக்கு பெரிதும் பயனளித்துள்ளதாக இதில் பங்கேற்ற பயனாளிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
2: என்னோட பேர் ரோபியா, நான் ஆத்தூர்ல இருந்து வரேன். நான் ஐடிஐ எலக்ட்ரிஷியன் முடிச்சிருக்கேன். நிறைய ஜாப் வேகன்சி இருக்கு, நிறைய கம்பெனிஸ்ல இருந்து வந்திருக்காங்க. ஸ்டைஃபனோட மந்த்லி இன்கம் எல்லாம் அப்ரண்டிஸ் ஜாப் கொடுக்கறதுனால எக்கனாமிக்கலா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.
3: என் பேர் பிரிட்டோ, வேலை கிடைக்காம நிறைய இடத்துல தேடிக்கிட்டு இருந்திருக்கேன். இங்க நிறைய கம்பெனி வந்திருக்கு, அதுல நான் ஒரு கம்பெனி செலக்ட் ஆயிருக்கேன். இந்த 1 இயருக்கு வேலை செஞ்சோம்னா சர்டிபிகேட் தருவாங்க. அந்த சர்டிபிகேட் வச்சுட்டு போய் நான் வேற கம்பெனி சேர்ந்தா பர்மனண்டா வந்து வேலை செய்யறதுக்கு இந்த சர்டிபிகேட் ரொம்ப யூஸ் ஆகும்.
0: தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடலில் இலங்கை கடலோர பகுதிக்கு அப்பால் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் வலுவடையக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். பஹாமாஸ் நாட்டில் பொதுத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது. ஆப்கானிஸ்தானின் நங்கர்ஹார் மாகாணத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். நேபாளத்தின் கைலாலி மாவட்டத்தில் இந்தியாவின் உதவியுடன் பள்ளி கட்டிடங்களை கட்டும் பணி தொடங்கியுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு

அவில் குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். ஓமன் நாட்டுக்கான புதிய இந்திய தூதராக திரு பிரசாந்த் ஃபைல்ஸ் நியமிக்கப்படுவதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இந்தியா வந்துள்ள சிலி நாட்டின் வெளியுறவு அமைச்சர் திரு பிரான்சிஸ்கோ பெரஸ் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயலுடன் இன்று பேச்சு நடத்துகிறார். மத்திய பணியாளர் நலத்துறையின் கீழ் செயல்படும் கூட்டு ஆலோசனைக் குழுவின் தேசிய கவுன்சிலின் 49வது கூட்டம் மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு சோமநாதன் தலைமையில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. சணல் பயர் தகவல் அமைப்பு தொடங்கப்பட்ட பின்னர் நாட்டில் சணல் உற்பத்தி விரைந்து அதிகரித்து வருவதாக மத்திய ஜவுளி அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ராஜகோபுரம் முன்பு கிழக்கு பகுதியில் பழுதடைந்த நிலையில் உள்ள மண்டபத்தை அப்புறப்படுத்தும் பணி நாளை முதல் 15 நாட்கள் நடைபெறவுள்ளதால் அருகில் வசிக்கும் மக்களும் பக்தர்களும் ஒத்துழைப்பு வழங்குமாறு மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் கேட்டுக் கொண்டுள்ளார். காஞ்சிபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் கோடைகால சிறப்பு முகாமை மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்தார். சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையில் உள்ள தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்தில் இளநிலை படிப்புகளுக்கு இணையதளம் மூலம் இன்று முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பிஎஸ்என்எல் அதிவேக இணையதள இணைப்புகளை பெறுவதற்கான சேவைகளை பொதுமக்கள் உடனடியாக பெறும் வகையில் வரும் 15ஆம் தேதி வரை நகரின் பல்வேறு பகுதிகளில் முகாம்கள் நடத்தப்படுவதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்தி. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றி நிலையுடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாப் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.

0: சூழல் அறிவோம்.
1: பூமியின் பருவநிலையில் தொடர்ந்து மனிதர்களால் ஏற்படுத்தப்பட்ட விளைவுகளின் காரணமாக வெப்பநிலை 1.5 டிகிரி வரை உயரலாம். அதாவது இந்த 10 ஆண்டுகளில் வெப்பநிலைகளின் உயர்வு 1800களில் கணக்கிடப்பட்டதை காட்டிலும் பெருமளவு உயர்வாக கருதப்படுகிறது. இதனால் தீவிர வெப்ப அலை, மழை பொழிவு, வறட்சி, பனிக்கட்டிகள் இழப்பு, கடல் வெப்பம் உயர்வு, கடல் நீர் மட்டம் உயர்வு போன்ற தீவிர பருவநிலை மாற்றம் ஏற்படும் என சூழல் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். மக்களுக்கும் சூழல் அமைப்புகளுக்கும் இது பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என அவர்கள் கூறியுள்ளனர். உலக அளவில் நகர்ப்புறங்களில்தான் அதிக அளவு பசுமை இல்லா வாயுக்கள் வெளியேற்றப்படுகின்றன. இதனால் அங்குதான் மிக முக்கியமான சூழல் நடவடிக்கை மாற்றங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என சூழலியலாளர்கள் கருதுகின்றனர். ஆகவே உலக அளவில் நாடுகள் ஒன்றிணைந்து புவி வெப்பமயமாதல் பிரச்சினையை சமாளிக்க புதுப்பிக்கவல்ல ஆற்றல் ஆதாரங்களை நாட வேண்டும் எனவும், தனி மனிதர்கள் ஒவ்வொருவரும் சிந்தித்து தங்களால் இயன்ற சூழலுக்கு உகந்த மாற்றங்களை செயல்படுத்த முன்வர வேண்டும் எனவும் ஐநா கேட்டுக்கொண்டுள்ளது. எரிபொருள் பயன்பாடு அதிக அளவில் உள்ளதால் குறைந்து வரும் காடுகளின் பரப்பினாலும் உலகில் பசுமையில்லா வாயுக்கள் அதிக பாதிப்பை ஏற்படுத்தி தீவிர விளைவுகளை உண்டாக்கி வருகிறது. இதனை எதிர்கொள்ள போதுமான நடவடிக்கைகள் உலக நாடுகளிடம் இல்லை எனவும் கவலை தெரிவித்துள்ளது. போர்க்கால அடிப்படையில் அனைத்து நாடுகளும் தங்களால் இயன்ற

0: முயற்சிகளை மேற்கொண்டு ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என ஐநா தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது.
1: இடம்பெற்றது சூழல் அறி

0: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தென் தமிழ்நாட்டின் கடற்பகுதிகள், மன்னார் வளைகுடா, அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் வரை எட்டக்கூடிய புழுதியுடன் கூடிய சூறைக்காற்று வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.7 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 87%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு 27.2 டிகிரி செல்சியஸ், பதிவான ஈரப்பதம் 90%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழை பெய்யக்கூடும். அதிக அளவு வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸையும், குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கையை கேட்டீர்கள். நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை மதியலை 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில். இனி

புத்தம் புது காலை. எப்பொழுது வணங்கத் தொடங்குகிறோமோ அப்பொழுது வளரத் தொடங்குகிறோம். எப்பொழுது வணங்கத் தொடங்குகிறோமோ அப்பொழுது வளரத் தொடங்குகிறோம். இந்த இனிய சிந்தனையுடன் இன்றைய புத்தம் புது காலை புலர்கிறது.

0: நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக.
1: நாளும் அறிவோம். மரகத தீவு, அயர்லாந்து. தகவல்கள் வழங்குகிறார் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள்.
2: பொதுவா மரகதம் என்றாலே பச்சை. தீவு முழுவதும் பச்சை போர்வை போர்த்தியது போன்று இருப்பதால் மரகத தீவு என அழைக்கப்படுகிறது. அந்தமான் மற்றும் நிக்கோபர் தீவுகள் அதன் அடர்ந்த பசுமையான மற்றும் கவர்ச்சியான இயற்கையினால் எமரால்டு தீவுகள் என அழைக்கப்படுகின்றன. இலங்கையின் இயற்கை அழகு சில நேரங்களில் மரகத தீவு என்று வர்ணிக்கப்படுகிறது. அவ்வகையில் ஒன்றான பசுமையின் பேரரசி என்று அழைக்கப்படுகிறது மரகத தீவாகிய அயர்லாந்து. அயர்லாந்து தனது பசுமை நிறைந்த நிலம், இனிமையான இசை, மரபு, கலாச்சாரம் மற்றும் மக்களின் அன்பான நட்பு மனப்பான்மையால் உலகம் முழுவதும் சிறப்பிடத்தை பெற்றுள்ளது. இயற்கையுடன் இணைந்து வாழ்க்கை முறை, கலை மற்றும் மனிதநேயம் கலந்த இந்த நாடு கண்ணுக்கும் மனதுக்கும் ஒரே நேரத்தில் இன்பம் அளிக்கும் ஒரு அற்புத நிலமாக திகழ்கிறது. அயர்லாந்து ஐரோப்பா கண்டத்தில் அமைந்துள்ள ஒரு அழகான தீவு நாடு.

0: இதன் தலைநகரம் டப்ளின். இந்த நாட்டின் மக்கள் தொகை சுமார் 50 லட்சம் மட்டுமே. நம்ம சென்னை நகர மக்கள் தொகையோ அதைவிட அதிகம். அயர்லாந்து உலகிலேயே பசுமை அதிகம் காணப்படும் நாடுகளில் ஒன்று. அங்கு அடிக்கடி மழை பெய்யும். பொதுவாக அயர்லாந்தில் 2 காலநிலை தான் இருக்கும். ஒன்று மழை பெய்யும் நேரம், மற்றொன்று மழை பெய்ய போகும் நேரம் என்று வேடிக்கையாக சொல்வதுண்டு. அயர்லாந்து முழுவதும் ஆயிரக்கணக்கான பழமையான கோட்டைகள் இருக்கின்றன. சில கோட்டைகள் 800 முதல் 1000 வருடங்கள் பழமையானவை. இக்கோட்டைகள் பற்றி சுவாரஸ்யமான விஷயங்களும் கதைகளும் உண்டு. இக்கோட்டைகளை பார்க்க உலகம் முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். அயர்லாந்தின் முக்கிய சின்னம் ஷம்ராக் என்ற சிறிய பச்சை செடி. சாதாரணமாக அந்த செடிக்கு 3 இலைகள் இருக்கும். ஆனால் 4 இலைகள் கொண்டது கிடைத்தால் அதிர்ஷ்டம் என்று நம்புகிறார்கள். அயர்லாந்து மக்கள் இசை மற்றும் நடனத்தை மிகவும் விரும்புவார்கள். அயர்லாந்து இசை உலக புகழ் பெற்றது. இசை இங்குள்ள மக்களின் வாழ்வின் ஒரு அங்கமாகவே உள்ளது. அவர்களின் பாரம்பரிய நடனம் ஐரிஷ் டான்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. அதில் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? கால்கள் மட்டும் வேகமாக ஆடும், ஆனால் மேல்பகுதி அமைதியாக இருக்கும். இந்த நடனம் மக்கள் விழாக்கள், திருமணங்கள், இசை நிகழ்ச்சிகள் போன்ற எல்லா சமூக நிகழ்வுகளிலும் காணப்படும் கலை வடிவமாகும். மேலும் இந்நடனம் அயர்லாந்து மக்களின் மகிழ்ச்சி, ஒற்றுமை மற்றும் ஆனந்த உணர்வுகளின் வெளிப்பாடாக கருதப்படுகிறது. அயர்லாந்து மக்கள் உலகில் மிகவும் நட்பானவர்களாக அறியப்படுகின்றனர். அவர்களின் புன்னகையும் அன்பான வரவேற்பும் ஐரிஷ் ஹாஸ்பிட்டாலிட்டி என்று உலகம் முழுவதும் புகழ்பெற்றது. அயர்லாந்தின் மிகவும் புகழ்பெற்ற இடம் கிளிப்பாப் முகர். இது கடற்கரையோரத்தில் இருக்கும் உயரமான பாறைகள். அவை சுமார் 214 மீட்டர் உயரம் இருக்கும். அந்த பாறையின் மேல் நின்று கடலை பார்க்கும்பொழுது அது மிகவும் அற்புதமான காட்சி. பல ஹாலிவுட் திரைப்படங்களிலும் அந்த இடம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. மரகத்து தீவு என அழைக்கப்படும் அயர்லாந்து பசுமை நிறைந்த இயற்கையால் கண்ணை கவரும். இசை மற்றும் இலக்கியத்தால் ஆன்மாவை நெகிழச் செய்யும், மக்களின் அன்பால் மனதை மகிழச் செய்யும் நாடாக திகழ்கிறது. அதனால்தான் அயர்லாந்து உலகம் முழுவதும் அமைதியின், கலையின், நட்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. அயர்லாந்து சிறிய நாடுதான், ஆனால் அதன் அழகு மிகவும் பெரியது. நன்றி, வணக்கம்.
1: நாளும் அறிவோம். மரகத தீவு, அயர்லாந்து. தகவல்கள் வழங்கினார் S. உமாமகேஸ்வரி அவர்கள்.

0: உல்லாச பறவைகள் படத்திலிருந்து ஒலித்தது அந்த பாடல். பாடலை பாடியிருந்தார் எஸ் ஜானகி. புத்தம்புது காலையில் இனி
1: தமிழ் அமுதம் வழங்குகிறார் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.
2: எட்டுத்தொகை நூல்களுள் புறநூலாக விளங்குவது பதிற்று பத்து. இந்நூல் பத்து பத்தாக அமைந்த நூறு பாடல்களை கொண்டது. இதில் ஒவ்வொரு பத்தும் ஒவ்வொரு சேரவேந்தனை பற்றி வேறு வேறு புலவர்களால் பாடப்பட்டுள்ளது. முதலாம் பத்தும் பத்தாம் பத்தும் நமக்கு கிடைக்கவில்லை. சேரவேந்தர்களின் ஆற்றல் மிக்க ஒழுகலாறுகளை புலவர்கள் தம் பாடற்குரிய பொருளாக கொண்டு பாராட்டு முறையில் இப்பதிற்று பத்து பாடல்கள் அமைந்துள்ளன. ஒரு குடியில் பிறந்த வேந்தர் பலரை குறித்து தொடர்ச்சியாக புலவர்கள் பாடிய பாடல்கள் காலமுறை தவறாது பதிற்று பத்து ஒன்றில்தான் காணப்படுகின்றன. இந்நூலின் ஒன்பதாம் பத்தை பெருங்குன்றூர் கிழார் யாத்துள்ளார். இவர் குடக்கோ சேரலாதன் இரும்பொறையின் சிறப்புகளை இதில் வெளிப்படுத்தியுள்ளார். அரசியல் பிழையாது நீ ஆட்சி புரிதலால் மழை உரிய காலத்தில் தப்பாது பொழிகின்றது. காட்டில் தொகுதி கொண்ட மடப்பம் பொருந்திய பிணைமான் தம் ஆணோடு கூடி இனிது செல்கின்றது. பறவைகளும் வண்டினமும் மரக்கிளைகளிலிருந்து ஆரவாரிக்கின்றன. பழங்களும் கிழங்குகளும் உண்டாலும் குறைவுபடாவாக உள்ளன. பலவாகிய நல்ல ஆணிறைகள் புல்லை மேய்ந்து கழித்து உழவுகின்றன. வறுமை அறியாத வளம் பொருந்திய சிறப்பினால் பெரிய பலவாகிய புது புது கூலங்கள் பெருகியுள்ளன. வளம் பலவும் பல்லூளி காலம் குறைவின்றி நிலைநின்று ஒழுகுதல் வேண்டும். பலவாகிய வேற்படையுடைய இரும்பொறையே உன்னுடைய அரசியல் முறை செம்மையாக நடத்தலால் நாள்தோறும் நாட்டவரெல்லாம் நின்னை தொழுது பரவுகின்றனர். உயர்ந்த நிலைமையினை உடைத்தாகிய தேவர் உலக வாழ்வுக்கு உரிய ஒழுக்கத்தால் உயர்ந்த சான்றோர் நின்னை பரவி வாழ்த்துகின்றனர். நீ அரசு முறை பிழையாமல் புரியும் போரில் வெற்றியால் மேம்பட்டு விளங்க வேண்டும் என்று கூறுகின்றார். இதனை வானம் பொழுதொடு சுரப்ப காணம் தோடுரு மடமான் ஏறு உணர்ந்து இயல புல்லு மினிறு மாச்சினையாப்ப பலனும் கிழங்கு மிசையரவு அறியாது பல்லான் நல்நிறை புல்லருந்து உகழ பயங்கடை அறியா வளங்கெழும்பு சிறப்பின் பெரும்பள்ளியானர் கோலம் கெழும் நல்வாழ் ஊழி நடுவு இன்று ஒழுக பல்வேல் இரும்பறை நின்கோள் செம்மையின் நாளின் நாளின் நாடு தொழுது.

0: உயர்நிலை உலகத்து உயர்ந்தோர் பரவ அரசியல் பிழையாது செருமேந்தோன்றி என்னும் அடிகளால் பெருங்குன்றூர்களார் எடுத்திருக்கின்றார். இரும்பொறையே நின்பால் அன்பால் ஒடுங்கிய மனம் குற்றப்படாது கனவிலும் பெரிதலை அறியாது உறைதலையும் குளிர்ச்சி பொருந்திய மயிர்ச்சாந்து தடவப்பட்டு நெய்ப்பு புலராத கூந்தலையும் மணமகளிர் கற்பால் வழிபட்டு நோக்கி பின்னரும் தன்னை நோக்கி தம் வாழ்நாள் எல்லையை அறியும் நோக்கத்துக்கு ஏற்ப விளங்கும் ஒளியுடைய அருந்ததி போலும் கற்பனையும் ஒளி பொருந்திய நெற்றினையும் உடைய நின் மனைவியுடன் அழகுற விளங்கி நோயின்றி வாழ்வாயாக என தோரா கூந்தல் என்னும் தலைப்பில் அமைந்த பாடலில் பெருங்கன்றூர்களார் வாழ்த்துகின்றார். நீயே நின்மாட்டு அடங்கிய நெஞ்சம் பகர்படுப அறியாது கனவினும் பிரியா உரையிலொடு தன்னென தகர நீவிய தோரா கூந்தல் வதுவை மகளிர் நோக்கினர் பெயர்த்து வாழ்நாள் அறியும் வயங்கு சுடர் நோக்கத்து மீனொடு புறையும் கற்பின் வாணுதல் அறிவியோடு காண்வரப்பொழிந்தே நோயிலே ஆகியீர் இல்லாலோடு இனிது உறைந்து வாழ்வதே நல்லாட்சி புரியும் வேந்தனுக்கும் சிறப்பளிக்கும் என பெருங்குன்றூர்கிழார் உரைத்திருப்பது இன்புறத்தக்கது.
1: தமிழமுதம் வழங்கினார் முனைவர் பே. அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள்.

நேயர்களின் நினைவிற்கு இன்று இரவு 9:30 இந்த அலைவரிசைகளின் அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில் வெப்பம் குறித்து இந்திய வானிலை ஆராய்ச்சி துறையின் சென்னை மண்டல புயல் எச்சரிக்கை மைய இயக்குனர் டாக்டர் வி ஆர் துரை அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம். இன்று இரவு 9:30 அறிவியல் நேரம் நிகழ்ச்சியில்

0: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட பிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12 தேதி சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இதனையொட்டி இந்தியாவில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்படுகின்றன. புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவிக்கிறார். அஸ்ஸாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா தொடர்ந்து இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளார். அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்க உள்ளார். முதலமைச்சருடன் திரு ராமேஸ்வர் தெலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியோக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்க உள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்கின்றனர். குவஹாத்தியில் உள்ள

கான்பரா கால்நடை மருத்துவக் கல்லூரி மைதானத்தில் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளதாகவும் இதற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பிரதமர் திரு நரேந்திரமோடி 5 நாடுகளுக்கு 6 நாள் அரசுமுறை பயணமாக வரும் 15 தேதி புறப்பட்டுச் செல்கிறார். முதலில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் செல்லும் அவர் அந்நாட்டு அதிபர் திரு ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சு நடத்தவுள்ளார். அதைத் தொடர்ந்து நெதர்லாந்து, ஸ்வீடன் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பிரதமர் அந்நாடுகளின் பிரதமர்களை சந்தித்து இருதரப்பு பேச்சு நடத்துகிறார். பின்னர் நார்வே செல்லும் பிரதமர் இந்தியா நார்டிக் உச்சிமாநாட்டில் பங்கேற்கவுள்ளார். 43 ஆண்டுகளுக்கு பிறகு இந்திய பிரதமர் ஒருவர் நார்வே செல்வது இதுவே முதன்முறையாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் இத்தாலி செல்லவுள்ளார். பிரதமரின் இந்த பயணம் இந்த நாடுகளுடன் இந்தியாவின் நல்லுறவை மேலும் வலுப்படுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். இலங்கையைச் சேர்ந்த மகளிர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு புதுதில்லியில் நேற்று மக்களவைத் தலைவரை சந்தித்தது. அப்போது பேசிய அவர் இரு நாடுகளுக்கும் இடையே வலுவான நல்லுறவு நிலவி வருவதை குறிப்பிட்டார். இரு நாடுகளும் பல நூற்றாண்டுகள் பழமையான கலாச்சார ஆன்மீக பிணைப்புகளை கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்ற ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவது திருப்தி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்தியாவின் ஜனநாயக அமைப்புகளில் மகளிரின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிக்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற கருத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உறுதியுடன் செயல்படுவதாகவும் அவர் மேலும் கூறினார். உள்ளாட்சி அமைப்புகளில் மகளிர் இடஒதுக்கீட்டின் மூலம் 14 லட்சம் பிரதிநிதிகள் பல்வேறு பதவிகளை வகித்து வருவதாக திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் தோஹ்ரிகாட் அனூரிகார் இடையேயான பயணிகள் ரயிலை காணொலி மூலம் நேற்று அவர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த ரயில் பூர்வாஞ்சல் பகுதியில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்துவதில் முக்கிய பங்காற்றும் என்று அவர் குறிப்பிட்டார். முன்பு நீண்ட காலம் நிலுவையில் இருந்த ரயில்வே திட்டங்கள் 2014 பிறகு விரைந்து செயல்படுத்தப்பட்டதாக அவர் கூறினார். கடந்த 12 ஆண்டுகளில் உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களிலும் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த பெருமளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் அம்ரித் பாரத் ரயில் நிலைய மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 157 ரயில் நிலையங்கள் மேம்படுத்தப்படுவதாகவும் இதில் 28 நிலையங்களில் மேம்பாட்டுப் பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இந்திய ஐரோப்பிய யூனியன் இடையேயான தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதிய அத்தியாயத்தின் தொடக்கம் என்று போர்ச்சுகல் அமைச்சர் திரு ஜாவோ ரூயி ஃபெரேரியா கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர் இந்த ஒப்பந்தத்திற்கு தொடக்கத்திலிருந்தே போர்ச்சுகல் ஆதரவு அளித்து வந்ததை சுட்டிக்காட்டினார். இந்தியா விரைவில் 3வது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திரமோடி பெரிய அளவிலான சீர்திருத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். இதன் காரணமாக உலகளவில் இந்தியா பொருளாதாரத்தில் வலிமைமிக்க சக்தியாக உருவெடுத்து வருவதாகவும் போர்ச்சுகல் அமைச்சர் கூறினார். விவசாயிகளுக்கு தேவையான உரம் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த உரத்துறை கூடுதல் செயலர் திருமதி அபர்ணா சர்மா தற்போது 51% அளவிற்கு உரங்கள் கையிருப்பில் உள்ளதாக கூறினார். வழக்கமாக 33% உரம் மட்டுமே கையிருப்பில் வைக்கப்படுவதாகவும் கூடுதல் தேவையை கருத்தில் கொண்டு கையிருப்பு விகிதம் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உரங்களின் விலையில் எந்தவித மாற்றமும் இல்லை என்றும் அவர் கூறினார். தேவைக்கேற்ப உரங்கள் இறக்குமதி செய்யப்படுவதாகவும் திருமதி அபர்ணா சர்மா தெரிவித்தார். ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு புதுதில்லியில் நேற்று மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு சி ஆர் பாட்டீலை சந்தித்து பேசினார். மாநிலத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு நீர்வளத்துறை திட்டங்கள் தொடர்பாக அவருடன் திரு சந்திரபாபு நாயுடு ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லா புதுதில்லியில் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை நேற்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பின்போது ஜம்மு காஷ்மீரின் நிர்வாகம், வளர்ச்சி மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் போன்றவை குறித்து திரு உமர் அப்துல்லா உள்துறை அமைச்சருடன் ஆலோசனை மேற்கொண்டார். ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்குவது தொடர்பாகவும் திரு அமித்ஷாவுடன் விவாதித்ததாக திரு உமர் அப்துல்லா சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார். இந்தியாவும் ஜப்பானும் தொழில்துறை ஒத்துழைப்பை மேலும் அதிகரிக்க முடிவு செய்துள்ளன. வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி மற்றும் புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு

0: அகிரோ ஃபுனுகோஷி ஆகியோர் தலைமையில் இந்தியா ஜப்பான் பொருளாதார ஒத்துழைப்பு ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இதில் செமிகண்டக்டர், முக்கிய கனிமங்கள், தகவல் தொழில்நுட்பம், மருந்துகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அஸ்ஸாம், மேகாலயா, சிக்கிம் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தில்லி, பஞ்சாப், ஹரியானா, பீகார் ஆகிய மாநிலங்களின் சில இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் அந்த மையம் கூறியுள்ளது. குஜராத், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களில் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் 3 நாள் அரசுமுறை பயணமாக நாளை சீனா செல்கிறார். சீன அதிபர் திரு ஷி ஜின்பிங் அழைப்பை ஏற்று அவர் இப்பயணத்தை மேற்கொள்வதாக அந்நாட்டு அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்காசியாவில் நிலவ வரும் பதற்றமான சூழ்நிலைக்கு இடையே இரு தலைவர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் பெறுவதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. தாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் நேற்றைய ஆட்டங்களில் இந்தியாவின் குஷி சந்த், மம்தா உள்ளிட்டோர் வெண்கலப் பதக்கங்களை வென்றனர். மகளிர் பிரிவில் இந்தியாவின் 8 வீராங்கனைகள் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்று பதக்கத்தை உறுதி செய்துள்ளனர். IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. தரம்ஷாலாவில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் பேட் செய்த பஞ்சாப் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 210 ரன் எடுத்தது. 211 ரன் எடுத்தால் வெற்றியின் இலக்குடன் பின்னர் களமிறங்கிய தில்லி அணி 19 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 216 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான பிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையில் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:25. சென்னை மதியிலே 720 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேர்கள் புத்தம் பொது காலை நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்கிறது
2: வாழ்விற்கு. கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: இப்ப நம்ம இது வந்து ஒன்னா நம்ம பாப்போம். நான் ஃபர்ஸ்ட் சொன்னது வந்து லாசிக் லேசர். அது வந்து நம்ம என்ன பண்றோம்னாக்க மெக்கானிக்கல் மைக்ரோ கெரட்டோம் அப்படின்றது வந்து ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட். அதை வச்சு அந்த கருவிழிய, ஒரு பார்ட் ஆஃப் த கருவிழிய நம்ம ஒரு பிளாப் மாதிரி போட்டு அப்படியே மேலுக்கு எடுத்துரும். எடுத்துட்டு அது மேல லேசரை, லேசர் சிகிச்சை நம்ம பண்ணுவோம். பண்ணும்பொழுது அந்த கருவிழி வந்து

0: பார்ட் ஆஃப் த கருவிழிய நம்ம ஒரு பிளாப் மாதிரி போட்டு அப்படியே மேலுக்கு எடுத்துரும். எடுத்துட்டு அது மேல லேசர் சிகிச்சை நம்ம பண்ணுவோம். பண்ணும்பொழுது அந்த கருவிழி வந்து ரீஷேப் ஆன உடனே இந்த நம்ம எடுத்த பிளாப்ப அதுக்கு மேல அப்படியே வச்சு நம்ம அப்படியே சீல் பண்ணிட்டோம்னா கண் அப்படியே நார்மலா ஆயிடும். இது வந்து ஒரு முறை. இதுலயே வந்து ஃபெம்டோலாசிக் ஒண்ணு வந்துரு. இது எப்படின்னா அதே மாதிரி மைக்ரோ கெரட்டோம் வச்சு நம்ம எடுப்போம். ஆனா அந்த மைக்ரோ கெரட்டோம் கையால பண்றது ஒரு முறை, மேனுவல் மைக்ரோ கெரட்டோம்னு சொல்லுவோம். இன்னொன்னு வந்து லேசர் மைக்ரோ கெரட்டோம்னு சொல்லுவோம். அத மாதிரி நம்ம பண்ணும்பொழுது அக்யூரசி இஸ் பெட்டர். ஈவன் தின் கார்னியா, அதாவது ரொம்ப திக்னஸ் இல்லாம கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னா கூட இந்த லேசர்லயே நம்ம எல்லாத்தையும் பண்றதுனால உங்களுக்கு அந்த கருவிழி நல்லா சேஃபா இருக்கும். சோ இது வந்து ஒரு முறை. இந்த பிஆர்கே நான் சொன்னதுதான் இப்ப லாஸ்டா நான் சொன்னதுல கருவிழி தின்னா இருந்தா இதை பண்ணலாம். ஆனா வந்து அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அதுல கிடையாது. நார்மல் பண்றதோட இது பெட்டர், ஆனா பர்ஃபெக்ஷன் கரெக்டா வராது. அவங்களுக்கு கார்னியல் திக்னஸ் கம்மியா இருக்கிறதுனால இந்த ஒரு ப்ரொசீஜர் நம்ம பண்ணலாம். இதெல்லாம் பண்ண உடனே எனக்கு கண்ணு நல்லா ஆயிடுமா அப்படின்னா உடனடியா மறுநாளே நம்மளுக்கு கண் பார்வை நல்லா தெரிய ஆரம்பிச்சு. ஆனா ஒரு வாரம் பத்து நாளைக்கு கண்கள்ல வந்து ஒரு கிளேர் இருக்கும், ஒரு லைட்டை பார்க்கும்போது ஒரு சுத்தி ஒரு கலர் மாதிரி ஒண்ணு தெரியும், அப்புறம் ஒரு ட்ரைனஸ் இருக்கும், கண்கள்ல இருந்து தண்ணீர் வரும். இதெல்லாம் வந்து ஒரு வாரத்துக்கு ரெண்டு மூணு நாளைக்கு இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சொட்டு மருந்து போட போட அதெல்லாம் கிளியர் ஆயிடும். ஆனா பார்வை வந்து மறுநாளே நம்மளுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும். ஆனா சில பேருக்கு கண்கள்ல இருக்கிற அந்த நீர் வந்து ரொம்ப கம்மி ஆயிடும், ட்ரை ஐன்னு நம்ம சொல்லுவோம். அந்த ட்ரை ஐ நிறைய பேருக்கு ஒரு மூணு நாலு மாசம் வரைக்கும் கூட இருக்கும். சோ அதுக்கு நம்ம சொட்டு மருந்து போட்டு அதை நம்ம கிளியர் பண்ணிக்கணும். அப்புறம் அது இல்லாம இன்னொரு ப்ரொசீஜர் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிறது வந்து இந்த ஸ்மைல்ன்ற ப்ரொசீஜர். இதுல வந்து இந்த இதே லேசரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு டிஷ்யூ, அந்த கருவிழியில இருக்கிற டிஷ்யூவை நம்ம எடுத்துட்டு அதுக்கு மேல நம்ம லேசர் சைட் கண்கள் அந்த தண்ணீர் வரது அந்த மாதிரி அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரொம்ப நிறைய இல்லாம இருக்கு. சோ இது வந்து இது மூணும் இந்த கண்ணாடி எடுக்கிறதுக்காக நம்ம செய்யற ப்ரொசீஜர்ஸ். ஆனா இந்த இன்னைக்கு இருக்கிறதுல இதெல்லாம் வந்து எவ்வளவு செலவாகும் அப்படிங்கறது எல்லாருக்கும் ஒரு கேள்வி. ஆமா, இன்னைக்கு இருக்கிறதுல வந்து நம்ம 1 லட்சத்திலிருந்து 1.2 லட்சம் வரைக்கும் வரும். அதாவது ரெண்டு கண்களுக்கும் சேர்த்து இந்த சிகிச்சை வந்து நம்ம எப்போதுமே வந்து ரெண்டு கண்களுக்கும் சேர்த்து தான் பண்ணுவோம், சேம் டேல தான். ஏன்னா ஒரு சிகிச்சை நம்ம பண்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் தான் ஆக போகுது. சோ ரெண்டு கண்ணும் நம்ம 20-25 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். இந்த ப்ரொசீஜர் முடிச்சிட்டோம் 1.2 லட்சம் ரெண்டு கண்ணுக்கும் சேர்த்த மாதிரி ஆகும். மாடலிங் போறவங்களுக்கு, அட்வர்டைஸ்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி நடிகர்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து இட் இஸ் அ வெரி பிக் பூன் ஃபார் தம். ஏன்னா இந்த இவ்வளவு நாளைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இவங்க எல்லாம் வந்து கான்டாக்ட் லென்ஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. கான்டாக்ட் லென்ஸ் தினம் போடுறது எடுக்கிறது அது ஒரு இதுவா இருந்தது. ஆனா இன்னைக்கு இருக்கிறதுல வந்து இந்த ப்ரொசீஜர்னால எல்லாருக்குமே இது வந்து ஒரு நல்ல பயனளிக்கும் ப்ரொசீஜரா இருக்கு.
1: இதுவரை கண் பார்வை மேம்படுத்துவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண் மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா.
3: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களை எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க.
2: என் கண்ண போல பாத்துக்க போறேன்.
3: ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன் கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன் கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
4: நேரம் 7:30. புத்தம் புது காலையில் இனி கேட்கலாம் இன்று ஒரு தகவல். வழங்குகிறார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
5: எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்மளை பார்த்து ஒருத்தர் கேட்குறாருன்னு வச்சுங்களேன், உடனே நாம் அவரை பார்த்து என்ன உதவின்னு கேட்போம். இதுதான் சராசரி மனிதர்களின் இயல்பு. ஆனால் ஒருத்தர் எனக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு

0: கூட கேட்காம சரி செய்கிறேன் அப்படின்னு ஒத்துக்கிறது இருக்குது பாருங்கள், அது கொஞ்சம் அபூர்வம். அந்த காலத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் எப்படி தெரியுமா? உதவி கேட்குறவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு கூட பார்க்கல, தனக்கு நன்மையா தீமையா அப்படின்னு கூட பார்க்கல, உதவி செய்கிறேன்னு புறப்பட்டுட்டார். அவர் யார் தெரியுமா? அவர் தான் நள சக்கரவர்த்தி. அவர் மாதிரி நாமும் உதவி கேட்குறவங்களுக்கு உடனே உதவி செய்கிறதுக்கு தயாராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் ஒரு ஆன்மீக பேச்சாளர். நல சரித்திரத்தை அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்க நாலு பேரும் நலனை பார்த்து எங்களுக்கு நீ உதவி செய்யணும், எங்களுக்காக நீ தூது போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. யாருக்கிட்ட தூது போகணும், என்ன காரியத்துக்காக போகணும் அப்படின்னு கேட்கணும்ல. நலன் அப்படி கேட்கவே இல்லை, உடனே சரின்னு ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அவங்க விவரம் சொல்கிறாங்க, என்ன உதவி, யாருக்கிட்ட தூது போகணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்கிறாங்க. நலனுக்கும் அப்புறம்தான் புரியுது, எந்த தமயந்தியை இவன் காதலிச்சானோ, எந்த தமயந்தியின் சுயம்பரத்துக்காக இவன் போய்கிட்டுருக்கிறானோ, அந்த தமயந்தியை பார்த்து தங்களுக்காக அவகிட்ட வாதாடணும், பேசணும், தங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கும்படியாக கேட்கணும் அப்படின்னு அவங்க நாலு பேரும் நலன்கிட்ட கேட்குறாங்க. இதை கேட்டதும் நலன் கொஞ்சம் கூட முகம் சுளிக்கலை, பதட்டப்படலை, நேராக தமயந்தி கிட்டே போகிறான். இந்திரன், அக்னி, வருணன், யமன் இவங்களோட சிறப்புகளை எடுத்து சொல்கிறான், இவங்களில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறான். ஆனால் இதுக்கு தமயந்தி சம்மதிக்கலை, சுயம்பரம் நடக்குது, அவன் வந்து நலனை வந்து தேர்ந்தெடுக்கிறான். அந்த நாலு பேரும் நலனுக்கு வந்து நிறைய வரங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இப்படி போகுது கதை. இதில் நாம் கவனிக்க வேண்டியது என்னென்னா, உதவின்னு கேட்ட உடனே என்ன உதவின்னு கேட்காம சரி செய்கிறேன்னு சொன்னான் பாருங்கள், அதை கொஞ்சம் சிந்திக்கணும். செய்கிறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அது என்ன உதவின்னு தெரிஞ்சும் முகம் சுளிக்காமல் அதை செஞ்சான் பாருங்கள், அதையும் கொஞ்சம் சிந்திக்கணும். நம்மளும் ஒருத்தன் ஒரு நண்பனை தேடி போனான், எனக்கு ஒரு உதவின்னா சரி சொல்லுன்னா, இப்போ உங்ககிட்ட ரெண்டு கார் இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, உடனே அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னாவே, உங்ககிட்ட ரெண்டு பங்களா இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒன்று உங்ககிட்ட கொடுத்துருவேன்னா, உங்ககிட்ட ரெண்டு பேனாக இருந்தால் என்ன பண்ணுவேன்னா, அதில் ஒரு பேனாவே உங்ககிட்ட கொடுக்க மாட்டேன்னாவே. ஏன்டா அப்படி சொல்கிறேன்னா, ஏன்னா இப்போ நிஜமாகவே என்கிட்ட ரெண்டு பேனாக இருக்குது, அதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு நானா அவன்.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள், வழங்கினார் தென்கட்சி கு சுவாமிநாதன் அவர்கள். எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் உதவி செய்வதும் சுயநலம் கருதாத பொதுநலன் உள்ள மனிதனுமே தெய்வத்திற்கு சமமாக மதிக்கப்படுகிறான்.

0: சுமை தாங்கி படத்திற்காக வெளித்த அந்த பாடலை பாடியிருந்தார் பி பி ஸ்ரீனிவாஸ்.
1: போலீஸ்
2: மிஸ் சீமா?
1: ஆமாங்க.
2: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
1: நான் என்ன பண்ண?
2: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
1: டிஜிட்டல் அரெஸ்டா?
2: 100,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
1: இவ்ளோ பணமா?
2: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
1: ஜெயிலுக்கு நீ தான் போவே. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
2: என்ன
1: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராட். அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
3: ஹலோ மம்மா.
1: ஹாய்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: மத்திய அலை 720 kHz திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
6: கிராம மக்களே, KYC அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா KYC அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ATM அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது BC இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. KYC அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: RBI சொல்கிறது.
1: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
5: மத்திய அலை 720 kHz திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பர தாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: இனி உங்கள் கவனத்திற்கு.
7: சர்வதேச செவிலியர் தினம் சிற்றுரை கேட்கலாம்.
8: பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலின் பெரிது. அதாவது பயனை கருதாதவர் செய்த உதவியின் நன்மையினை ஆராய்ந்தால் அதன் நன்மை கடலை விட அளவினால் மிக பெரியதாகும் என்று திருக்குறள் சொல்வது போல், வருமானம் ஈட்டும் பணியாக மட்டுமே இல்லாமல் சேவை செய்வதையே தலையாய பணியாகவும் தங்களுடைய கடமையாகவும் நினைப்பவர்கள் செவிலியர்கள் என்று சொல்லலாம். நேரம் காலம் பார்க்காது, தன் நலத்தை கருதாது மக்கள் சேவை செய்து வரும் செவிலியர்களை போற்றும் விதமாக ஆண்டுதோறும் May 12 சர்வதேச செவிலியர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஒரு மருத்துவமனையின் இன்றியமையாத ஊழியர்கள் செவிலியர்கள் ஆவார்கள். 1965 உலக செவிலியர் அமைப்பு ICN இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் நர்சஸ் இந்த தினத்தை அனுசரித்து வருகிறது. இவ்வாண்டின் கருதுகோள், எங்கள் செவிலியர்கள் எங்கள் எதிர்காலம், சக்தி வாய்ந்த செவிலியர்கள் உயிர்களை காப்பாற்றுகிறார்கள். அவர் நர்சஸ் ஆர் ஃபியூச்சர் எம்பர்.

0: பவர் நர்சஸ் சேவ் லைவ்ஸ். விளக்கேந்திய மங்கை என்று அழைக்கப்படும் ஃப்ளோரன்ஸ் நைட்டிங்கேல் அவர்கள்தான் செவிலியர் சேவையின் முன்னோடி ஆவார். ஐரோப்பாவில் நடந்த கிரீமியன் போரில் அவர் ஆற்றிய பங்கு அளப்பரியது. இரவிலும் கூட விளக்கை ஏந்தியவாறு ஓயாமல் சேவை புரிந்தார். அவரின் சேவையை போற்றும் விதமாக அவர் பிறந்த மே 12 செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. பல்வேறு நோய் தொற்று உள்ள நோயாளிகளை எந்த அருவறுப்பும் இல்லாமல் முகம் சுளிக்காமல் பராமரிப்பது என்பது அசாத்தியமான பணி. ஏனென்றால் நோய் தொற்று உள்ள நோயாளிகளுடன் இருக்கும் போது அவர்களுக்கும் நோய் தொற்றும் அபாயமும் இருக்கும். அவர்களுக்கான நேரம் என எதுவும் இல்லாமல் இரவோ பகலோ எப்போது அழைப்பு வரும் என தெரியாமல் எப்போதும் தயார் நிலையில் உடல் வலியையும் மன வலியையும் பொருட்படுத்தாமல் களத்தில் சேவையாற்றும் செவிலியர்களின் பங்கு போற்றுதலுக்குரியது. கொரோனா நோய் தொற்று காலத்திலும் தன்னுடைய உயிரையும் பொருட்படுத்தாமல் மக்களுக்கு சேவை செய்த அவர்களுடைய பணி என்றும் போற்றக்கூடியதாகும். சர்வதேச செவிலியர்கள் தினமான இன்று அவர்களின் சேவையை அங்கீகரிப்போம், கொண்டாடுவோம்.
1: சர்வதேச செவிலியர் தினம் சிற்றுரை கேட்டீர்கள்.
2: அன்னையின் மாற்று வடிவம் இன்முகத்துடன் அன்பு காட்டி ஊருக்காக உறக்கம் தவிர்த்து உழைக்கும் வெள்ளுடை தேவதைகள் செவிலியர்கள்.

0: சிபி ஸ்ரீனிவாசன் பாடிய பாடல் அது. திரு மாணிக்கம் படத்திற்காக. நேரம் 7:45. புத்தம் பொது காலையில். இனி
1: நகர்வலம்.
2: கோடைக்கு ஏற்ற பழங்கள்.
3: என்ன வெயில், வெளியே தலை காட்டவே முடியல, அனல் பறக்குது. இந்த அக்னி நட்சத்திரம் எப்போதான் முடியுமோ? 4 தொடங்கிய இந்த கத்திரி வெயில் 28 வரை இருக்காமே, அதுவரை பகலில் வெளியே தலை காட்டவே கூடாது என அங்கலாய்ப்பவர்களை காணலாம். கிராம

0: தங்களை விட சென்னை போன்ற பெருநகரங்களில் வசிப்பவர்கள் வெயிலால் கடும் அவதி அடைகிறார்கள். ஏனெனில் கிராமங்களில் மரம், செடிகொடிகள் மற்றும் பல்வேறு தாவரங்கள் என பசுமையாய் காட்சியளிப்பதால் வெயிலின் தாக்கம் பெரிதாக இராது. இந்த கோடை காலத்தில் உடலில் நீரிழப்பு, அதிக வியர்வை வெளியேறுதல் போன்றவற்றால் நம் உடல் சோர்ந்து விடுகிறது. கோடை வெப்பத்தை தணிக்க அதிக நீர்ச்சத்து மற்றும் குளிர்ச்சி தரும் வெள்ளரிக்காய் உள்ளிட்டவை மட்டுமன்றி கோடையில் அதிகம் விளையும் பழங்களை உண்பது நல்லது. தர்பூசணியை அப்படியே கடித்து சாப்பிட்டு உடல் சூட்டை குறைக்கலாம். பெட்டிக்கடை அண்ணா, ஜில்லுன்னு ஒரு எலுமிச்சம்பழ சர்பத் போடுங்க, முழுசா குடிச்சாதான் உடல் சூடு அடங்கும் என்பது போன்ற உரையாடல்கள் கோடையில் அதிகம் கேட்கலாம். நாம் உணவுக்கு தரும் முக்கியத்துவத்தை பழங்களுக்கு தருவதில்லை. வாழைப்பழம் கூட நமக்கு ஜீரண சக்தியை தரவல்லது. எனவே கோடையை சமாளிக்க அதிக நீர்ச்சத்துள்ள பழங்களை சாப்பிட்டால் நல்லது. கோடை காலத்தில் தெருக்களில் மலைபோல் குவித்து வைத்து விற்பனை செய்யப்படும் தர்பூசணி தான் கோடைக்கு ஏற்ற முதல் சாய்ஸ் என்கின்றனர் மருத்துவர்கள். தர்பூசணியில் கலோரிகள் குறைவாகவும் விட்டமின்கள் சி அதிகமாகவும் உள்ளது. இது தவிர அதிக நார்ச்சத்து இருப்பதால் உடல் எடையை குறைக்கவும் தர்பூசணி உதவுகிறது. ஆனால் நம் இல்லத்து சிறுவர்கள் ஐஸ்கிரீமை விரும்பும் அளவுக்கு பழங்களை விரும்புவதில்லை. தர்பூசணி, மாம்பழம், திராட்சை, மாதுளை போன்ற பழங்களில் உள்ள கொட்டைகளை அப்புறப்படுத்துவது பெரிய வேலை என நினைத்து விடுகின்றனர். இதனால் பழச்சாறாகவே பெரும்பாலான பெண்கள் சிறுவர்கள் குடிக்கின்றனர். தினமும் 3 முறை காஃபி டீ சாப்பிடும் நபர் ஒரு நேர காஃபியை கைவிட்டு அதற்கு பதில் பழத்தை எடுத்து கொண்டால் நல்லது. கிர்ணிப்பழம், முலாம்பழம் போன்றவற்றை சாப்பிட்டால் உடனே உடல் சூடு குறைந்து குளிர்ச்சி கிடைக்கும். எலுமிச்சம்பழம், நாவல் பழம், மாம்பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி என உடல் சூட்டை தணிக்கும் பழங்களின் பட்டியல் நீள்கிறது. இனிப்பு மற்றும் கசப்பான சுவை கொண்ட அன்னாசி பழத்தில் புரோமிலைன் என்ற நொதி உள்ளது. இது செரிமானத்திற்கு உதவுகிறது. பப்பாளியில் வைட்டமின் ஏ மற்றும் சி, நார்ச்சத்து, நீர்ச்சத்து போன்றவை நிறைந்துள்ளது. வெள்ளை மற்றும் அடர்நிற திராட்சைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் பாலிபினால்கள் அதிகம் உள்ளன. புதிய சிவப்பு மற்றும் கருப்பு திராட்சைகளில் அழற்சி எதிர்ப்பு மற்றும் புற்றுநோய் எதிர்ப்பு பொருட்கள் உள்ளன. கோடைக்காலத்தில் அதிகம் கிடைக்கும் மற்றொரு பழம் பலாப்பழம். தமிழகத்தில் பன்ருட்டி பலாப்பழம் மிக பிரபலமானது. கன்னியாகுமரி மாவட்டத்திலும் இந்த பழம் கிடைக்கிறது. இந்த பழம் தின்றால் சூடு அதிகரிக்கும் என நினைத்து பலர் சாப்பிடுவதில்லை. இந்த பழத்தை சாப்பிட்டால் வெள்ளை இரத்த அணுக்கள் உற்பத்தி அதிகரிக்கும். இது தவிர நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். மாம்பழத்தில் நார்ச்சத்து, வைட்டமின் மற்றும் தாதுக்கள் அதிக அளவில் உள்ளது. அதனால் இதை பழங்களின் ராஜா என அழைக்கிறார்கள். மாம்பழம் சாப்பிடுவதால் நாள்பட்ட நோய்கள் ஏற்படாமல் தடுக்கப்பட்டு உடலுக்கு இளமை தோற்றத்தை தருகிறது. செரிமானத்தை மேம்படுத்தி மன அழுத்தத்தை குறைத்து நல்ல தூக்கம் வர வேண்டுமா? கிவி பழம் சாப்பிடுங்கள். கோடை காலத்தில் அதிகமாக வியர்ப்பதால் நம் உடலில் உள்ள தாதுக்கள் வெளியேறிவிடும். இதை ஈடுகட்ட கிவிப்பழம் நல்லது. 80% நீர்ச்சத்து நிறைந்துள்ள ஆரஞ்சு பழம் கோடை வெப்பத்திலிருந்து உங்களை பாதுகாக்கிறது. மேலும் உங்கள் உடலில் நீர்ச்சத்து குறைய விடாமல் தடுக்கிறது. நீர்ச்சத்து, நார்ச்சத்து, இரும்புச்சத்து, வைட்டமின் பி, கால்சியம் மற்றும் கரோட்டின் போன்ற சத்துக்கள் கொய்யா பழத்தில் உள்ளது. ஊட்டச்சத்து மற்றும் மருத்துவ குணங்களில் கொய்யா பழம் கிவிப்பழத்தை விட சிறந்தது. அதிலும் சிவப்பு கொய்யா சோடியம் இல்லாதது என்பதனால் வெயில் காலத்திற்கு மிகவும் ஏற்றது. தேவையான நோய் எதிர்ப்பு சக்தி கொண்டது. ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருப்பதால் செல் சிதைவை கட்டுப்படுத்துகிறது. கொய்யாவை சாப்பிட்டு வந்தால் உயர் இரத்த அழுத்தத்தை குறைத்து மன அழுத்தத்தை தடுத்து விடலாம். எனவே வெயில் காலங்களில் தினமும் ஒரு கொய்யா சாப்பிட்டு வந்தால் வெயில் காலங்களில் ஏற்படக்கூடிய தொற்று நோய்களில் இருந்து நம்மை காத்துக் கொள்ளலாம். நாட்டு கொய்யாவில் அதிக நலன்கள் உள்ளது என்பதால் இதை சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. இது தவிர நுங்கு, இளநீர் போன்றவற்றையும் சாப்பிட்டு கோடையில் உடல் ஆரோக்கியத்தை பேணலாம்.
1: கோடைக்கு ஏற்ற பழங்கள். எழுதியவர் ஆர். பாஸ்கரன், வாசித்தவர் விஜய்.

0: வெயில் படத்திற்காக கைலேஷ்கர், ஜெசி கிஃப்ட், திப்பு, பிரசன்னா ராவ் பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள்.
2: அன்புள்ள சிதம்பரம் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். நாம் வாழும் இந்த உலகத்தில் நம்மை சுற்றி நிறைய

0: உயிரினங்கள், குறிப்பா பல வகை தாவரங்கள் வளர்கின்றன, வாழ்கின்றன. இந்த தாவரங்களின் பலன்கள் நாம் அறிந்ததே. சில தாவரங்களின் அனைத்து பாகங்களும் உதவும். தென்னை, பனை, வாழை, முருங்கை போன்ற ஒரு சில தாவரங்களின் அனைத்து பாகங்களும் மனிதனுக்கு உதவிகரமாக இருப்பவை. தமிழகத்தின் அனைத்து வீடுகளிலும் அல்லது வீட்டு தோட்டத்திலும் காணப்படும் ஒரு சிறு மரவகை முருங்கை. யார் வீட்டில் முருங்கை மரம் இருக்கிறதோ அவர்கள் வீட்டில் நோய் அண்டாதுன்னு நமது முன்னோர் சொல்வார்கள். ஏன்னா முருங்கை என்பது வெறும் மரம் மட்டுமல்ல, வீட்டிலேயே இருக்கும் வைத்தியர். கற்பக விருட்சம்னு தென்னையை சொல்லுவோம். அதுபோல சித்த மருத்துவத்தில் முருங்கைக்கு அளிக்கப்பட்டிருக்கும் பேர் பிரம்ம விருட்சம். எளியவர்களின் கற்பக தருன்னு தமிழ் இலக்கியம் முருங்கையை கொண்டாடுது. சிதம்பரம் ஐயா, சகல சத்துக்களும் கொண்ட இயற்கை டானிக் என்று விஞ்ஞானம் வியக்கிறது முருங்கையை பார்த்து. கொள்ளை நோய் காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தியை பெருக்கிக் கொள்ள முருங்கையை உணவில் சேருங்கள்னு மருத்துவர்கள் ஆலோசனை சொல்றாங்க. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாலேயே முருங்கை மரங்கள் இமயமலையின் அடிவாரத்தில் காணப்பட்டதா ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நம்ம இந்திய நாடு, பக்கத்து இலங்கை, ஆசிய கண்டத்தின் சில பகுதிகளிலையும் பண்டை காலம் முதல் காணப்பட்ட தாவரம் முருங்கை. வறண்ட கண்டமான ஆப்பிரிக்காவிலையும் முருங்கை ஆதி தாவரமாகத்தான் கருதப்படுது. 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த சோழ மன்னனான வீரசோழன் காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் இலக்கண நூல் வீரசோழியம் புத்தமித்திரர் என்பவர் எழுதியது. அவரது கூற்றுப்படி முருங்கா என்பது சிங்கள சொல், அதிலிருந்துதான் முருங்கை என்ற தமிழ் சொல் வந்திருக்கு. இதற்கு மாற்று கருத்தும் இருக்கு. நம் தமிழ் குடிகள் உணவாக பயன்படுத்தியவற்றுள் முருங்கை முதன்மையானது. முருங்கை என்ற வார்த்தையே அதற்கு ஆதாரம். முறி என்றால் ஒடிதல் என்று பொருள். முருங்கு என்றால் ஒடிப்பது. முருங்கும் கிளைகளை கொண்ட மரம் முருங்கை, அதாவது எளிதில் ஒடியக்கூடியது முருங்க மரம். தமிழ் இலக்கியங்கள்லையும் முருங்கை மனம் வீசுது. முருங்கை சங்ககால தாவரமாக கருதப்படுது. அகநானூற்றில் குறிப்பிடப்பட்டிருக்கு. பாலை திணையிலும் சொல்லப்பட்டிருக்கு. நீரெல்லாம் வற்றி நிலமெல்லாம் வெடித்து கிடக்கும் அந்த வெப்ப காட்டில் முருங்கை மட்டும் பூத்து நிற்கிறது. ஏன்னா வறட்சியை தாங்கி வளரும் தாவரம் முருங்கை. சிதம்பரம் ஐயா, இரும்பு சத்து அதிகம் உடையது முருங்கைக்கீரை. கண்ணுக்கு தேவையான வைட்டமின் சத்துக்களை தரவல்லது முருங்கை. தமிழகத்தை ஆண்ட மன்னர்கள் தங்களது போர் வீரர்களுக்கு முருங்கைக்கீரையை உணவாக கொடுத்துருக்காங்க அந்த காலத்தில். அதனால வீரர்களுக்கு உடல் வலிமை கிடைத்ததோடு நோய் எதிர்ப்பு சக்தியும் கிடைச்சிருக்கு. கிபி 10ஆம் நூற்றாண்டில் தொகுக்கப்பட்ட 12 ஆழ்வார்களின் பாடல்களின் தொகுப்பாகிய 4000 திவ்ய பிரபந்தத்திலும் முருங்கை குறித்த மேற்கோள் இருக்கிறது. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சிறு மரப்பயிரான முருங்கை நம்ம வீட்டு தோட்டத்தில் இருக்கணுமா வேண்டாமா? சரி, முருங்கையை பற்றியும் முருங்கைக்கீரை பற்றியும் இவ்வளவு எழுதுன நீங்கள் முருங்கை காயை பற்றி குறிப்பிடவே இல்லையம்பிங்க. அதை பற்றி தான் நம்ம ஆட்கள் நிறைய சொல்லியிருக்காங்களே, அதை விலாவாரியா கடுதாசியில வேற எழுதணுமா என்ன? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
1: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.
2: வழங்கியவர் பி. சரவணன் அவர்கள்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கேற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். தில்லி எய்ம்ஸின் 51வது பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் இன்று பங்கேற்கிறார். மகளிர் மேம்பாடு என்ற நிலையிலிருந்து மகளிர் தலைமையிலான மேம்பாடு என்ற அணுகுமுறையுடன் இந்தியா செயல்பட்டு வருவதாக மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா கூறியுள்ளார். ஆரோக்கியமான உணவுகள் மூலம் நோயற்ற வாழ்வை உறுதி செய்ய வேளாண் மற்றும் சுகாதார அமைப்புகள் இணைந்து செயல்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி

0: நட்டா கூறியுள்ளார். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JCD பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று போட்டியின்றி தேர்வு செய்யப்படுகின்றனர். சென்னை IIT-யில் BS படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று IIT நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னையிலிருந்து குருவாயூர் செல்லும் விரைவு ரயிலில் கேட்பாரற்று கிடந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்களை திருச்சியில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இந்த மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 3 விக்கெட் வித்தியாசத்தில் பஞ்சாபை வென்றது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணிகளுக்கிடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:02. புத்தம் புது காலையில் திரைகானம் ஓ காதல் கண்மணி திரைப்படத்திற்காக கார்த்திக் பாடிய பாடல் கேட்கலாம்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: திரைகானத்தில் ஒலிக்க இருக்கும் பாடலானி ருத்ரவிச்சந்தர் பாடியது நானும் ரவுடிதான் திரைப்படத்திற்காக.

கார்த்திக் ஸ்வேதா மோகன் பாடிய பாடலை கேட்டீர்கள். திருட்டு பயலே 2 படத்திற்காக. இனி கண்டேன் காதலை படத்திற்காக சுரேஷ் வாட்கர் பாடியுள்ள பாடல்.

திரைகானம் கேட்டீர்கள். நேர்களின் நினைவிற்கு இன்று பிற்பகல் 3:02 எஃப்எம் ரெயின்போ 101.4 பண்பலையில் ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக செவிலியர் தினத்தை ஒட்டி மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் செவிலியல் துறை ஆசிரியர் மற்றும் செவிலியர் பி. அஞ்சலி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்கலாம்.

பாதுகாப்பு தரநிலைகளின்படி இந்த பிரஷ்கள் வந்து எஸ்கலேட்டர்களில் கட்டாயமாக்கப்பட்டது. மனிதர்களுடைய பாதுகாப்பிற்கு மட்டும் இல்லாமல் எஸ்கலேட்டர்களுடைய இயந்திர பாதுகாப்பிற்கும் இவை உதவுது. நகரும் படிக்கட்டுகளுடைய உள்ளே இருக்கும் இந்த மோட்டார் மற்றும் சங்கிலி அமைப்புகளுக்குள் சிறு குப்பைகள், முடிகள், நாணயங்கள் மற்றும் தூசுகள் விழுவதை தடுக்கிறதுக்காகவும் ஒரு தடையாகவும் இது செயல்படுது. பலரும் அறியாமையால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரஷ்களில் வந்து அவங்களுடைய ஷூஸு இல்லாட்டி செப்பல்ஸை வந்து கிளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி முயல்கிறாங்க. ஆனால் அது வந்து ரொம்ப ஆபத்தான ஒரு செயல் தான். எஸ்கலேட்டரில் வரையப்பட்டிருக்கிற அந்த மஞ்சள் கோட்டுக்கு உள்ள பாதுகாப்பாக நிற்கிறது தான் விபத்துகளை தவிர்க்கும் ஒரு சிறந்த வழி. நீங்கள் அந்த பிரஷ் மாதிரி இருக்கிறத பார்த்ததில்லை அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள்.

நேரம் 9:20 ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் வி ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். சி என் சந்திரசேகர் அவர்கள் வயலின், பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வரமுலோ சகி பட்னம் சுப்பிரமணிய ஐயர் கீர்த்தனை, கீரவாணி ராகம், ரூபகதாளம்.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை வி ரங்கராஜன் அவர்களின் புல்லாங்குழல் இசை கேட்டீர்கள். சி என் சந்திரசேகர் அவர்கள் வயலின், பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் மிருதங்கம்.

0: தொடர்வது 10 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். கல்வித்துறையில் தற்கால தேவைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை அரசு மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுவதற்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அஇஅதிமுகவின் ஒரு குழு தாவேக அரசுக்கு ஆதரவளிக்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். இக்குழுவின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு எஸ் பி வேலுமணியும் கொறடாவாக திரு விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். அஸ்ஸாமில் பிஜேபி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12வது வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும்

0: காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியின் இன்றைய ஆட்டத்தில் குஜராத் அணி ஹைதராபாத்தை எதிர்கொள்கிறது. 15 மற்றும் 17 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியின் மகளிர் பிரிவில் இந்தியா 4 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. ISL கால்பந்து போட்டியில் ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் அணிகளுக்கு இடையே நேற்று நடைபெற்ற ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. செய்தி சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நேரம் 10:02, ஆகாஷ்வாணி முத்துச்சிதறல். முதலில் பி சுஷீலா பாடியுள்ள பாடல், படம் ராணி தேனி.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: செம்மறியாட்டு கிடாக்களுக்கு 20 சதுரடியும், பெட்டை ஆடுகளுக்கு 10 சதுரடியும், வளரும் குட்டிகளுக்கு 5 சதுரடியும் இடவசதி கொடுக்க வேண்டும். பொதுவாக புட்டகையின் உயரம் 12 முதல் 15 அடி வரையிலும், அகலம் 20-25 அடி அளவிலும், நீளம் தேவைக்கேற்ப, குறிப்பாக ஒரு பண்ணையினுடைய நீளம் என்பது 100 அடிக்கும் அதிகமாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும்.
0: செம்மறியாடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: நேரம் 10:21, ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் முத்துச்சிதறல் இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எஸ்பி சைலஜா பாடியுள்ள பாடல் படம் ஜானி.

0: பூங்காற்று புதிதானது, புது வாழ்வு சதிராடுது.
1: நேரம் 10:30. முத்துச்சிதறலில் தொடர்ந்து வாணிஜெயராம் பாடிய பாடல் படம் ரோசாப்புற விக்கிக்காரி.

0: வானொலிக்கு 90.
1: சென்னை வானொலி நிலைய ரசிக பெருமக்களுக்கு எழுத்தாளர் நாடகாசிரியர் எஸ் எல் நானுவின் அன்பு கலந்த வணக்கங்கள். வானொலிக்கு 90 வயசா? இன்ஃபேக்ட் அந்த 90 வயசுல கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல எனக்கு இந்த சென்னை வானொலியோட தொடர்பு உண்டு. எப்படின்னு கேக்குறீங்களா? 1983 வருஷம் நினைக்கிறேன், அப்பதான் முத முதல்ல நான் சென்னை வானொலி கூட தொடர்பு ஏற்படுத்திட்டேன். அதாவது இந்த இளைய பாரதம் நிகழ்ச்சியில நான் கலந்துட்டேன். நான் அப்ரூவ்ட் ஆர்டிஸ்ட், சோ நாடகங்கள் நடிக்க ஆரம்பிச்சேன். சென்னை வானொலி நிலையம் மாதிரி ஒரு இளம் எழுத்தாளர்களை ஊக்குவிக்கிறது வேற யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். அதோட பலன் என்னன்னா, இன்னி வரைக்கும் நான் சென்னை வானொலி நிலையத்தோட தொடர்புல இருக்கேன். ஏன்னா இப்பவும் நிறைய நாடகங்கள் எழுதுறேன், இப்பவும் நிறைய நாடகங்கள்ல நடிக்கிறேன். நாடகங்கள் மட்டும் இல்ல, எல்லா கலைக்குமே ஒரு ஆதாரம் எதுன்னா அது சென்னை வானொலி நிலையம் தான். சென்னை வானொலி நிலையத்துக்கு நன்றி.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும், வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: 10:55, 10 நொடி. கிருஷ்ணச்சந்தர் பாடியுள்ள பாடல். படம் ஆத்தா உன் கோவிலிலே.

0: நேர்கள் இதுவரை கேட்டது முத்துச்சிதறல். சில நொடிகளில் வருவது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். சர்வதேச செவிலியர்கள் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று வழங்குகிறார். அசாமில் பிஜேபி அரசு மூன்றாவது முறையாக இன்று பதவியேற்கிறது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்கின்றனர். சட்டப்பேரவையில் அனைத்து உறுப்பினர்களின் கருத்துகளுக்கும் சமமாக வாய்ப்பளிக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் பள்ளிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகே உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை 2 வாரங்களுக்குள் மூட தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்கு பல்வேறு கட்சிகளும் வரவேற்பு தெரிவித்துள்ளன. தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டனர். அஇஅதிமுக தாவேக அரசுக்கு ஆதரவு அளிக்கும் என்று அக்கட்சியின் சட்டப்பேரவை உறுப்பினர் திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். அக்கட்சியின் சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு எஸ் பி வேலுமணியும் கொறடாவாக திரு விஜயபாஸ்கரும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். திமுக வேட்பாளர் திரு கே ஆர் பெரியகருப்பன் தொடர்ந்த வழக்கில் தவேக உறுப்பினர் திரு சீனிவாச சேதுபதி சட்டப்பேரவையில் நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்க சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நாட்டில் கடந்த 12 ஆண்டுகளில் ரயில்வே கட்டமைப்புகள் பெருமளவு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். சென்னை ஐஐடியில் பிஎஸ் படிப்புக்கு 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வரும் 31ஆம் தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று ஐஐடி நிர்வாகம் கூறியுள்ளது. தென் தமிழகம் மற்றும் காவிரி டெல்டா மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
0: நேரம் 11:02. ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 820 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இனி கேட்கலாம் தேன் சிந்தும் நேரம். நிகழ்ச்சியின் முதலில் கிளிஞ்சல்கள் படத்திற்காக எஸ் ஜானகி, ஜாலி ஆப்ரஹாம் பாடியுள்ள பாடல்.

நேர்களே, ஒலித்தது கிளிஞ்சல்கள் படத்திற்காக டாக்டர் கல்யாண் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடல். தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் கொம்பேரி மூக்கன் படத்திற்காக.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: செம்மறியாட்டு கிடாக்களுக்கு 20 சதுரடியும், பெட்டை ஆடுகளுக்கு 10 சதுரடியும், வளரும் குட்டிகளுக்கு 5 சதுரடியும் இடவசதி கொடுக்க வேண்டும். பொதுவாக பொட்டகையின் உயரம் 12 முதல் 15 அடி வரையிலும், அகலம் 20-25 அடி அளவிலும், நீளம் தேவைக்கேற்ப, குறிப்பாக ஒரு பண்ணையினுடைய நீளம் என்பது 100 அடிக்கும் அதிகமாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும்.
0: செம்மறியாடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவர்களின் கருத்துக்கள். இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: நேர்களை ஒலி தந்த பாடலின் படம் நான் பாடும் பாடல். பாடலை பாடியிருந்தார்கள் எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.
1: மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரத் நிகழ்ச்சி கேட்கலாம்.
0: தேன் சேந்தும் நேரம் நிகழ்ச்சியில் உன்னை நான் சந்தித்தேன் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ், வாணி ஜெயராம் பாடியுள்ள பாடல்.

ஒலித்தது வைதேகி காத்திருந்தாள் படப்பாடல். பாடலை பாடியிருந்தார்கள் பி ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம். நேரம் 11:31:30. கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி தேன் சிந்தும் நேரம். தொடர்ந்து கே ஜெயசுதாஸ், சசிரேகா பாடியுள்ள பாடல், படம் உறவை காத்த கிளி.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நிகழ்ச்சியில் தொடர்ந்து தம்பிக்கு எந்த ஊரு படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: தேன் செந்தும் நேரம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நல்லவனுக்கு நல்லவன்

0: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சிக்கு நிறைவாக மகுடி இந்த படத்தில் இருந்து பாடலை கேட்கலாம். பாடலை பாடியுள்ளார்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி.
1: கபகரி சரி கபகரி சரி கபகரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி சரி கபகரி

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி.
1: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு, அடல் பென்ஷன் யோஜனா, மோடிஜியின் தீர்மானம்.
2: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹை, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே, ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
1: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8,85,00,000 பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 வயதுக்கு உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
0: மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: போலீஸ்
4: மிஸ் சீமா?
3: ஆமாங்க.
4: இப்பவே போலீஸ் ஸ்டேஷன் வாங்க. இல்லங்க, இல்லனா வீட்டுக்கு வந்துருவோம்.
3: நான் என்ன பண்ண?
4: தனியா பக்கத்து ரூமுக்கு போங்க. உங்க பையன் எங்க கஸ்டடியில இருக்கான்? அதோட நீங்க டிஜிட்டல் அரெஸ்டா இருக்கீங்க.
3: டிஜிட்டல் அரெஸ்டா?
4: 1,00,000 கொடுங்க, தப்பிக்கலாம்.
3: இவ்வளவு பணமா?
4: சொல்ற மாதிரி பண்ணுங்க. ஒரு லிங்க் அனுப்பியிருக்க, இப்ப ப்ராசஸிங்காக 30,000 கொடுங்க, இல்லனா பையன் ஜெயிலுக்கு போயிருவான்.
3: ஜெயிலுக்கு நீ தான் போவ. உன் மூஞ்சிய நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன்.
4: என்ன
3: டிஜிட்டல் அரெஸ்ட்னு எதுவுமே இல்ல, இதெல்லாம் ஃப்ராடு. அதனால பயப்பட வேண்டாம். போலீஸ், பேங்க், RBI இந்த மாதிரி பேர்ல உங்களுக்கு சைபர் குற்றவாளிகள்ட்ட இருந்து போன் அல்லது வீடியோ கால் வந்தா எச்சரிக்கையா இருங்க. அவங்களுக்கு பணம் அனுப்பாதீங்க, அதோட உடனே போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணுங்க.
5: ஹலோ மம்மா.
3: ஹாய்.
6: RBI சொல்கிறது,
3: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
0: இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. 12:10 சங்கீத சாரல், சாந்தாராஜன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்கலாம். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் உயர்நிலை கல்வி பயிலும்.

0: மாணவிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கும் தேசிய திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 என்னுயிர் தோழி அன்னையர் தினம் கருத்துக்கோவை 2 பகுதி. 2:15 திரைகானம் கேட்கலாம். 2:40 சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் சாருச்சரியா MOP வைஷ்ணவ் பெண்கள் கல்லூரி சம்ஸ்கிருத உதவி பேராசிரியர் ஆர் சௌமியா அவர்களின் உரையினை கேட்கலாம். 2:55 வானிலை. 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் 346 பகுதி. 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் நந்தகோபால் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம். 7:30 செம்மறியாடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவர்களின் உரை. மெல்லிசை வேளாண் செய்திகள் ஆகியன இடம்பெறும். 8:05 9:15 திரைகாலம். 9:30 அறிவியல் நேரம். வெப்பம் குறித்து இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறையின் சென்னை மண்டல புயல் எச்சரிக்கை மைய இயக்குநர் டாக்டர் VR துரை அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி. 10:00 காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இவையாவும் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Senior BJP leader Himanta Biswa Sarma has taken oaths as the Chief Minister of Assam for a second consecutive term. Governor Lakshman Prasad Acharya administered him the oath of office and secrecy at a ceremony held at the Veterinary College ground in Kanapara, Guwahati.
2: মই শ্রী হিমন্ত বিশ্ব শর্মা ঈশ্বরের নামত শপথ লও যে বিধির দ্বারা স্থাপিত ভারতের সংবিধানের প্রতি মই প্রকৃত বিশ্বাস আর আনুগত্য পোষণ করি।
1: Along with Dr. Sarma, 4 MLAs Rameshwar Teli, Atul Bora, Charan Boro and Ajanta Niyog were also sworn in as cabinet ministers. Prime Minister Narendra Modi, Union Home Minister Amit Shah, Defence Minister Rajnath Singh, several union ministers and chief ministers from BJP-ruled states attended the ceremony. With this, Dr. Sarma has become the first non-Congress leader in Assam to serve consecutive terms as chief minister. Prime Minister Narendra Modi has urged people to save fuel and reduce the use of foreign products to save foreign exchange amid the West Asia crisis. Addressing a function in Vadodara, Gujarat last evening, Mr. Modi reiterated his earlier appeal to revive COVID-era methods such as work from home, online classes, virtual meetings and reduced consumption of petrol and diesel.
3: पेट्रोल डीजल का उपयोग कम करें, मेट्रो का उपयोग करें, इलेक्ट्रिक बस और पब्लिक ट्रांसपोर्ट का अधिक इस्तेमाल करें, कार पुलिंग को बढ़ावा दें। ये जरूरी है कि सरकारी और प्राइवेट दोनों ही दफ्तरों में वर्चुअल मीटिंग और वर्क फ्रॉम होम को प्राथमिकता दी जाए। मैं कुछ स्कूलों से भी आग्रह करूंगा कि कुछ समय के लिए ऑनलाइन क्लासेज की व्यवस्था पर काम करें। मैं आप सबसे आग्रह करूंगा कि जब तक हालात सामान्य न हो हम सोने की खरीद को टाले।
1: Prime Minister Modi also reiterated his appeal to avoid buying gold until the situation returns to normal. Prime Minister Narendra Modi has hailed the decisions of the first cabinet meeting under West Bengal's newly elected Chief Minister Shubhendu Adhikari. In a social media post, the Prime Minister said the welfare of people of West Bengal is the top priority. Mr. Modi expressed happiness that the people of the state will have access to Ayushman Bharat, the world's largest healthcare scheme that ensures top quality and affordable healthcare. The Prime Minister added that the double-engine government will ensure seamless delivery of key central schemes. The state government announced several important decisions after the first cabinet meeting yesterday. Transfer of land to the border security force within 45 days for fencing the borders with Bangladesh was among the decisions. In Uttar Pradesh, an FIR has been registered in Mahoba district against Samajwadi Party MP Ajendra Singh Lodhi over alleged objectionable remarks against Prime Minister

0: இதுவரை சங்கீத சாரலில் சாந்தாராஜன் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் கேட்டீர்கள். எம் ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் வயலின், கே வி பிரசாத் அவர்கள் மிருதங்கம். நூறு புள்ளி ஒன்று சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 இசை மலர் நிகழ்ச்சியில் காரக்குறிச்சி ஏ பாலாஜி அவர்களின் வீணை இசை கேட்கலாம். சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். 1:10 மாலை 5 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் ரோகிணி ஸ்ரீநாத் அவர்களின் பாட்டு ஒலிபரப்பாகும். சி எஸ் சின்மயி அவர்கள் வயலின், விளாங்குடி வி சிவகுமார் அவர்கள் மிருதங்கம். மாலை 5 மணிக்கு. இவரின் நிகழ்ச்சிகளும் 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் இன்று ஒலிபரப்பாக உள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் இனி தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3 தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் கோஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். இத்தாலியில் பிறந்து செவிலியர் பணியில் அர்ப்பணிப்புடன் செயல்பட்ட ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேலின் பிறந்த தினம் ஒவ்வொரு ஆண்டும் மே 12 சர்வதேச செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு செவிலியர் தினம் நமது செவிலியர்கள் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளில் கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். இந்நாளை முன்னிட்டு மத்திய அமைச்சர்கள் செவிலியர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு JP நட்டா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் உயிரை காப்பாற்றுவதில் முக்கிய பங்காற்றுவதாக தெரிவித்துள்ளார். சுகாதார அமைப்புகளை வலுப்படுத்தி மக்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதன் மூலம் தேசத்தின் முன்னேற்றத்திலும் அவர்கள் பங்காற்றுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தன்னலமின்றி செயல்படும் செவிலியர்களை மக்கள் போற்ற வேண்டும் என்றும் திரு JP நட்டா கேட்டுக் கொண்டுள்ளார். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை தூணாக செவிலியர்கள் திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். செவிலியர்களின் அர்ப்பணிப்பும் தன்னலமற்ற சேவையும் ஆரோக்கியமான இந்தியாவிற்கான அடித்தளத்தை அமைப்பதாக திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாகாலாந்தின் கோஹிமாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக செயல்பட்ட செவிலியர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு நெப்யூரியோ விருதுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, திருப்பூர் உள்ளிட்ட இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் நெல்லை மற்றும் திருப்பூர் செவிலியர்கள் பங்கேற்ற பேரணி நடைபெற்றது. தூத்துக்குடியில் உள்ள அரசு செவிலியர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் திரு விஷு மகாஜன் நினைவு பரிசுகளை வழங்கினார். அசாமில் பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு 3வது முறையாக இன்று பதவியேற்றது. திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். குவஹாட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவருக்கு ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா பதவிப்பிரமாணம் செய்து வைத்தார். முதலமைச்சருடன் திரு ரமேஸ்வர் தேலி, திரு அதுல் போரா, திரு சரண் போரா, திரு அஜந்தா நியாக் ஆகிய 4 அமைச்சர்களும் பதவியேற்றனர். நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மத்திய அமைச்சர்களும் பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்களும் பங்கேற்றனர். அறிவியல் மற்றும் கணிதத்தில் இந்தியாவின் பங்களிப்பு அளப்பரியது என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். ஐநாவில் நடைபெறும் கணிதத்துறையில் இந்தியாவின் பங்களிப்பு குறித்த கண்காட்சியை அவர்

தொடங்கி வைத்து பேசினார். மூன்றாம் நூற்றாண்டில் இந்தியாவில் உருவான கணித முறையே தற்போதைய டிஜிட்டல் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் அடித்தளமாக உள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். சர்வதேச அளவில் அரசியல் மற்றும் பொருளாதார சூழலில் அறிவியல் மற்றும் கணிதம் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவில் கடந்த பிப்ரவரி மாதம் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு மாநாடு இத்துறையில் இந்தியா வலுவாக உள்ளதை எடுத்துக்காட்டியதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறினார். நாட்டில் உள்ள சுற்றுலா தலங்களை உலக தரத்திற்கு மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். குஜராத்தின் கெவாடியாவில் இத்தொடர்பான 2 நாள் பயிலரங்கை நேற்று அவர் தொடங்கி வைத்தார். சுற்றுலா தலங்களை மேம்படுத்த மத்திய அரசுடன் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். பயிலரங்கில் பேசிய மத்திய இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி, சுற்றுலா தலங்களின் மேம்பாட்டிற்காக மத்திய அரசு மேற்கொண்டுள்ள பல்வேறு நடவடிக்கைகளை பட்டியலிட்டார். இந்த பயிலரங்கின் 2ஆம் நாளான இன்று தமிழகம், கர்நாடகா, சத்தீஸ்கர் மாநிலங்களின் சுற்றுலா மேம்பாடு தொடர்பான பிரத்யேக அமர்வுகள் இடம்பெறுகின்றன. நிலக்கரி உற்பத்தியை அதிகரிக்க தொடர்ந்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி கூறியுள்ளார். இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்ற அவர் முக்கிய திட்டங்களின் செயலாக்கம் குறித்து அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இத்துறையின் செயல்பாட்டை மேம்படுத்தும் வகையிலான சீர்திருத்தங்களை விரைவுபடுத்துவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக திரு கிஷன் ரெட்டி தெரிவித்தார். வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பபித்ரா மார்கரிட்டா ஹோண்ட்ராஸ் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு யாசர் ஹண்டல் கர்கமருடன் இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். 4 நாடுகள் அரசுமுறை பயணத்தின் 2ஆம் கட்டமாக ஹோண்ட்ராஸ் சென்ற அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 2 நாடுகளுக்கிடையே கலை, திரைத்துறை, யோகா மற்றும் கலாச்சார பரிமாற்றங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக குறிப்பிட்டுள்ளார். நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இந்த தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெற்றதாக எழுந்த புகாரை அடுத்து இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், மறு தேர்வு நடத்தப்படும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமையின் சமூக வலைதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. மேற்குவங்கத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட்டு அரசு திட்டங்களின் பலன்கள் மக்களை தடையின்றி சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அம்மாநிலத்தில் திரு சுவேந்து அதிகாரி தலைமையிலான அரசு பதவியேற்ற பின்னர் மேற்கொண்ட அமைச்சரவை முடிவுகளை பிரதமர் பாராட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை மேற்கு வங்கத்தில் செயல்படுத்துவது என்ற முடிவுக்கு வரவேற்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்தில் மக்களின் நலனுக்கு புதிய அரசு உயர் முன்னுரிமை அளித்து செயல்படுவதாக அவர் கூறியுள்ளார். அரசின் இந்த முடிவால் உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டுத் திட்டமான ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் பயன்கள் இனி மேற்குவங்க மாநில மக்களையும் சென்றடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் அனைத்து திட்டங்களும் இனி தடையின்றி மாநிலத்தில் செயல்படுத்தப்படும் என்றும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்குவங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸை அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. கடந்த 2014 முதல் 2016ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் தெற்கு டம்டம் நகராட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பணி நியமன முறைகேட்டில் அவருக்கு தொடர்பு இருந்ததாக புகார் எழுந்தது. இதனையடுத்து சுமார் 10 மணி நேரம் விசாரணை நடத்திய அமலாக்கத்துறை அதிகாரிகள் பண மோசடி புகாரில் திரு சுஜித் போஸை கைது செய்தனர். இன்று அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாகவும் இது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அமலாக்கத்துறை தெரிவித்துள்ளது. மகாராஷ்டிர மாநிலத்தில் காவல்துறையினருக்கான புதிய குடியிருப்புகளை கட்ட 1768 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட காவலர்களுக்கு குடியிருப்புகள் கட்டப்படும் என்று கூறியுள்ளார். மக்களை பாதுகாக்கும் காவலர்களின் நலனுக்காக மாநில அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாகவும் திரு தேவேந்திர பட்னவிஸ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையின் இடைக்கால அவைத்தலைவர் திரு கருப்பையா பேரவையில் இன்று வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவருக்கு முதலமைச்சர் திரு விஜய் மற்றும் பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்கள் வாழ்த்து தெரிவித்து அவையில் உரையாற்றினர். ஹிமாச்சல பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக்கின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை

0: மையம் கூறியுள்ளது. அசாம், மேகாலயா, மேற்கு வங்கம் மற்றும் சிக்கிம் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், பீகார், உத்தரகாண்ட் மாநிலங்களின் ஒருசில பகுதிகளில் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. ஆசிய இளையோர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். டாஷ்கண்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 17 வயதுக்குட்பட்டோருக்கான மகளிர் 46 கிலோ எடைப்பிரிவில் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சீனாவின் யெட்டிங் ஜாங்கை வென்றார். 48 கிலோ எடைப்பிரிவில் குஷி சந்தும் 57 கிலோ எடைப்பிரிவில் நவ்யாவும் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சர்வதேச செவிலியர்கள் தினத்தையொட்டி சிறந்த செவிலியர்களுக்கான விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று புதுதில்லியில் வழங்கினார். அசாமில் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தலைமையிலான பிஜேபி அரசு இன்று மீண்டும் பதவியேற்றது. நாடு முழுவதும் கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. பணி நியமன முறைகேடு புகாரின் பேரில் மேற்கு வங்க முன்னாள் அமைச்சர் திரு சுஜித் போஸ் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஆசிய இளையோர் குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ராக்கி இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 12:50 15 ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. நேற்று தென்மேற்கு வங்கக்கடற்பரப்பில் இலங்கையை ஒட்டி உருவான குறைந்த அளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கில் நகர்ந்து தென்மேற்கு வங்கக்கடற்பரப்பிலேயே நிலை கொண்டுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று கடல் மட்டத்திலிருந்து 5.8 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி அடுத்த 48 மணி நேரத்தில் தீவிரமாக நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்கடலோர தமிழ்நாடு, மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். நாளை முதல் 15ஆம் தேதி வரை பலத்த காற்று இதே வேகத்தில் தமிழகத்தின் கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கு இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். மேலும் இன்றும் நாளையும் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் பெரும்பாலான பகுதிகளிலும் தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளிலும் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். 15ஆம் தேதியன்றும் முன்னதாக 14ஆம் தேதியன்றும் பலத்த காற்று இதே வேகத்தில் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பு, தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், மேற்கு மத்திய வங்கக் கடற்பரப்பு, அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். 16ஆம் தேதியன்று பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பில் வீசக்கூடும். இக்கடற்பரப்புகளுக்கும் இந்நாட்களில் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்படுகிறார்கள். அலைகளின் வேகம் மற்றும் உயரம் பற்றிய எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை அலைகளின் உயரம் 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 0.9 முதல் 1.3 மீட்டராக அலைகள் சுழன்று எழக்கூடும். ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை 16 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகள் 0.8 முதல் 1.4 மீட்டர் உயரத்தில் எழக்கூடும். தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதிகளில் பெரியதலை முதல் வெம்பார் வரை 16 முதல் 19 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 0.8 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை அலைகளின் உயரம் 15 முதல் 19 வினாடிகளுக்குள் 1 முதல் 1.4 மீட்டராக இருக்கக்கூடும். ஆந்திரப்பிரதேசத்தில் மேற்கு கோதாவரி கடற்பரப்பில் வினாடிக்கு 1.1 முதல் 1.2 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். கிழக்கு கோதாவரி கடற்பரப்பில் அந்தர்வேதி முதல் பெருமல்லபுரம் வரை 1.4 முதல் 1.5 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். கிருஷ்ணா பகுதிகளில் நச்சுக்குண்டா முதல் பெத்தகொல்லப்பள்ளம் வரை அலைகளின் வேகம் 1.1 முதல் 1.2 மீட்டராக இருக்கும். விசாகப்பட்டினம் பகுதிகளில் பல்மன்பேட்டா முதல் பீமுனிப்பட்டினம் வரை வினாடிக்கு ஒன்று

2 முதல் 1.4 மீட்டராக அலைகளின் வேகம் இருக்கும். கேரள மற்றும் மாகே பகுதிகளில் அலைகளின் வேகம் 0.7 முதல் 1.1 மீட்டராக இருக்கும் வாய்ப்புண்டு. 15 முதல் 19 வினாடிகளுக்குள் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் 0.9 முதல் 1.3 மீட்டராக இருக்கக்கூடும். விரிவான வானிலை அறிக்கை 2:55. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். முதலில் BS சசிரேகா பாடியுள்ள பாடல், ஏ முகமது ஜக்காரியா இயற்றியது, இசை TM சக்திவேல்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:15. ஆகாஷ்வாணி.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்களின் வரிசையில் இன்று நாம் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் தேசிய திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். நேஷனல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். பெண் குழந்தைகள் கல்வி பயிலும் போது இடைநிற்றலை தடுப்பதற்காகவும் அவர்கள் எந்தவித சிரமமும் இல்லாமல் தொடர்ந்து பயில மத்திய அரசால் கொண்டுவரப்பட்ட திட்டம்தான் மேல்நிலை பள்ளிகளில் பயிலும் பெண் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை அளிக்கும் தேசிய திட்டம், நேஷனல் ஸ்கீம் ஆஃப் இன்சென்டிவ் டு கேர்ள்ஸ் ஃபார் செகண்டரி எஜுகேஷன். இதனை 2008 முதலாகவே மத்திய அரசு நடத்தி வருகிறது. 14-18 வயதுடைய பெண் பிள்ளைகளுக்கு கல்வி பயிலும் உரிமையை இந்த திட்டம் வழங்குகிறது. குறிப்பாக 8 தேர்ச்சி அடைந்த பெண்கள் மேல்நிலை கல்வி பயில வசதியை ஏற்படுத்தி தருகிறது. இந்த திட்டத்தில் சேர தகுதியுடைய பெண்கள் யார் என்றால், பட்டியலின பெண் பிள்ளைகள் 8 தேர்ச்சி அடைந்திருக்க வேண்டும். அதேபோல் கஸ்தூர்பா காந்தி பாலிகா வித்யாலயா பள்ளிகளில் 8 தேர்ச்சி அடைந்த மாணவிகள், அவர்களில் பட்டியலினத்தவர் அவ்வாறு அல்லாதோர் என்ற நிபந்தனை கிடையாது. அவர்கள் மாநில அரசு அல்லது யூனியன் பிரதேச அரசு பள்ளிகளில், அரசு உதவி பெறும் பள்ளிகளிலோ, ஊராட்சி பள்ளிகளிலோ 9 சேர்க்கை பெறலாம். அவர்களது வயது 16 கீழே இருத்தல் அவசியம். திருமணமான அல்லது தனியார் பள்ளிகளில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் பள்ளிகளில் பயிலும் மாணவிகளும் இந்த திட்டத்தின் பயனாளிகள் ஆக முடியாது. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் ஒவ்வொரு மாணவியின் பெயரிலும் பொதுத்துறை வங்கியிலோ தபால் நிலைய கணக்கிலோ நிலையான கால வைப்பு என்று 3,000 சேமிக்கப்படும். இந்த தொகை செலுத்தப்பட்ட நாளிலிருந்து அந்த பெண்ணிற்கு 18 ஆகும் வரை இதற்கான வைப்பு காலமாக கருதப்படும். இதற்கு முன்னதாக இந்த வைப்பிலிருந்து பணத்தை எடுக்க இயலாது. இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்தும் முகமைகள் இந்த வங்கி நடவடிக்கைகளுக்கு பொறுப்பு ஏற்றுக் கொள்வார்கள். அந்த மாணவி வசிக்கும் பகுதியின் அருகே உள்ள பொதுத்துறை வங்கி அல்லது தபால் நிலையம் தேர்ந்தெடுக்கப்படும். இதற்கு சான்றாக அந்த மாணவிக்கு பாஸ்புக் அல்லது சான்றிதழ் வழங்கப்படும். இதன் மூலமாக அவர் இந்த திட்டத்தின் பயனாளியாகவும் அடையாளம் காணப்படுவார். இதில் பயன்பெறும் மாணவிகளுக்கு இருக்கும் ஒரே நிபந்தனை, அவர் 9 சேர்க்கை பெற்ற பிறகு அவர் குறைந்தது 2 அந்த படிப்பை தொடர வேண்டும். அப்போது மட்டுமே இந்த திட்டத்தின் பயன்களை அனுபவிக்க இயலும். இதனை உறுதிப்படுத்தும் வகையில் அந்தந்த பள்ளிகளின் முதல்வர்கள் சான்றளிக்க வேண்டும். இவர்கள் பெயரில் வைக்கப்பட்டுள்ள நிலையான வைப்பு தொகையின் காலத்திற்கு முன்னதாக எடுத்துக்கொள்ள விரும்பினால் இந்த மாணவிகள் 10 தேர்ச்சி பெற்ற பின்னர் அதனை மேற்கொள்ளலாம். இந்த திட்டத்தின் பயனாளிகளான மாணவிகளுக்கு 18 பூர்த்தியான பிறகு 10 தேர்ச்சி அடைந்த சான்றிதழ், 9 சேர்க்கை பெற்ற பிறகு தொடர்ந்து 2 படிப்பை தொடர்ந்ததற்கான உத்தரவாதமாக பள்ளி முதல்வரிடமிருந்து சான்றிதழ் பெற்றுள்ள பட்சத்தில் அந்த மாணவிகளுக்கு அந்த நிலையான வைப்பின் முதிர்வு தொகையுடன் அதற்கான வட்டித் தொகையும் சேர்ந்து

0: made objectionable remarks against the Prime Minister while reacting to Mr. Modi's appeal urging people not to buy gold. President Draupadi Murmu today conferred the National Florence Nightingale Awards 2026 to 15 nursing professionals at a function held at Rashtrapati Bhavan. The award has been given for their outstanding contribution in the field of nursing. These prestigious awards are presented to registered nurses, midwives, auxiliary nurse midwives and lady health visitors serving across central and state governments, union territories and voluntary organizations. International Nurses Day is being celebrated today, marking the birth anniversary of Florence Nightingale, the founder of modern nursing. The theme this year is Our Nurses, Our Future, Empowered Nurses Save Lives. Benchmark domestic equity indices were trading around 1.3% lower in afternoon trade today. The Sensex plunged 1,041 points to 74,975, while the Nifty shed 297 points to 23,519 when reports last came in. And with that, we end this news bulletin.
1: Neram Urumani Patanimidam
2: Akashwani. என்னுயிர் தோழி தாயாய் மகளாய் தோழியாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பெண்களின் மனதில் அன்னையர் தினத்தை பற்றி இன்னும் என்னென்ன கருத்துக்கள் பொதிந்திருக்கின்றன கேட்போம்.
3: எனது பெயர் ஜான்சி பிரியா தர்மராஜ். மனித சமுதாயத்தின் ஆணிவேராக திகழ்வது அம்மா என்றால் அது மிகையாகாது. வீட்டிலும் உயிர் நாடி அம்மாதான். அம்மா இல்லாத அந்த வீட்டில் உயிர் துடிப்பு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏன் பார்த்தோம் அப்படின்னா, குடும்பத்துக்குள்ள குடும்ப உறுப்பினர்களை ஒட்ட வைக்கிற கண்ணுக்கு தெரியாத பசை போன்றவர் தான் அம்மா. அம்மா என்ற ஒரு அச்சாணியினாலதான் குடும்பத்துக்குள்ள அன்பு, பாசம், பிணைப்பு, மன்னிப்பு, சகோதரத்துவம், விட்டு கொடுத்து போறது, சகிப்புத்தன்மை, இதெல்லாமே அந்த உறவுகளை உயிர்ப்புடன் வாழ வைத்து கொண்டிருக்குது. நமது மகிழ்ச்சியில அவங்க நம்ம விட ரொம்பவே மகிழ்ச்சி அடைவாங்க. நாம கவலையா இருந்தோம்னா, துக்கமா இருந்தோம்னா, நம்ம விட அதிகமாவே கவலையுமும் துக்கமும் அவங்க அடைவாங்க. நம்ம சோர்ந்து போயிருந்தோம் அப்படின்னா, நமக்கு ஊக்கமான வார்த்தைகளை ஊட்டி நம்மளை உற்சாகப்படுத்தி நம்ம மீண்டும் வாழ்க்கை அப்படிங்கிற ஓட்டத்துல நம்மளை வெற்றியோட ஓட வைக்கிறவங்க அம்மாதான். அம்மா ஆணிவேர் மாத்திரம் இல்ல, அந்த குழந்தையுடைய முதுகெலும்பாவும் வளர வளர அம்மா மாறுறாங்க. அம்மா அப்படிங்கிறவங்க எப்போதும் நம்ம கிட்ட அன்பாவும் பாசமாகவும் இனிய சொற்களை மட்டும் தெகிட்ட தெகிட்ட சொல்றவங்க மாத்திரம் கிடையாது. நாம தவறு செய்யும் போதும், நெறி பிறழ்ந்து நடக்கும் போதும் நம்மள உரிமையுடன் கண்டித்து பேசி நம்மள சரியான பாதையில நடக்கும்படி நம்மள நெறிப்படுத்துவத கடமையாக கொண்டவங்க. இது ஒரு உன்னதமான அன்பின் வெளிப்பாடு மற்றும் செயல்முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அம்மா என்ற உறவு வாழ்நாள் முழுவதுக்கும் ஒருத்தருக்கு உடன் வருமோ வராதா, நீட்டித்து இருக்குமா, இல்ல அவங்க நம்ம கூட கடைசி வரைக்கும் இருப்பாங்களா அப்படின்னு தெரியல. அப்படி கடைசி வரைக்கும் இல்லாத அம்மா கூட அந்த பிள்ளைங்களை அவங்க வளர்த்த விதம் எப்படி, இந்த சமூகத்திலையும் குடும்பத்திலையும் அவங்க வாழணும், அவங்க கடமைகள் என்ன அப்படின்னு அவங்க சொல்லி தந்த அறத்தின் வழி அவங்க குழந்தைங்க வாழும் பொழுது அந்த குழந்தைங்களுடைய மனசுல அவங்க அம்மா உயிரோட வாழ்ந்து கொண்டுதான் இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க நிரூபிக்கிறாங்க. அன்னையர் தினம் நாம் ஏன் கொண்டாடணும், இந்த ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம் அப்படின்னா, இந்த பரபரப்பான உலகத்துல நம்ம வாழ்க்கையின் மத்தியில நமக்கு கடவுள் கொடுத்த வரம்தான் அம்மா. அந்த அம்மாவை குறிச்சு நிதானித்து அவங்க அன்பை உணர்ந்து நமது வாழ்க்கையில அவங்க வேறா அஸ்திபாரமா இருக்கிற அம்மாவுடைய முக்கியத்துவத்தினை நாம உணர்வதற்கு தான் இந்த அன்னையர் தினத்தை நம்ம கொண்டாடணும். ஒரு அம்மாவுடைய மூச்சு, சிந்தனை, எண்ணங்கள் எல்லாமே தன்னுடைய குழந்தையை சுற்றி மாத்திரமே இருக்கு. அந்த உண்மையான அன்பை நாம கொண்டாட தவறிவிடக் கூடாது என்பதற்காக அன்னையர் தினம் கொண்டாட வேண்டும். தனது ஆசை, கனவு, சுகம் என பலவற்றையும் நமக்காக தியாகம் செய்து நமக்காக வாழும் அந்த உயிருடைய அன்பினை நம்ம அசட்டை செய்யாம அம்மாவின் மதிப்பினை அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் அன்னையர் தினம் கொண்டாட வேண்டும். உண்மையான அன்பு உலகத்தில் உண்டு என்பதை நம்புவதற்கு சாட்சியாக அன்னையர் தினம் கொண்டாடப்பட வேண்டும். எனது முழு கோபத்தினையும் என் அம்மாவிடம் மட்டும்தான் நான் காட்டுவேன் என்று அம்மாவின் மனதினை பற்றி கவலைப்படாத பெருமையாக கூறும் ஒவ்வொரு மகனும் மகளும் அம்மாவும் ஒரு மென்மையான அன்பு இதயம் படைத்த உயிர்தான் என்று உணர்வடைய அன்னையர் தினம் கொண்டாடு.

0: பாடப்பட வேண்டும்.
1: என் பேர் கமலா. எனக்கு 85 வயசு ஆகுது. 17 வயசுல கல்யாணம் ஆச்சு. 23 வயசுல குழந்தை பிறந்து எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க. நாங்க மாடு கோழி எல்லாம் வளர்த்தோம், விவசாயம் பண்ணோம். என் 2 பசங்களும் நல்ல முறையா கட்டி கொடுத்தோம். அதுங்க வயிற்றுல குழந்தை பிறந்து இப்ப நாங்க சந்தோஷமா இருக்கோம். கொள்ளு பேத்தி கொள்ளு பேரனோட வளர்றதும் எனக்கு சந்தோஷம். இன்னைக்கு எல்லாருக்கும் நான் ஒரு அம்மாவை தான் இருக்கிறேன். எல்லா அம்மாவுங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
2: என் பேர் அரோலின் ஒலிம்பியா. மதர்ஸ் டேனா வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் மதர்ஸ் டே இஸ் மதர்ஸ் டேனா வந்து ஒரு அம்மா வந்து நம்மளுக்காக தினமுமே வந்து காலையில எழுந்து சமைச்சு நம்மளை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புறதோ இல்லை வெளியில அனுப்புறதோ காலேஜ் அப்படி இப்படின்னு நிறைய ஒர்க் இருக்கு அவங்களுக்கு. ஆனா மதர்ஸ் டேனா அந்த ஒரு நாள் நாம அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்து நாம அவங்கள டேக் கேர் பண்ணி நாம நம்மளோட ரொட்டீனியஸ் லைஃப்ல இருக்க டைம் அவங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்கி அவங்க கூட ஹாப்பியா இருந்து அவங்க கூட பேசி கான்வர்சேஷன் பில்ட் பண்ணி நாம அவங்க கூட எந்த மாதிரி ஒரு விதத்துல வந்து அந்த ஒரு டேவை செலிப்ரேட் பண்றோம், அந்த ஒரு நாளாவது அவங்களோட டே வந்து கம்ப்ளீட்டா ஹாப்பியா இருக்கணும், அவங்க அந்த ஒரு நாள் வந்து எந்த ஒரு வேலையும் செய்யாம இருக்கணும் அப்படின்றது தான் வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல நான் மதர்ஸ் டே பாக்குறேன். அதை நம்ம செலிப்ரேட் பண்ண நிறைய விதம் இருக்கு. அவங்கள வெளியில கூப்பிட்டு போறது, அவங்க கூட பேசுறது, டைம் ஸ்பெண்ட் பண்றது, அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் பண்றது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மதர்ஸ் டேனா இதுதான்.
3: வணக்கம், என் பேர் சாந்தி. எல்லா தாய்மார்களுக்கும் அன்னையர் தின வாழ்த்துக்கள். நான் பெண்ணா பிறந்ததே ரொம்ப மகிழ்ச்சியா நினைக்கிறேன். அதுவும் அம்மாங்கிறது ரெட்டிப்பு மகிழ்ச்சி. நான் அம்மாவா அன்னையர் தினம் பற்றி என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் அவங்களோட சுதந்திரத்தை அவங்களுக்கு கொடுத்து வளர்க்கணும்னு நினைக்கிறேன். அதே நேரம் அந்த சுதந்திரத்தை அவங்க சரியா பயன்படுத்தி அம்மாக்களுக்கு மரியாதை தரணும்னு நினைக்கிறேன்.
4: என் பேர் லாவண்யா. அன்னையர் தினம் அப்படின்றது இப்பெல்லாம் ஸ்டேட்டஸ் ஸ்டோரி அப்படின்னு முடிச்சிடுறோம் நாம. ஆனா அன்னை அப்படின்றவங்க தனக்காக வாழாம தன்னுடைய பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய ஒரு அப்பழுக்கற்ற ஜீவன். நிறைய வீடுகள்ல வந்து தந்தை இல்லாதப்ப கூட தந்தையோட ஸ்தானத்தை அந்த தாய் ஏற்றுட்டு ஒரு தந்தையா அங்க அவங்களுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துட்டு உண்மையா உழைக்கிறது, தன்னுடைய பசங்களுக்காக மட்டுமே வாழறது அப்படின்னு பார்த்தா நிறைய அன்னைகள் தான். அந்த பிள்ளைகளுக்காக உழைச்சு அந்த பிள்ளைகளை கரை சேர்க்கணும்னு நினைச்சு அந்த பிள்ளைகளுக்காகவே வாழக்கூடிய ஒரு தன்னலமற்ற ஜீவனா இருக்காங்க. சினிமா டைலாக் வரும்ல, அம்மானா யாருக்கு தாங்க பிடிக்காது, அந்த மாதிரிதான் அம்மானாலே எல்லாருக்குமே பிடிக்கும். இப்ப நம்ம சாலைகள்ல பார்த்துருப்போம், ஒரு பாசி விற்கிறவங்களா இருக்கட்டும், பலூன் விற்கிறவங்களா இருக்கட்டும், அவங்க கூட தன்னுடைய பிள்ளைகளை வந்து கீழே விடாம தன்னை அணைச்சபடியே அவங்க அப்பயும் அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த பிள்ளைகளை பார்க்கும்போது கூட அவங்க அவங்க அப்பா அம்மா கூட இருக்காங்க, அம்மா கூட இருக்காங்க அப்படின்ற ஒரு ஆறுதல் நம்ம மனசு கிடைக்கும். ஆனா ஆதரவற்ற இல்லங்கள்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நம்மளால ஒரு உதவி மட்டும்தான் செய்ய முடியும். அந்த இடத்துல அந்த பிள்ளைகளுக்கு அன்னையாக மாறி அந்த பிள்ளைகளுக்கு தேவையானதை மற்றவங்க கிட்ட உதவியா கேட்கறதா இருக்கட்டும், தன்னை அந்த பிள்ளைகளோட அம்மாவா நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளைகளுக்காக மற்றவங்க கிட்ட கையேந்தி உதவி கேட்டு அந்த பிள்ளைகளுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து வாழ்க்கை பாடங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய ஆதரவற்ற இல்லங்களா இருக்கட்டும், பார்வை திறன் குறைந்த மாணவர்களா இருக்கட்டும், அவங்களுக்கெல்லாம் அவங்க ஒரு ஆசிரியராகவும் அன்னையாகவும் தந்தையாகவும் இருந்து நிறைய சொல்லி கொடுக்குறாங்க அந்த பிள்ளைகளுக்கு. இன்றைய அன்னையர் தினத்துல நான் அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அன்னையர் தினம் கொண்டாடக்கூடிய ஒரு அம்மாவாக, சித்தியாக, அத்தையாக அன்னையர் தினம் கொண்டாடக்கூடிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நல்வாழ்த்துகள்.

எனது பெயர் குமாரி. அனைவருக்கும் இனிய அன்னை தின வாழ்த்துக்கள். இந்த அன்னை தினத்தன்று என்னுடைய அம்மாவை பற்றி சில விஷயங்களை உங்களோட பகிர விரும்புகிறேன். அம்மா என்றாலே எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அளவில்லாத அன்பை தங்கள் பிள்ளைகள் மேலே பொழிவாங்கன்னு சொல்லுவாங்க. என்னுடைய அம்மாவும் அதே மாதிரி தான். இப்போதும் அவர்களுடைய அன்பு எப்போதும் மாறாமல் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்களோட உடம்பை வந்து பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ, சரியான நேரத்தில் சாப்பிட்றாங்களோ இல்லையோ, ஆனால் சாப்பிட்டியா, சரியான நேரத்தில் சாப்பிட்டு சத்தானதாக சாப்பிட்டு எப்போதுமே வந்து நீ ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்ற அந்த எண்ணம் மட்டும்தான் அவங்க மனசில் இருந்துக்கிட்டே இருக்கும். நான் எவ்வளோ பெரியவளை வளர்ந்தாலும் சரி, இப்போது அவங்களுக்கு வந்து நான் வந்து அவங்களோட குழந்தை தான். அம்மாவை பற்றி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, சிறிய வயதில் என் மனசில் பதிய வச்ச ஒரு விஷயம், அதாவது படிப்பு மட்டும்தான். படிப்பை மட்டும் எப்போதும் விட்டுடாத. படிப்பை தவிர வேறு எதுவும் கிடைக்க வரைக்கும் நம்மளோட வராது. அதனால் படிப்பை பிடிச்சிக்கோ, படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அவர்கள் சொன்னது எவ்வளோ உண்மை அப்படின்றது நான் இவ்வளோ காலகட்டத்துக்கு அப்புறம் இன்னுமே வந்து நான் அதை வந்து உணர்றேன். கல்வி மட்டும்தான் வந்து ஒரு பெரிய துணையாக வந்து நிற்கிது. ஸோ அது முழு முதற் காரணமே வந்து அம்மா தான். அம்மாவோட முழு ஆதரவு, படிப்புக்கு நான் கொடுத்த அந்த முக்கியத்துவம், அவங்க கொடுத்த முக்கியத்துவம், அவங்களோட ஆதரவோடு நான் கொடுத்த முக்கியத்துவம், இதெல்லாம் தான் என்னை வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு இடத்துல வந்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. நம்ம ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு 20-21 வயசு ஆகுது அப்படின்னும் போது, நம்மளோட கல்லூரி படிப்பை முடிக்கிறோம் அப்படின்னும் போது பொதுவாக வீட்டில் வந்து திருமண பேச்சுக்கள்லாம் வர்றது இயல்பு தான். ஸோ அந்த மாதிரி திருமண பேச்சுக்கள் வந்தப்போ, அந்த காலகட்டத்தில் எனக்கு அதே மாதிரி வந்தப்போ, அப்போ அம்மா கிட்டே நான் வந்து சொன்னேன், எனக்கு வந்து அடுத்த மேற்படிப்பு படிக்கணும் அப்படின்னு. அப்படி சொன்னோன்னா அம்மா வந்து படிக்கட்டும் அவளுக்கு படிப்பு தான் முக்கியம், படித்து முடித்ததுக்கப்புறம் அந்த வரன் பார்த்துக்கலாம், கல்யாணமா இல்லை படிப்பா அப்படின்னு சொல்லும்போது படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா அது வேணான்னு சொல்லிட்டு எனக்கு படிக்கிறதுக்கே வந்து எனக்கு முழு ஆதரவு வந்து கொடுத்தாங்க. ஸோ அதனால தான் என்னால் தொடர்ந்து படிக்க முடிஞ்சது, இவ்வளோ தூரத்துக்கு படிக்க முடிஞ்சதுனால. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு உடம்பு சரியில்லை, சின்ன தலைவலி இல்லாத ஏதாவது ஒரு வலி சொன்னால் கூட உடனே அவங்களோட முழு கவனமும் வந்து அதிலே தான் இருக்கும். ஸோ அதை சாப்பிட்டு இதை சாப்பிட்டு கவனமாயிரு அப்படின்னு அன்போடு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இந்த அன்பு வந்து அம்மாவை தவிர வேறு யாராலையும் வந்து கொடுக்க முடியாது. அம்மாவோட அன்புக்கு ஈடு என எதுவுமே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஸோ முதல்ல நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து அம்மாவோட அன்பு தான். அதுக்கப்புறம் தான் மற்ற உறவுகள்கிட்ட வந்து நம்மளுக்கு கிடைக்கிற அன்பு. இந்த அன்னை தினத்தின் மூலமாக வந்து நான் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னவா இருக்கும் அப்படின்னா, உங்களோட அம்மாவோட அன்பை வந்து புரிஞ்சுக்கும், அம்மாவை வந்து ரொம்ப பத்திரமாக பார்த்துக்கோங்க. அவங்க காண கிடைக்காத ஒரு பொக்கிஷம், நம்ம கிடைச்ச ஒரு பொக்கிஷம் அவங்க. ஸோ அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோங்க.

ஆத்மஜா பேசுகிறேன். இந்த மதர்ஸ் டே அன்னைக்கு நான் அம்மா பற்றி என்ன ஃபீல் பண்ணுறேன் அதை சொல்லணும்னு தோணுச்சு, அதை பேசணும்னு நினைக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு மதர்ஸ் டே நான் அம்மா இல்லாமல் செலிப்ரேட் பண்ணுறது. லாஸ்ட் மந்த் அம்மா இருந்துட்டாங்க. நான் அம்மா இருக்கிற வரைக்கும் நான் அம்மா கூட எல்லாமே ஷேர் பண்ணுவேன். என்ன யோசனை வந்தாலும் அம்மா கூட தான் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணுவேன். என்னை ஜட்ஜ் பண்ணாமல் அப்படியே கேட்பாங்க எல்லாமே. அவங்க பற்றி அவங்க யோசித்ததே ரொம்ப கம்மி. நாங்கள் சந்தோஷமாக இருக்கோன்னா அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. நான் எப்பாவது சேடாக இருக்கேன்னா என்னை நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க. எப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எப்போவுமே என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இப்போது அவங்க இல்லைன்னா என்னை சுற்றி எல்லாருமே இருந்தால் கூட யார் கூட ஷேர் பண்ணணும், யார் கூட பேசணும் எனக்கு தெரியல. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்ல விரும்புகிறேன், அம்மா இஸ் தி ஒன்லி பர்சன் வி டேக் ஃபார் கிராண்டட் அண்ட் ஷீ இஸ் த ஒன்லி ஒன் வித்தவுட் ஹோம் வி டோன்ட் நோ ஹவு டு லிவ் அவர் லைஃப். அம்மா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவங்க யாருமே தெரியாது. அவங்க இல்லைன்னா நம்ம எப்படி வாழணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றே ஒன்று என்னன்னா, எனக்கு இப்போ கூட நம்பிக்கை இருக்கு அம்மா எப்போவுமே எனக்கு கூட இருப்பாங்க, என்னை கைட் பண்ணிட்டே இருப்பாங்கன்னா. ஹாப்பி மதர்ஸ் டேமா, மிஸ் யூ.

0: வணக்கம், நான் அபிராமி. நான் மதர்ஸ்டேவை எப்படி பார்க்குறேன்னா, மதர்ஸை வந்து நம்ம வந்து அன்னைக்கு தான் ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணணும், அவங்கள பார்த்துக்கணும், அவங்களுக்கு பிடிச்சதை செய்யணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் தான் பல மதர்ஸ் டேஸ்லேயும் தொடர்ச்சியாக நடக்கப்படுது. அப்படி இல்லையா சோஷியல் மீடியாஸில் ஸ்டேட்டஸ் வைக்கிறது, என் அம்மா தான் பெஸ்ட்டு, என் அம்மா இப்படி, என் அம்மா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஸ்டேட்டஸாவோ ஸ்டோரியாவோ போட்டுட்ருக்கோம். ஆனால் அங்கே ஒரு கேள்வி வரணும், அப்படி நம்ம போடுறத நம்ம அம்மாக்களுக்கு நம்ம காமிக்கிறோமா, நம்ம அம்மாக்கள்கிட்ட தெரியப்படுத்தப்படுதா நான் வந்து உங்களுக்காக இப்படி போட்டிருக்கேன் அப்படின்ட்டு? இல்லை, யாருக்காக போடுறோன்னே நமக்கு தெரியல. நம்ம அம்மாக்கள் மீது அன்பு செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வந்து நம்ம சும்மா வெளியில் நடிக்கிறோமோன்ற இதுதான் எனக்கு இருக்குது. உண்மையிலேயே அம்மாக்கள் மேலே பாசம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும், அதை வந்து அன்னைக்கு தான் வெளிப்படுத்தணும்னு இல்லை, என்னைக்கு வேணாலும் வெளிப்படுத்தலாம். அதே போல் எல்லா வேலைகளையும் அன்னைக்கு மட்டும் செய்யாமல், அன்னைக்கு மட்டும் எங்கள் அம்மா ஃப்ரீயாக இருந்தால் போதும் அப்படின்னு இல்லாமல், எப்பப்பெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு நான் உதவியாக இருக்கணும், அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அப்பப்போ தினசரி வேலைகளில் பங்கெடுத்துட்டு அம்மாக்களை வந்து இது பண்ணலாம்.
1: வணக்கம், என் பேரு அருணா. அன்னையர் தினம்னாலே அம்மாக்களுக்கு வாழ்த்து சொல்றது மட்டும் இல்லாம அம்மாவை அரவணைக்கிறதா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்பெல்லாம் சில பிள்ளைகள் அம்மா கிட்ட கோபம் மட்டுமே படுறாங்க. அம்மா வந்து பசங்க கிட்ட என்னப்பா சாப்பாடு வேணும்னு கேட்டா கூட அந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட அம்மா கிட்ட கோவப்படுற சில பசங்க இங்க இருக்காங்க. நம்ம வேற ஏதோ ஒரு கோவத்துல அம்மா கிட்ட காமிக்கிறோம், ஆனா நம்ம அம்மா அதை எதையுமே பொருட்படுத்தாம திரும்ப நம்ம கிட்ட ஒண்ணுமே நடக்காத மாதிரி பேசுவாங்க. இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில எந்த உறவுமே இருக்க மாட்டாங்க நம்ம அம்மாவை தவிர. இந்த ஒரு நல்ல நாள்ல அந்த கோவப்படுற சில பசங்க கிட்ட நான் கேட்டுக்கிறது என்னன்னா, அம்மா கிட்ட கோவமே படாம இருங்க. நான் ஒரு அம்மாவா என்ன நினைப்பேனா, என்னோட பிள்ளைகள் என்கிட்ட அன்பா இருக்கணும்னு தான் நினைப்பேன். இந்த உலகத்துல இருக்க எல்லா அம்மாக்களுக்கும் என்னோட அன்னையர் தின வாழ்த்துக்கள்.
2: எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் வினுப்ரியா. இந்த மதர்ஸ் டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ஏன்னா இந்த வருஷம் எல்லாரும் எனக்கு விஷ் பண்றாங்க. அம்மானா எப்பயும் ஸ்பெஷல் தானே, எவ்வளோ வயசானாலும் எவ்வளோ தூரமாக இருந்தாலும் அம்மா வந்து அம்மா தான், அம்மாவை ரீப்ளேஸே பண்ண முடியாது. நான் அம்மா ஆனதுக்கப்புறம் தான் நிறைய விஷயம் வந்து எனக்கு புரிஞ்சுது. சில நாட்கள் வந்து ரொம்ப அழகா இருக்கும், அந்த குழந்தை சிரிக்கிறது, விளையாடுறது, நம்ம அந்த சின்ன கைகள் வந்து நம்மளை பிடிக்கிறது, அம்மான்னு தேடுற அந்த கண்கள், அதெல்லாம் பார்க்கும்போது உலகமே நம்மளை சுத்தி நிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா சில நாட்கள் ரொம்ப கஷ்டமா இருக்கும், தூக்கம் இல்லாம ரொம்ப டயர்டா, நம்மளோட பழைய செல்ஃப் நம்ம மிஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் கெரியர் பிரேக், நம்மளோட ஃபினான்சியல் டிபெண்டன்ஸ், இதெல்லாம் பத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப சோர்வாயிடுறோம். முன்னாடி இருந்த நம்மளோட ஃபீல் நம்மளையே மிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். ஆனா இது எல்லாத்துக்கும் நடுவுல மாறாத ஒரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தைக்கான அன்பு. எவ்வளோ சோர்வா இருந்தாலும் இந்த குழந்தை ஒரு தடவை சிரிச்சா போதும், எல்லாமே மறந்துடுவோம். இந்த மதர்ஸ் டே நான் எல்லாருக்கும் என்ன சொல்றேன்னா, மதர்ஹுட்ங்கிறது வந்து ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கிறதுங்கிறது இல்ல, அந்த அம்மாவும் தினமும் கத்துக்கிட்டு தான் இருக்காங்க, ட்ரை பண்ணிட்டு தான் இருக்காங்க. அம்மா ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்ட்ரென்த் அண்ட் எனர்ஜி எங்கிருந்து வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த குழந்தைக்குன்னு வரும்போது எல்லாத்தையும் தாண்டி அந்த அம்மா செய்யறாங்க. ஸோ அப்பப்ப உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன அப்ரிசியேஷன் அண்ட் சப்போர்ட் அந்த அம்மாக்கு கொடுங்க. எல்லா நாளும் இல்லைனாலும் மதர்ஸ் டே அன்னைக்காது அம்மாக்கு விஷ் பண்ணுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க, தேங்க்யூ சொல்லுங்க. நான் எல்லாருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.

என் பேர் மகாலட்சுமி. அன்னையர் தினம்னா அம்மாவோடைய ஞாபகம் தான் வரும். அம்மா நம்ம கூட இருந்தது, நம்ம எப்படி அவங்க கூட பாசமாக இருந்தோம், அம்மா நம்ம கூட எப்படி பாசமாக இருந்தாங்க, அதுதான் நம்ம நினைவுக்கு வரோம். ஒரு அம்மாவோடைய பாசம் பண்பு இது எல்லாமே அதில் தானே அடங்கியிருக்கு. அதனால் அன்னையர் தினம் கொண்டாடுறது ரொம்ப முக்கிய உண்மை. அது ஒரு அம்மாவுக்கு தேவையான ஆசைப்பட்டு வாங்கி கொடுக்குறோம்.

0: டெய்லியுமே அம்மாக்கள் கொண்டாட்டம் தான். எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே. நான் ஒரே பொண்ணு, படிக்க வச்சதுல இருந்து எனக்கு சப்போர்ட் கிடையாது, எல்லாமே எங்க அம்மா தான் எனக்கு. எங்க அம்மா என் கூட 100 வயசு வரலும் எங்க அம்மா இருந்தாங்க. எங்க அம்மாவை நாங்க நல்லா பாத்துக்கணும், ஒரு குறையுமே எங்க அம்மாவுக்கு வைக்கல. அப்ப ஆனா இப்போ எங்களுக்கு அம்மா இல்லாத ரொம்ப வருத்தமா இருக்கு. வீட்டுல நமக்குன்னு ஒரு பெரியவங்க வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டம். அதனால அம்மா வந்து நல்லா பாத்துக்கணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்யணும், அவங்கள வந்து முகம் சுளிக்கிற மாதிரியெல்லாம் நம்ம காட்டக்கூடாது. நம்ம அம்மா நமக்கு முக்கியம், கடவுளை விட நமக்கு அம்மா தான் முக்கியம். அப்பதான் நம்ம மற்றவங்க எல்லாமே. அம்மான்றவங்க வந்து அவங்க வயசாயிட்டா அவங்களோட நேச்சரே கொஞ்சம் மாறும், அதெல்லாம் அனுசரிச்சு தான் அவங்கள பார்த்துக்கணும். அது இல்லாத எடுத்துன்னு போய் அவங்கள முதியோர் இல்லம் பணம் கட்டி விட்டுட்டு வரக்கூடாது. அதே அவங்க குழந்தையில விட்டுட்டு இருக்க முடியுமா? நம்ம பொண்ணு நம்ம பையன் அப்படின்றதான் நம்ம அனுசரிச்சு நடக்கிறாங்க. அப்படி இருக்க சொல்ல நம்ம அம்மா வந்து நம்ம கைவிடக்கூடாது. அந்த மாதிரி இருந்ததுன்னா நாளைக்கு நமக்கு அந்த நிலைமை உண்டு. அதனால யாருமே தன்னுடைய தாயோ தகப்பனோ அவங்கள வந்து கைவிடக்கூடாது. அவங்களுக்கு தேவையான பணிவிடைய செய்யணும், அதுவும் நம்மளே செய்யணும், மற்றவங்கள வச்சு செய்யக்கூடாது. நம்ம செய்தாதான் நமக்கு அதோட பலன் கிடைக்கும். கல்யாணமே ஆனா கூட நம்ம அம்மா நமக்கு முக்கியம் தான் நினைக்கணும். முதியோர் இல்லத்துல எடுத்துட்டு விட்டுருணும் அப்படின்லாம் யோசிக்கிறாங்க, அது மாதிரி யோசிக்கவே கூடாது. ரெண்டு பக்கமும் சரி சரின்னு சொல்லிட்டு போனாலுமே கரெக்டா வந்துடும். அம்மானு நமக்கு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்ம நம்ம அம்மா தான் நமக்கு முக்கியம், அப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே. இப்போ எங்க அம்மா என்கிட்ட இருந்தாங்க, நாங்கள் அவங்களை நல்லபடியா பார்த்தேன். அவங்க 100 வயசு வரலும் கூட அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் செஞ்சேன், மன கசப்பே கிடையாது. ஏன்னா எங்க அம்மா என்ன அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, அதனால நான் எங்க அம்மாவை நல்லா பாத்துக்கினேன். எங்க அம்மாவுக்கு 100 வயசு பிறந்த நாள் கொண்டாடணும், நல்லா கேக் வெட்டி பட்டு சாரி எடுத்து அவங்களுக்கு நாங்க பேசுறதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வர வச்சிருக்கிறோம், வீடியோ எடுத்து வச்சிருக்கிறோம். அப்போ ஞாபகம் வர சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம கஷ்டத்துக்கு அம்மா தான் நல்லா பாத்துப்பாங்க. நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் சொல்ல முடியாது இல்லப்பா, எல்லாமே அம்மா கிட்ட தான் சொல்ல முடியும். அம்மா தான் நம்மளை ஏத்துப்பாங்க. மத்தவங்க கிட்ட எல்லாம் நம்ம போய் நம்ம கஷ்டத்தை சொல்ல முடியாது. நம்ம அம்மா நமக்கு சொல்லுவாங்க, இப்படி செய், இந்த பக்கம் போ, காசை இப்படி செலவு பண்ணு, அந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி தருவாங்க அம்மா. அதனால எனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப உயிர் கூட எங்க அம்மா எனக்கு.
1: நான் சரஸ்வதி பேசுறேன். அம்மா என்கிற உறவு தான் உயர்ந்த உறவு. அம்மா என்பவள் எல்லாவற்றுக்கும் குழந்தைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறாள். டீச்சராக, கேர் டேக்கராக, பிடித்த சமையல் பண்ணி கொடுப்பது, எல்லா விதத்திலும் அம்மாவின் பங்கு அளவிட முடியாதது. எல்லாவற்றுக்கும் மேல குழந்தைகளுக்கு, குழந்தைகள் மனசை புரிஞ்சு கொண்டு அதுகளுக்கு வழிகாட்டியாகவும் செயல்படுகிறார்.
2: யாதுமாகி நிற்கும் சக்தி அவள், நம் மனமெங்கும் வியாபித்திருக்கும் நீங்கா நினைவு அவள், அவள்தான் அம்மா. உலகெங்கும் உள்ள அன்னையர் அனைவருக்கும் எமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம்.
3: தொகுப்பில் உதவி எம் விஜயகாந்த், அமைப்பு கே வித்யாவதி அவர்கள்.
4: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIR சென்னை @gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ, அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை, காமராஜர் சாலை, சென்னை 604 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
3: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
5: என்ன நண்பா, ரேடியோ முன்னாடி ஆர்வமா உட்கார்ந்துட்டு இருக்கீங்க,
6: என்ன இப்படி கேட்டுட்டீங்க? நம்ம வானொலியில வானொலிக்கு 90 ஒரு சிறப்பு நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு, நினைவு இருக்கா இல்லையா?
5: ஏய், ஆமா, நான் கூட கேள்விப்பட்டேன். 90 வயசு ஆனத கொண்டாட விதமா நம்ம வானொலியில பல சுவாரஸ்யமான தகவல்களோட நிகழ்ச்சி வந்துட்டு இருக்காமே.
6: ஆமா, நம்ம வானொலிக்கு 90 வயசு ஆயிடுச்சுன்றது எவ்வளவு பெருமையான விஷயம். அந்த பல சுவாரஸ்யமான தகவல்கள்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமான தகவல் வரப்போகுதுன்னு கேக்கணும்ல?
5: ரைட்டு, நானும் உங்க கூட சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை கேக்குறேன்.
6: வாங்க சேர்ந்து கேப்போம். கண்ணுக்கு தெரியாத காந்த குரல்,
5: 90 ஆண்டுகால ஆகாய தமிழ்,
6: சிற்றலை முதல்
5: டிஜிட்டல் அலைவரை,
6: தடையற்ற அன்பின் ஒளிப்பயணம்,
5: வானொலிக்கு 90.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டினார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். துணைத்தலைவர் திரு ரவிசங்கரும் போட்டியின்றி தேர்வானார். தமிழக சட்டப்பேரவை இன்று கூடியதும் தற்காலிக சபாநாயகர் திரு கருப்பையா பேரவைத் தலைவர் பதவிக்கு திரு ஜே சி டி பிரபாகரும் துணைத்தலைவர் பதவிக்கு திரு ரவிசங்கரும் மனு தாக்கல் செய்துள்ளதாக குறிப்பிட்டார். இவர்கள் இருவரையும் தவிர வேறு யாரும் வேட்புமனு தாக்கல் செய்யாததால் போட்டியின்றி ஒருமனதாக இருவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டதாக அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவர் திரு செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு ஜே சி டி பிரபாகரை கைப்பிடித்து அழைத்து சென்று இருக்கையில் அமர வைத்தனர். பின்னர் அவை நடவடிக்கைகளை தொடங்கிய திரு ஜே சி டி பிரபாகர் பேரவைத் தலைவரையும் துணைத் தலைவரையும் முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்து சட்டமன்ற கட்சி தலைவர்களும் வாழ்த்தி பேசுவார்கள் என்று அறிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு சட்டப்பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக குறிப்பிட்டார். சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர் ஒரு கட்சியில் ஒரு உறுப்பினர் இருந்தாலும் அவரது கருத்துக்கு மதிப்பளிக்கப்படும் என்றார். பின்னர் வாழ்த்தி பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேரவைத் தலைவர் நடுநிலைமையுடன் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். திமுக ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படும் என்றும் பேரவையில் ஆரோக்கியமான விவாதங்களுக்கு இடமளிக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டார். அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி கே பழனிசாமி, திரு எஸ் பி வேலுமணி ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், மதிமுக, கொங்கு மக்கள் தேசிய கட்சி, மனிதநேய ஜனநாயக கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, பாமக, தேமுதிக சார்பில் அக்கட்சியின் சட்டமன்ற தலைவர்கள் வாழ்த்தி பேசினர். இதனைத் தொடர்ந்து பேசிய அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் சட்டப்பேரவையில் ஆளும் கட்சிக்கும் எதிர்க்கட்சிக்கும் சம வாய்ப்பும் உரிமையும் வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். அவையின் மாண்பை பாதுகாத்து தரமான விவாதங்களுக்கு இடமளிப்பதன் முக்கியத்துவத்தையும் அவர் எடுத்துரைத்தார். வாழ்த்துரை வழங்கிய அனைவருக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். துணைத் தலைவர் திரு ரவிசங்கரும் வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையில் தாவிக அரசின் மீது நம்பிக்கை கோரும் தீர்மானம் நாளை இடம்பெறுகிறது. தமிழ்நாட்டில் பொதுமக்கள் நலன் கருதி வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே 500 மீட்டர் வரை அமைந்துள்ள 717 மதுபான சில்லறை விற்பனை கடைகளை 2 வாரங்களுக்குள் மூடுமாறு முதலமைச்சர் திரு விஜய் ஆணை பிறப்பித்துள்ளார். தமிழ்நாடு மாநில வாணிப கழகத்தால் செயல்படும் 4,765 மதுபான கடைகளில் இவற்றை கண்டறிந்து தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். அசாம் மாநில முதலமைச்சராக பிஜேபி மூத்த தலைவர் திரு ஹிமந்த பிஸ்வா சர்மா தொடர்ந்து 2வது முறையாக இன்று பதவியேற்றார். குவஹாட்டியில் நடைபெற்ற விழாவில் அம்மாநில ஆளுநர் திரு லக்ஷ்மண் பிரசாத் ஆச்சாரியா அவருக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக

0: பெரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி தேசிய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் விருதுகளை சிறப்பாக செயலாற்றிய செவிலியர்களுக்கு இன்று வழங்கி பேசிய அவர், சவாலான தருணங்களில் தன்னலம் கருதாது தரமான மருத்துவ சேவையை வழங்குவதில் செவிலியர்கள் இன்றியமையா பணியாற்றுவதாக குறிப்பிட்டார். நோயாளிகளை கருத்துடனும் அயர்வின்றியும் அர்ப்பணிப்புடனும் கவனித்து உத்வேகத்துடன் செயலாற்றும் அனைத்து செவிலியர்களையும் குடியரசுத் தலைவர் பாராட்டினார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மத்திய மற்றும் மாநில அரசுகளின் கீழ் பணியாற்றும் செவிலியர்களுக்கும் தன்னார்வ அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்ளிட்டோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. செவிலியர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் பாராட்டு சான்றிதழும் விருதுகளும் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மத்திய சுகாதார குடும்ப நலத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் உள்ளிட்டோர் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். திருச்சி மகாத்மா காந்தி நினைவு அரசு மருத்துவமனையில் செவிலியர்கள் மருத்துவர்கள் இணைந்து மெழுகுவர்த்தி ஏந்தி இத்தினத்தை உற்சாகத்துடன் கொண்டாடினர். நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நடைபெற்ற பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏந்தி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மருத்துவ சேவையில் அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் செவிலியர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேரணி நடைபெற்றது. பேரணியில் 500க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டனர். ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தியும் அஞ்சலி செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேரணி நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்திலிருந்து புறப்பட்டு மருத்துவமனை வளாகத்தை சுற்றி மீண்டும் மருத்துவமனை முதல்வர் அறை முன்பு நிறைவு பெற்றது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: திருப்பூரில் செவிலியர்களின் சேவையை போற்றும் வகையில் உறுதிமொழி ஏற்கப்பட்டு விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட செவிலியர் பயிற்சி பள்ளி மாணாக்கர் இதில் பங்கேற்றனர். தூத்துக்குடி அரசு செவிலியர் பயிற்சி பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷு மகாஜன், 90% நோயாளிகளை செவிலியர்கள்தான் கவனிப்பதாக எடுத்துரைத்தார். செவிலியர்களின் குறைகளை களைய மாவட்ட நிர்வாகம் தயாராக உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய தேர்வு முகமை சார்பில் கடந்த 3ஆம் தேதி நடத்தப்பட்ட இளநிலை மருத்துவ சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிந்ததாக கூறப்படும் புகார்களை தொடர்ந்து மாணாக்கரின் நலன் கருதி இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக தேசிய தேர்வு முகமை கூறியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து மத்திய புலனாய்வு முகமையின் விரிவான விசாரணைக்கு பரிந்துரைக்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளதாக கூறியுள்ள இம்முகமை, இந்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் கூறியுள்ளது. நீட் மறுதேர்விற்கான தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று கூறிய தேசிய தேர்வு முகமை, இதற்கான பதிவு, தேர்வு தொடர்பான தகவல்கள், தேர்வு மையங்கள் போன்றவற்றில் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் கூறியுள்ளது. மறுதேர்விற்காக யாரும் மீண்டும் பதிவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியுள்ள தேசிய தேர்வு முகமை, கூடுதல் தேர்வு கட்டணமும் பெறப்படாது என்று அறிவித்துள்ளது. உள்நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 36,000 மெட்ரிக் டன்னிலிருந்து 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியம் எரிவாயுத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். புதுடெல்லியில் வருடாந்திர வர்த்தக உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், மேற்காசிய நெருக்கடியின் மத்தியில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியை சாராமல் இந்நடவடிக்கையை இந்தியா மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டார். மதுரை மாவட்டத்தில் தனியார் மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி வாகனங்களின் பராமரிப்பு குறித்த ஆய்வை ஆட்சித்தலைவர் திரு பிரவீன் இன்று தொடங்கி வைத்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: ஒவ்வொரு பள்ளி வாகனத்துக்கு கூட நம்ம அரசாணை கிணங்க ஒரு 16 அம்சங்கள் வச்சிருக்கோம். போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஃபெசிலிட்டிஸ் அந்த பள்ளி வாகனத்துல இருக்க, ஏதாவது ஒரு சின்ன சம்பவம் நடத்தினா ஓட்டுநர்கள் உடனடியாக கொடுக்கறதுக்கு போதுமான அளவுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ஐட்டம்ஸ்கள், பேண்டேஜ் இருக்கட்டும், பேண்ட் எய்ட் இருக்கட்டும், டீச்சர் போன்ற பொருள்கள் எல்லாமே இருக்கான்றதுதான் உறுதி பண்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சம்பவம் நடக்கும் போது மாணவர்களுக்கு பாதுகாப்பு ரீதியில பள்ளி வாகனத்திலிருந்து வெளியே கொண்டு வரதுக்கான அந்த எமர்ஜென்சி எக்ஸிட் நல்லபடியா இருக்கா அன்றதுனா கூட நான் இந்த கூட்டாய்வுல நான் உறுதி செய்ய போறோம்.
0: நாகை நெல்கடை மாரியம்மன் கோவில் செவில் உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நாகப்பட்டினம் நகராட்சி மையப்பகுதியில் அமைந்துள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற நெல்லுக்கடை மாரியம்மன் கோவிலின் செடி உற்சவம் சிறப்பாக நிறைவடைந்தது. குழந்தைகள் செடில் மரத்தில் ஏற்றி தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றியுள்ளனர். செடிலில் எழுந்தருளியுள்ள காத்தவராயன் நாகப்பட்டினத்தின் 4 வீதிகளிலும் பக்தர்கள் முழக்கத்துடன் வீதி விழா எடுத்து செல்லப்பட்டார். வீதி விழா நிறைவில் கோவிலை வலம் வந்து திரும்பினார்கள். இந்த ஆண்டு 5,000-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் செடில் உற்சவத்தில் பங்கேற்று செடில் சுற்றி வந்தது தங்கள் நேர்த்திகளை நிறைவேற்றிக்கொண்டனர். 4 வீதிகளிலும் பக்தர்கள் காத்தவராயனுக்கு அவள் பொறிகடலை உள்ளிட்ட பொருட்களை வைத்து அர்ச்சனை செய்து பக்தியுடன் இறைவனை வழிபட்டனர். நாகையிலிருந்து செல்வன் ஜெபராஜ்.

0: தென்மேற்கு பருவமழை, தெற்கு வங்கக்கடல், அந்தமான் கடல் பகுதிகள், நிக்கோபார் தீவு பகுதிகளில் இந்த வார இறுதியில் தொடங்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுப்பெறக்கூடும் என்றும் இம்மையம் கூறியுள்ளது. IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக திரு JCD பிரபாகரும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் இன்று பொறுப்பேற்றனர். பேரவையின் மாண்பையும் கண்ணியத்தையும் காக்கும் பொறுப்பு பேரவைத் தலைவருக்கு உள்ளதாக முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் கூறியுள்ளார். செவிலியர்களும் சுகாதார பணியாளர்களும் தேச நலனிற்காக அளப்பரிய சேவையாற்றுவதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புகழாரம் சூட்டியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு சேர்க்கைக்கான நீட் நுழைவுத் தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் சமையல் எரிவாயு உற்பத்தி 54,000 மெட்ரிக் டன்னாக அதிகரித்துள்ளது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார். IPL 2020 கிரிக்கெட் போட்டியில் அகமதாபாத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் குஜராத் டைட்டன்ஸை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: நேரம் 1:56 மணி. ஆகாஷ்வாணி

0: நீங்க பூவை எடுத்து வைங்க இல்ல பழத்தை எடுத்து வைங்க. முதல்ல திங்கள் முதல் வெள்ளி வரை அகில இந்திய வானொலியோட 101.4 பண்பலையில பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சி வையுங்க.
1: ஓ அப்படி வச்சா
0: டாக்டர் வருவாக, அட்வைஸ் பண்ணுவாக, டிப்ஸ் சொல்லுவாக, காத்து வாக்குல நீங்க இன்ஃபர்மேஷன் கேட்கலாமுங்க.
1: ஹெல்த் முக்கியம் பிகிலே.
2: உலக செவிலியர் தினத்தை ஒட்டி மத்ராஸ் மருத்துவக் கல்லூரியின் செவிலியல் துறை ஆசிரியர் மற்றும் செவிலியர் பி அஞ்சலி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 101.4 சென்னை எஃப்எம் ரெயின்போவில் இன்று பிற்பகல் 3-2 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில்.
3: விமலா, விமலா, என் ஃப்ரெண்டு சுரேஷ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, எப்பவும் காசு கேட்காதவன் ஒரு 10,000 போடு அப்படின்னு கேட்டிருக்கான்.
4: என்னங்க சொல்றீங்க, உங்களுக்கு போனே வரலையே, எப்ப கேட்டாரு?
3: Facebookல மெசேஜ் பண்ணிருக்காமா? என்னடாச்சு சொல்றா, ஏதாச்சும் கஷ்டமா? நானும் மெசேஜ் பண்ணாலும் பதில் சொல்லாம சென்ட் மீ 10,000 rupees அர்ஜென்ட் அப்படின்னு மெசேஜ் போட்டிருக்காமா?
4: மெசேஜ் பண்ணது இருக்கட்டும், உங்களுக்கு போன் பண்ணி அவர் வாய்ஸ்ல எனக்கு காசு கொடுன்னு கேட்டாரா?
3: கால் பண்ணல, ஒருவேளை போன் பண்ணி கேக்குறதுக்கு கூச்சப்பட்டு மெசேஜ் பண்ணிருக்கானோ என்னவோ, அவனுக்கு என்ன கஷ்டம் தெரியலையம்மா.
4: எங்க, இது உங்க ஃப்ரெண்டே இல்ல, வேற யாரோ ஃபேக் ஐடியில உங்ககிட்ட காசு கேட்டு ஏமாத்த பாக்குறாங்க. முதல்ல உங்க ஃப்ரெண்டுக்கு போனை போட்டு நீ என்கிட்ட காசு கேட்டு மெசேஜ் பண்ணியாடான்னு கேளுங்க.
3: ஹலோ, ஹலோ சுரேஷ், உனக்கு என்னடா கஷ்டம், ஏன் மெசேஜ் பண்ணி காசு கேக்குற?
5: நான் எப்படா உங்ககிட்ட காசு கேட்டேன்? கனவு ஏதாச்சும் கண்டியா என்ன? ஒருவேளை எனக்கு காசு வேணும்னா உனக்கு நான் போன் பண்ணி கேட்டிருக்க மாட்டேனா என்ன? இல்ல நேர்ல பாக்கும் போதாச்சும் கேட்டிருக்க மாட்டேனா? நானே என்ன மாதிரி யாரோ Facebookல ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி வச்சு எல்லார்கிட்டயும் காசு கேட்டிருக்காங்களே, கஷ்டப்பட்டு இருக்கேன். உங்ககிட்டயும் கேட்டு டார்ச்சர் பண்ணிருக்காங்களா? ஏதோ ஏமாறாம எனக்கு கால் பண்ணிய, அது ஒரு நல்ல விஷயமா போச்சு. போ, நீங்கள் உதவ விரும்பினாலும் ஏமாறாமல் உதவுங்கள்.
0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்
6: செம்மறியாட்டு கிடாக்களுக்கு 20 சதுரடியும், பெட்டை ஆடுகளுக்கு 10 சதுரடியும், வளரும் குட்டிகளுக்கு 5 சதுரடியும் இடவசதி கொடுக்க வேண்டும். பொதுவாக பொட்டகையின் உயரம் 12 முதல் 15 அடி வரையிலும், அகலம் 20-25 அடி அளவிலும், நீளம் தேவைக்கேற்ப, குறிப்பாக ஒரு பண்ணையினுடைய நீளம் என்பது 100 அடிக்கும் அதிகமாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும்.
7: செம்மறியாடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள் குறித்து காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவர்களின் கருத்துக்கள்.
0: இன்றிரவு மணி 7:30 நமது உழவர் உலகம் நிகழ்ச்சியில்
8: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் வரலாற்றில்

0: National Florence Nightingale Awards on 15 nursing professionals. And in IPL cricket, Gujarat Titans to take on Sunrisers Hyderabad in Ahmedabad this evening. For details of these stories and more, log on to our website www.newsonair.gov.in and News on AIR app. With that, we end the midday news.
1: நேரம் 2:15 ஆகாஷ்வாணி 2:40 வரை துரைகானம் கேட்கலாம். முதலில் மனு சித்ரா பாடியுள்ள பாடலை கேட்க உள்ளம் படம் திருப்புமுனை.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு

0: உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
1: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
0: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
1: 9499933239, 8667672292.
0: மின்னஞ்சல் முகவரி
1: specialschoolnirvagam@gmail.com.
2: நேரம் 2:26. ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். எஸ் பி பாலசுப்ரமணியம் சித்ரா பாடிய பாடலின் படம் வாத்தியார் வீட்டுப்பிள்ளை.

0: எனக்கும் உனக்கும் நெருக்கம் இது இறுதி வரைக்கும் இருக்கும்.
1: இருட்டில் விரித்து படிக்கும் இது இளமை கதையின் சுருக்கம்.
2: மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் படம் வெற்றி பெற்றது.

0: திரைகானம் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:40.
1: ஆகாஷ் வாணி, சென்னை வானொலி நிலையம். சம்ஸ்கிருத நிகழ்ச்சி. இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் சாரு சர்யா உரை நிகழ்த்துபவர் MOP வைஷ்ணவ பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் ஆர். சௌமியா அவர்கள்.
2: வாகர்த்தாவிவ சம்பிருக்தௌ வாகர்த்த பிரதிபத்தையே ஜகதஃ பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஸ்ரீ குருப்யோ நமஹ. காஷ்மீரை சேர்ந்த சம்ஸ்கிருத கவி க்ஷேமேந்திரர் என்பவர். இவர் 11ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இராமாயண மஞ்சரி, பாரத மஞ்சரி, பிருஹத்கதா மஞ்சரி என்று இதிகாசங்களையும் காவியங்களையும் சுருக்கமாக எழுதியுள்ளார். இவருடைய அலங்கார கிரந்தம் ஔசித்ய விசார சர்ச்சா என்பது மிகவும் பிரசித்தமானது. சாஸ்திர கிரந்தங்கள் மட்டுமல்லாது நீதி கிரந்தங்களான சாருச்சரியாவும் இவருடைய சிறந்த படைப்பாக கருதப்படுகிறது. இவருடைய கலாவிலாசம் மற்றும் சமய மாத்திருக்கா படைப்புகள் சமூகத்தில் உள்ள குறைகளை எடுத்து கூறுபவையாக விளங்குகின்றது. சாருச்சரியா. சாருச்சரியா என்றால் அழகான நடத்தை அல்லது சிறந்த வாழ்க்கை முறை என்று பொருள்படும். மற்ற நீதி நூல்களுக்கும் இதற்கும் உள்ள வித்தியாசம் அல்லது சிறப்பு என்னவென்றால், இதில் ஒரு ஸ்லோகத்தில் முதல் வரி மூலம் நல்லொழுக்கத்தையும் இரண்டாவது வரியின் மூலம் அதற்கு உதாரணமாக இதிகாசங்களிலிருந்தும் புராணங்களிலிருந்தும் கதைகளை கோடிட்டு உதாரணத்தோடு விளக்கியுள்ளார். ஆச்சாரம், நீதி, பக்தி என்ற பிரிவுகளின் அடிப்படையில் சிஷ்ய தர்மம், குரு சிஷ்ய உறவு, ஒழுக்கம், புலனடக்கம், தீர்த்த யாத்திரை செல்லுதலின் மகத்துவம், இறை சிந்தனையின் அவசியம் என்று பலவிதமான ஒழுக்க நெறிகளை உதாரணத்துடன் விளக்கியுள்ளார். அவற்றில் குருசேவா, ஆபத்கால கலா, பாதசௌச்சம், பந்துஸ்னேகா, தீர்த்த யாத்ரா பிராமுக்கியம் மற்றும் பகவத் ஸ்மரணையின் முக்கியத்துவத்தை பற்றி இங்கே பார்க்கலாம். முதலாவதாக குருசேவா. தேவர்களின் குருவான பிருஹஸ்பதியின் மகன் கச்சன். கச்சனை பிருஹஸ்பதியானவர் சுக்கராச்சாரியாரிடமிருந்து மிருத சஞ்சீவினி என்று சொல்லப்படும் இறந்தவர்களையும் பிழைக்கச் செய்யும் வித்தையை கற்றுவரும்படி அனுப்பினார். இந்த வித்தையினால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்குமான யுத்தத்தில் இறந்த அசுரர்களை பிழைக்கச் செய்து அசுரர்களின் பலத்தை குறையாமல் பார்த்து கொண்டார் சுக்கராச்சாரியார். அதனால் பிருஹஸ்பதி தன் மகனை அவரிடம் அனுப்புகிறார். அந்த வித்தையை எப்படியாவது அவரிடம் இருந்து கற்றுக்கொண்டு வர வேண்டும் என்று கச்சன் மிகுந்த ஸ்ரத்தையுடன் குருசேவை செய்து வந்தான். அவனது சுஷ்ரூஷையில் சுக்கராச்சாரியார் மகிழ்ந்தார். ஆனால் அசுரர்கள் கச்சனுக்கு பலவிதமான கஷ்டங்களை கொடுத்து கொண்டே இருந்தார்கள். சுக்கராச்சாரியாரின் மகள் தேவயானி, அவள் கச்சன் மீது காதல் கொண்டாள். அசுரர்களோ எப்படியாவது கச்சனை கொல்ல வேண்டும், அவன் மிருத சஞ்சீவினியை அவரிடமிருந்து பெறக்கூடாது என்பதற்காக ஒருமுறை அவனை கொலை செய்ய திட்டமிடுகின்றனர். அவனை காட்டில் பிடித்து துண்டு துண்டாக வெட்டி விலங்குகளுக்கு இரையாக்கினர். சுக்கராச்சாரியார் இதனை தனது ஞான திருஷ்டியில் அறிந்து மிருத சஞ்சீவினி மந்திரத்தின் மூலமாக அவனை உயிர் பெறச் செய்கிறார். இரண்டாவது முறை அசுரர்கள் கச்சனின் உடலை அரைத்து கடலில் கலந்துவிட்டனர். அப்பொழுதும் அவரை மீட்டுக் கொணர்ந்தார் சுக்கரர். மூன்றாவது முறை மிகவும் தந்திரமாக கச்சனின் உடலை எரித்து சுக்கராச்சாரியார் குடிக்கக்கூடிய மதுவிலே கலந்து அவரையே குடிக்கச் செய்தனர் அசுரர்கள். இப்பொழுது அவர் கச்சனை உயிர்ப்பித்தால் அவர் மரணமடைய வேண்டும். அதனால் அவர் தன் வயிற்றில் இருக்கும் கச்சனுக்கு அந்த சஞ்சீவினி மந்திர உபதேசிக்கிறார். பிறகு சுக்கராச்சாரியாரின் வயிற்றை பிளந்து கொண்டு கச்சன் வெளிவருகிறான். வெளியே வந்த பிறகு அதே மந்திரத்தை பிரயோகம் செய்து சுக்கராச்சாரியாரை உயிர்ப்பிக்கிறான் கச்சன். இவ்வாறு ஒரு வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதில் இருக்கும் கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் எந்த விதமான உடல் உபாதைகளையும் சகித்து கொண்டு அந்த வித்தையை கற்றுக்கொள்வதிலேயே கவனமாக இருந்தான் கச்சன். அதனால் கச்சன் குருபக்தி மற்றும் பொறுமைக்கு சிறந்த உதாரணமாக விளங்கினான் என்பதை இந்த ஸ்லோகம் விளக்குகிறது. வித்யோத்யோகி கதோத்வே

ஏகஹ சேவையா தோஷயேத் குரும் குரு சேவா பரசேகே காயக்லேஷ தசாம் கச்சஹ என்பது. இரண்டாவதாக கலைகளின் கற்றுக்கொள்ளுதலின் அவசியம் பற்றி பேசுகிறார். கலாஹா சதுஷ்டிஹி, கலைகள் மொத்தம் 64. அனைத்து கலைகளையும் கற்பது என்பது மனிதனின் வாழ்நாளில் சாத்தியமாகாத ஒன்று. ஆகையினால் ஆபத்து காலங்களில் உதவக்கூடிய கலைகளை தேர்ந்தெடுத்து அதற்கான முயற்சியில் தேர வேண்டும். இதையே க்ஷேமேந்திரர் ஆபத்கால யுக்தாசு கலாசு சியாத் கிருதஸ்ரமஹா நிருத்தவிருத்திர் விராட்டஸ்ய கிரீடி பவனே பவத் என்கிறார். அதாவது ஆபத்து காலத்தில் பயன்படும் கலைகளை பயிற்சி செய்ய வேண்டும். கிரீட்டியான அர்ஜுனன் விராட்ட ராஜ்யத்தில் நடன கலைஞராக பணிபுரிந்தான் என்பது. அதாவது பாண்டவர்கள் தங்களுடைய அஞ்ஞான வாசத்தின் போது தாங்கள் கற்ற கலைகளின் மூலமாகவே பிழைத்தார்கள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அவர்களில் அர்ஜுனன் நடனம் மற்றும் பாட்டிலும், பீமன் சமையல் கலையாலும், தர்மன் தியூதக்ரீடா என்று சொல்லக்கூடிய சூதாட்ட கலையை கற்றும், நகுலன் மற்றும் சகதேவன் குதிரை மற்றும் மாடு பராமரிப்பின் மூலம் பிழைக்க வேண்டியதாயிற்று. மாவீரனான அர்ஜுனன் தான் ஒரு சிறந்த வில்லாளியாக இருந்த பொழுதிலும் மற்ற கலைகள் எதற்கு என்ற எண்ணம் இல்லாமல் நடனத்தை கற்றதினால் அவனுடைய ஆபத்து காலமான அஞ்ஞான வாசத்தில் அது அவனுக்கு உதவியாக இருந்தது என்பது தெளிவாகிறது. ஆகவே நாம் கலைகளை கற்க வேண்டும், அதுவும் ஆபத்து காலத்தில் உதவக்கூடிய கலைகளாக தேர்ந்தெடுத்து கற்க வேண்டும் என்பது க்ஷேமேந்திரரின் கருத்து. அடுத்ததாக பந்துக்களுடன் நட்புறவு வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறார். வாழ்க்கைக்கு தேவையான நற்பண்புகளில் ஒன்றாக கருதப்படுவது உறவுகளுடன் பொருந்தி வாழ்தல் என்பது. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ந தோஷ தர்சனம் குறியாத் ஸ்வஜனஸ்ய கதாச்சன. உறவினர்களிடத்திலே குறைகளை தேடக்கூடாது என்கிறது மனுஸ்மிருதி. இதனையே க்ஷேமேந்திரர் ந பந்து சம்பந்தி ஜனம் தூஷயேன் நாபி வர்ஜயேத் தக்ஷயஜ்ஞ க்ஷயாய பூத் த்ரிநேத்ரஸ்ய விமானனா என்கிறார். உறவினர்களையும் குடும்பத்தினரையும் அவமதிக்க கூடாது, விலக்கி வைக்கவும் கூடாது. தக்ஷன் சிவனை அவமதித்ததால் தக்ஷயாகம் அழிந்து தானும் அழிந்தான். தக்ஷ பிரஜாபதி மகா யாகம் ஒன்றை நடத்தினார். அதில் தனது மாப்பிள்ளையான சிவனை அழைக்காமல் அவமதித்தார். இந்த அவமானத்தை தாங்க மாட்டாத தாக்ஷாயினி அந்த யாகாக்னியில் தன்னை அர்ப்பணித்தாள். இதனால் ஆத்தினமடைந்த ருத்ரன் அந்த யாகமும் அழிந்து அந்த யாகத்தையும் அழித்து தக்ஷனையும் அழித்தார். ஆகையால் தக்ஷன் சிவனை அவமதித்ததும் சிவன் தக்ஷ யாகத்தை புறக்கணித்ததும் அழிவிற்கு மட்டுமே காரணமானதே தவிர இதனால் எந்தவித நற்பலனும் இல்லை என்பது புலனாகிறது. அடுத்தது உடல் தூய்மை, அதிலும் மிக முக்கியமாக பாதங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ளுதலின் அவசியம் பற்றி பேசுகிறார். பாத சௌச்சம் என்பது ஹிந்து தர்மத்தில் ஒரு முக்கிய அம்சம். இன்றளவும் நாம் வெளியே சென்று வந்தவுடன் முதலில் செய்யும் காரியம் நம் கால்களை நீரினால் சுத்தம் செய்வதே ஆகும். அது மட்டுமல்ல, தெய்வ வழிபாட்டிலும் இது ஒரு முக்கியத்துவத்தை பெறுகிறது. பாத்யம் ச ஆசம்னீயம் ச பாத்யம் ச ஆசமனீயம் ச தத்வா பூஜாம் சமாச்சரேத் என்கிறது லிங்கபுராணம். பூஜைகளில் தெய்வங்களுக்கு முதலில் பாத்யம் கொடுக்கப்படுகிறது. பாத்யம் என்றால் கால்களை தூய்மை செய்வதற்கு உண்டான நீர் என்று பொருள். அதன் பிறகே மற்ற உபச்சாரங்கள் செய்யப்படுகின்றன. அதே போல் அதிதிகளின் உபசரிப்பிலும் பாத்யம் தத்வாது விப்ராய ஆச்சம்ய ஸ்நானமாச்சரேத் என்கிறது ஸ்கந்த புராணம். அது மட்டுமல்ல, திருமணம் போன்ற உற்சவங்களிலும் மாப்பிள்ளையின் கால்களை அலம்புவது என்பதும், ஸ்ராத்தம் போன்ற பித்திருக்காரியங்களிலும் போக்தாக்களின் பாதங்களை சுத்தம் செய்தல் என்பதும், சுத்தம் என்பது மட்டுமல்லாமல் அது ஒரு மரியாதையின் அறிகுறியாகவும் பார்க்கப்படுகிறது. பிரத்யக் பாதாவநேஜனம் என்கிறது ஆபஸ்தம்ப தர்மசூத்திரம். மேற்கு நோக்கியவாறு பாதங்களை சுத்தம் செய்ய வேண்டும் என்று பொருள். எதற்கு இவ்வளவு முக்கியத்துவம் என்பதை சாருச்சரியா ஸ்லோகம் விளக்குகிறது. ஜபஹோமார்ச்சனம் குறியாத் சுதௌத சரணுச்சி பாதசௌச்சம் விஹீனம் ஹி பிரவிவேஷ நலம் கலிஹி. பாதங்களை நன்றாக சுத்தம் செய்த பின்பே ஜபம் ஹோமம் அர்ச்சனை முதலியவற்றை செய்ய வேண்டும். பாத தூய்மை குறைவின் காரணமாக கலிபுருஷன் நலனின் உடலில் புகுந்தான் என்கிறது நிஷத நாட்டின் அரசன் நலன். தமயந்தி தன்னுடைய ஸ்வயம்வரத்தில் தேவர்களையும் விடுத்து நலனின் குணத்தால் கவர்ந்தவளாய் அவனை வரித்தாள். தேவர்களும் மகிழ்ந்து அவனுக்கு வரங்களை அளித்தது அனைவரும் அறிந்த ஒன்றே. ஆனால் கலிபுருஷ்

0: இதனை தேவர்களுக்கு நடந்த அவமானமாகவே கருதினான். அதனால் நளனை எப்படியாவது துன்புறுத்த வேண்டும் என்று அவனுள் புக முயற்சித்தான். 12 வருட காலங்கள் கலியால் அவனை நெருங்க முடியவில்லையாம். ஒரு நாள் விதிவசத்தால் சாயங்காலத்தில் செய்யக்கூடிய சந்தியாவந்தனத்தை தன் கால்களை சுத்தம் செய்யாமல் செய்துவிட்டான். இதுவே சமயம் என்று அந்த கால் அழுக்கின் வழியாக கலி நுழைந்து நளனை நாட்டை விட்டும் மனைவி மக்களை விட்டும் பிரிய நேர்ந்தது. ஆகையினால் பாதசௌச்சம் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது. தெய்வ வழிபாட்டிற்கு முன் இதனை செய்வதில் நினைவு கொள்ள வேண்டிய அவசியத்தையும் வலியுறுத்துகிறது. அடுத்து தீர்த்தஸ்தானத்தின் மகிமையை சொல்கிறார். ஸ்நானம் தீர்த்தேஷு யஹ் குர்யாத் பாபம் தஸ்ய நஷ்யதி சுத்தாத்மா சதா பூத்வா லோகே ஸ்வர்கே ச மோதத்தே என்கிறது புராணம். எவன் ஒருவன் புண்ணிய தீர்த்தங்களில் நீராடுகிறானோ அவனுடைய பாபங்கள் தொலைகின்றன, அவனுக்கு ஆத்மசுத்தியும் கிடைக்கிறது, இவ்வுலகத்திலும் ஸ்வர்க்கத்திலும் அவன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் என்கிறது. இதையே க்ஷேமேந்திரர் குர்யாத் தீர்த்தாம்புபிகி பூதமாத்மானம் சததோஜ்வலம் லோமசாதிஷ்ட தீர்த்தேபியோ பிராபு பார்த்தாஹ் கிருதார்த்ததாம் என்கிறார். புனிதமான தீர்த்தங்களில் நீராடி தன்னை தூய்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். லோமச முனிவர் கூறிய தீர்த்தங்களில் சென்று பாண்டவர்கள் நீராடி வாழ்க்கை பயனை அடைந்தார்கள் என்கிறார். மகாபாரதத்தில் லோமசர் மற்றும் தௌம்ய முனிவருடன் பாண்டவர்கள் தீர்த்த யாத்திரை செல்கின்றனர். யுதிஷ்டிரன் தன்னுடைய எதிரிகளான கௌரவர்கள் பாவம் புரிந்த போதும் சுகமாக வாழ்வதும், பாண்டவர்கள் தர்ம முறையை பின்பற்றிய போதும் துக்கத்தை அனுபவிப்பதும் வேதனையை தருகிறது என்று வருந்துகிறார். அதற்கு லோமசர், பாண்டவர்கள் படும் துன்பம் நிரந்தரம் அல்ல என்றும், நல்வாழ்வு என்பது நற்குணங்களினாலும் தீர்த்த யாத்திரை மூலம் பாவங்களை தொலைப்பதினாலும் யாகம் முதலான நற்செயல்களில் ஈடுபடுவதாலும் தீய செயல்களில் இருந்து தன்னை விலக்கிக் கொள்வதாலும் கிடைக்க பெறுவது. தர்மன் தான் இழந்த செல்வங்களை திருப்பி பெறுவதற்கு லோமசர் தர்ம மார்க்கத்தை தொடர்ந்து அனுஷ்டிக்கவும் புனித தீர்த்தங்களில் நீராடுவதையும் தவ முறையை கடைபிடிப்பதையும் உபதேசிக்கிறார். அவரின் உபதேசத்தின் வழி நடந்து புண்ணிய தீர்த்தங்களில் நீராடி பாண்டவர்கள் தனது குறிக்கோளை அடைந்ததாக சொல்கிறது பாரதம். இறுதியாக மரண காலத்தில் இறைவனை நினைப்பதற்கான அவசியம் பற்றி கூறுகிறார். மரண நேரத்தில் மனம் மிகவும் பலவீனமாக இருக்கும். அப்பொழுது புதிய புதிய சிந்தனைகள் தோன்றாது. பழக்கமாக இருந்த நினைவுகளே மனதில் திரும்ப திரும்ப வந்து போகுமாம். ஆனால் நாம் ஏன் மரண காலத்தில் இறைவனை நினைக்க வேண்டும் என்றால் அதற்கு பதில் கீதையில் கிருஷ்ணர் அளிக்கிறார். யம் யம் வாபி ஸ்மரன் பாவம் தியஜத்யந்தே கலேவரம் தம் தமேவேதி கௌந்தேய சதா தத்பாவ பாவிதா என்கிறார். ஒரு மனிதன் மரணிக்கும் தருவாயில் எதனை நினைத்து உயிரை விடுகிறானோ அதே நிலையை அவன் அடைகிறான். அதாவது அந்த நினைவே அவனுடைய அடுத்த பயணத்தை நிர்ணயிக்கின்றது. இதையே க்ஷேமேந்திரர் சாருச்சரியாவில் அந்தே சந்தோஷதம் விஷ்ணும் ஸ்மரேத் ஹந்தாரம் ஆபதாம் ஷரதல்பகோ பீஷ்மஹா சஸ்மார கருடத்வஜம் என்று, ஆபத்துக்களில் இருந்து விடுவித்து சந்தோஷத்தை கொடுக்கும் விஷ்ணுவை மரண காலத்தில் ஸ்மரிக்க வேண்டும். அம்புப்படுக்கையில் விழுந்த பீஷ்மர் கருடனை தன் கொடியில் கொண்ட விஷ்ணுவை ஸ்மரித்தார் என்கிறார். அதாவது பீஷ்மர் அம்புப்படுக்கையில் இருந்தபோது கிருஷ்ணரை ஸ்மரித்துக் கொண்டே இருந்தாராம். அவருடைய உபதேசத்தின் பேரில் யுதிஷ்டிரனுக்கு ராஜதர்மம் மற்றும் மோக்ஷ தர்மத்தை உபதேசிக்கிறார் பீஷ்மர். அப்பொழுது அவர் உபதேசம் செய்ததே விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஆகும். விஷ்ணுவை நினைத்த காரணத்தினால் பீஷ்மரால் தன்னுடைய இந்திரியங்களை அடக்கி அமைதியான விழிப்புணர்வுடன் தன்னுடைய உயிரை துறக்க முடிந்தது. தன் உடம்பெல்லாம் அம்புகளால் துளைக்கப்பட்டாலும் அதனால் ஏற்பட்ட வலியை பொருட்படுத்தாமல் மாறாக விஷ்ணு தியானத்தினால் மோட்சத்தை அடைந்தார். ஆகவே இவ்வாறு சாருச்சரியாவில் சொல்லப்பட்ட வாழ்வில் உயர்ந்த கதிக்கு வழியாகிய இந்த ஆச்சாரங்களை பின்பற்றுதலின் அவசியத்தை உணர்ந்து தெளிவோம். தன்யவாத.
1: இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரை கேட்டது சாருச்சரியா. உரை நிகழ்த்தியவர் MOP வைஷ்ணவ பெண்கள் கல்லூரியின் சம்ஸ்கிருத துறை உதவி பேராசிரியர் ஆர். சௌமியா அவர்கள். இத்துடன் இன்றைய சம்ஸ்கிருத நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.

0: நேரம் 2:55, ஆகாஷ்வாணி. தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2-3 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் 3-4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு குறைந்து காணப்பட்டது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் இயல்பை ஒட்டியே இருந்தது. மிக அதிகளவு வெப்பநிலையான 38 டிகிரி செல்சியஸ் ஈரோடில் பதிவானது. மிக குறைந்தளவு வெப்பநிலையான 21.4 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவானது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்தளவு வெப்பநிலை 12.5 டிகிரி செல்சியஸ். மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும்: கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியாறு 5 சென்டிமீட்டர், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன், கோயம்புத்தூர் மாவட்டம் வெள்ளத்தி ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், உப்பாசி, உதகமண்டலம், கோட்டூர் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், ஆனைமலை வட்டாட்சியர் அலுவலகம், பவானிசாகர், அன்னூர், வால்பாறை, பெரியநாயக்கன் பாளையம், சோலையாறு, சின்கொனா, பொள்ளாச்சி, தொண்டாமுத்தூர் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் மதுரை மாவட்டத்தின் சில இடங்களில் அதிகளவு வெப்பநிலை 4.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கோயம்புத்தூர், நீலகிரி, கன்னியாகுமரி, கரூர், மதுரை, நாமக்கல், திருநெல்வேலி, கடலூர், சேலம், தூத்துக்குடி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1-4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்து காணப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மதுரை, நாகப்பட்டினம், திருச்சிராப்பள்ளி, வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6-3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு குறைந்திருந்தது. சென்னை, கடலூர், திருநெல்வேலி, ராமநாதபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் 3.1-5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு குறைந்திருந்தது. தென்மேற்கு வங்க கடற்பரப்பில் இலங்கையை ஒட்டி உருவான குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கில் நகர்ந்து தற்போது தென்மேற்கு வங்க கடற்பகுதியிலேயே மையம் கொண்டுள்ளது. அத்துடன் தொடர்புடைய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று 5.8 கிலோமீட்டர் தொலைவில் உருவாகியுள்ளது. அடுத்த 48 மணி நேரத்தில் வலுத்து நிலை கொள்ளக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை முன்னறிவிப்பு: இன்று கன்னியாகுமரி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. நாளை மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களிலும் கடலோர தமிழ்நாட்டிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை மறுநாள் 14ஆம் தேதியன்று புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதியிலும் ஓரிரு இடங்களில் பலத்த மழை பெய்யக்கூடும். மற்ற இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை இடிமின்னலுடன் பெய்யும் வாய்ப்பு உண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு: வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34-35 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தளவு 27 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கக்கூடும். லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழைப்பொழிவு இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 34.6 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 25.4 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: ஜன்னலோர காற்றோடு கலந்து ஊரெங்கும் விடிய விடிய ஒலிக்கிறாய். கவலைகளை மறக்கச் செய்து தாலாட்டு பாடி நிம்மதியோடு உறங்கவும் வைக்கிறாய். இதயங்களை ஒன்றோடு ஒன்றிணைக்கிறாய். பயணங்களில் உன் பாடல்கள் காதலாய் ஒலிக்கின்றது. தென்றல் வீசும் போது தாலாட்டு பாடி நிம்மதி அளிக்கிறாய். வானொலியே, உனக்கு வயதோ 90, ஆனால் என்றும் இளமையாய் எங்களோடு நிற்கிறாய்.

அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:15. ஆகாஷ்வாணி. இத்துடன் சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் இந்த ஒலிபரப்பு நிறைவடைந்து மீண்டும் அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் மாலை 5:30 ஆரம்பமாகும். சந்திப்போம். வணக்கம்.

வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியாலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் ஒலிபரப்பு ஆரம்பமாகின்றது. தொடக்கமாக கேட்போம் குரல் அமுதம்.

0: பகைவரும் நமக்கு நண்பராகும் சூழ்நிலை வரும்போது முகத்தால் மலர்ச்சியை காட்டி மனத்தால் அந்த நட்பை நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 830 அதிகாரம் கூடா நட்பு.
1: பகை நட்பாம் காலம் வருங்கால் முகம் நட்டு அகம் நட்பு ஒரி விடல்.
0: பகைவரும் நமக்கு நண்பராகும் சூழ்நிலை வரும்போது முகத்தால் மலர்ச்சியை காட்டி மனத்தால் அந்த நட்பை நீக்கிவிட வேண்டும். குறள் எண் 830 அதிகாரம் கூடா நட்பு.
2: குறளமுதம் கேட்டோம். நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் 5:30. ஆகாஷ்வாணி NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: बारे में और भी अनूठी है,
1: और वो ये कि वे भारत के आदिवासियों में परमवीर चक्र से सम्मानित किए जाने वाले शायद पहले व्यक्ति हैं।
0: जी हाँ, लांस नायक अल्बर्ट एक का भारत और बांग्लादेश के सैन्य इतिहास में एक बड़े सितारे बन चुके हैं,
1: जिनकी आभा कभी भी धूमिल नहीं होगी। इस समर नायक को हमारा सलाम।
2: परमवीर चक्र विजेता लांस नायक अल्बर्ट एक का अभी आप सुन रहे थे ये कार्यक्रम।
3: अकादमिक परामर्श राजेश कुमार निमेश, वाचन अजीत होरो और वंदना अरिमर्दन, तकनीकी निर्देशन बटिलैंग लिंगडो, ध्वनियांकन मयंक कुमार, निर्माण सहयोग सौम्या मलिक, आवरण सज्जा अमित कुमार और कुसुमलता, आलेख अजीत होरो, निर्माण परामर्श वंदना अरिमर्दन और विमलेश चौधरी, ध्वनि संपादन निर्देशन एवं निर्माण तनु गुप्ता,
2: तथा प्रस्तुति CIET NCERT नई दिल्ली भारत। लांस नायक अल्बर्ट एक का अभी आपने सुना ये कार्यक्रम, और अब इसी के साथ हम अपने आज के उमंग प्रसारण को विराम देने की आज्ञा चाहेंगे। तो तब तक के लिए अजीत
4: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम के साथ कल तक के लिए आज्ञा दीजिए।
2: नमस्कार।
5: उमंग उमंग उमंग उमंग।
6: NCERT வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்டோம்.
7: வானொலிக்கு 90.
8: மேனாள் பண்ணை வானொலி அலுவலர் டி ஞானசூரிய பகவான் அவர்கள் வானொலி பற்றிய தனது அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்.
9: எனக்கு இருந்த ஆர்வத்தின் காரணமாக வானொலியில 1978 வானொலியில நான் இங்க சேர்ந்தேன். சாமக்கோடாங்கி சங்கரலிங்கம் வந்து ஒரு நிகழ்ச்சி, நல்ல காலம் பிறக்குது அப்படின்ற தலைப்பில். உங்களுக்கு தெரியும் நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு குடுகுடுப்புக்காரன் வந்து குடுகுடுப்பை அடிச்சுட்டு காலையில் வந்து அந்த வீட்டுக்கு தபல குறி சொல்கிறவர். அந்த நிகழ்ச்சிக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதனுடைய தொடக்கத்தை வந்து உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது அம்மா தாய் மாரி மகமாயி மணிமந்திர சேகரிய ஆயி உமைய அகிலாண்டை ஈசரிய மக்களா கேளுங்க மகமாயி வாக்கு இது, ஜனங்களா கேளுங்க ஜக்கம்மா வாக்கு இது. அந்த நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லிட்டு காலையில அந்த வீட்டுல வந்து அந்த ஒலிக்கிறதுக்காகவே அதை நிறைய பேர் கேட்டாங்க.
6: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி.
10: அனைவருக்கும் சமூக பாதுகாப்பு அடல் பென்ஷன் யோஜனா மோடிஜியின் தீர்மானம்.
11: யோஜனா உன் நவஜவானோ கே லியே ஹே, தாக்கி ஆப் ஜப் 60 சால் கே ஹோங்கே ஆப்கோ கபி கிசி கே சஹாரே கி ஜரூரத் நா படே, ஆப் அப்னா புடாபா பி கௌரவ கே சாத் பிதா சகோ.
10: இந்த திட்டத்தில் ஏற்கனவே 8.85 கோடி பயனாளர்கள் இணைந்துள்ளனர். நீங்களும் 18 to 40 உட்பட்டவராக இருந்தால் மாதாந்திர அடல் பென்ஷனுடன் இந்த திட்டத்தின் 3 உத்தரவாதம் அளிக்கப்பட்ட லாபங்களை பற்றி அறிந்து கொள்ள உங்களது வங்கி கிளையை அணுகவும்.
12: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
6: நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம்.
12: மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 5:30 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
6: இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் நந்தகோபால், 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து 7:30 உழவர் உலகம், செம்மறியாடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள் குறித்து

0: காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள். 8:05-9:15 திரைகாணம் கேட்கலாம். 9:30 அறிவியல் நேரம். வெப்பம் குறித்து இந்திய வானிலை ஆராய்ச்சித் துறையின் சென்னை மண்டல புயல் எச்சரிக்கை மைய இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி இன்று இடம்பெறுகிறது. 10 மணிக்கு காற்றோடு கலந்திடவா இனிய திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணிக்கு புத்தம் புது காலை, 4 அறிவோம் ஊரல் பண்டிக தமிழர்களின் உணவு முறை. வழங்குபவர் எஸ் உமா மகேஸ்வரி அவர்கள். தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் பே அர்த்தநாரீஸ்வரன் அவர்கள். தொடர்ந்து ஆரோக்கிய வாழ்விற்கு கண் பார்வை மேம்படுவதற்கான லேசர் சிகிச்சை முறைகள் குறித்து கண்ணல மருத்துவர் ஜெயந்தி ஆனந்தன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் 5 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:45 நகர்வலம். முதியோர்களை குறிவைக்கும் டிஜிட்டல் மோசடி ஆர் பாசகரன் அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி சரவணன். காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து விளக்குபவர் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் நகர் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள். 8:45 வானொலிக்கு 90 சிறப்பு நிகழ்ச்சி. நீண்ட நாள் வானொலி நேயர் ஆ மீனாட்சி சுந்தரமூர்த்தி அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் மயிலாடுதுறை தா செந்தில்குமார். காலை 9 மணிக்கு காரைக்குடி எஸ் சுப்பிரமணியம் அவர்களின் வீணை இசை. சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். டி வி வாசன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். பகல் 12:10 சங்கீத சாரல் இ ஆர் அனிருத் அவர்களின் பாட்டு. ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின். டி வி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். இனி வானிலை அறிக்கை. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 35.2°C, இயல்புக்கு 3.2° குறைவு. குறைந்த அளவு 27.2°C, இயல்புக்கு 0.6° குறைவு. மாலை 5:30 பதிவானபடி ஈரப்பதம் 59%. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 34°C, இயல்புக்கு 3.4° குறைவு. குறைந்த அளவு 27.2°C, இயல்புக்கு 1.3° குறைவு. ஈரப்பதம் 63%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 34 முதல் 35°C ஆகவும் குறைந்தளவு 27°C ஆகவும் இருக்கக்கூடும். மழை தூறல் விழும் வாய்ப்பும் உண்டு. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Naresh Mago. India will host the BRICS foreign ministers meeting on the 14th and 15th of this month. The meeting will be chaired by External Affairs Minister Dr. S. Jaishankar. Briefing the media in New Delhi today, External Affairs Ministry spokesperson Randhir Jaiswal said that BRICS foreign ministers and heads of delegations from member and partner countries will participate in the meeting. He added that they will also call on Prime Minister Narendra Modi. Mr. Jaiswal said that during the meeting, the foreign ministers of BRICS member countries will exchange views on global and regional issues of mutual interest.
2: On the 14th and 15th of this month, the BRICS foreign ministers meeting is being held, which we are chairing. The Prime Minister's first stop will be the United Arab Emirates. Apart from that, the other 4 countries to be visited are Norway, Sweden, Italy and Netherlands.
1: Commerce and Industry Minister Piyush Goyal has said that India is capable of strengthening itself against all obstacles, be they economic, technological or geopolitical. Speaking at the CII Annual Business Summit 2026 in New Delhi, he said that the world is facing crises every day due to fragmented geopolitical and business conditions, but India has consistently converted adversity into opportunity. Referring to International Monetary Fund standards, he said that the country currently has foreign exchange reserves sufficient to cover nearly 11 months of imports, placing the country in a very strong position globally. Highlighting the Indian economic fundamentals as robust, Mr. Goyal stated that the country has never buckled under pressure and has always emerged strong.

இளவரசர் பொன்னியின் செல்வன் பூங்குழலியை தனக்கு மிகவும் பிடிக்கும் என்றும் ஏன் பிடிக்கும் என்பதற்கான காரணங்களை அடுக்கிச் சொன்னபோது பூங்குழலியின் உடம்பு ஒரு யாழாயிற்று. அவளுடைய நரம்புகளெல்லாம் யாழின் நரம்புகளாயின. பொன்வண்ண விரல்கள் அந்த நரம்புகளை மீட்டி தேவகானத்திலும் இனிய இசையை எழுப்பின. சேனாதிபதியும் பார்த்திபேந்திரனும் சேர்ந்து என் பிரயாணத்தை தடை செய்வதற்கு சூழ்ச்சி செய்தார்கள். சேனாதிபதி நாம் வரும் வழியில் பல இடையூறுகளை உண்டு பண்ணினார். நமக்கு முன் அவசரமாக ஆள் அனுப்பி கிராமவாசிகளை உபச்சாரம் நடத்துவதற்கு ஏற்பாடு செய்தார். பார்த்திபேந்திரர் விரைந்து திரிகோணமலைக்கு போயிருக்கிறார். அங்கிருந்து கப்பல் ஏறி நமக்கு முன்னால் தொண்டை மாநாட்டின் முகத்வாரத்துக்கு வந்துவிட வேண்டும் என்பது அவருடைய உத்தேசம். ஆஹா, அவர்களுடைய சூழ்ச்சி எனக்கு தெரியாது என்று நினைத்தார்கள். உன் உதவியினால் அவர்களுடைய சூழ்ச்சியை தோற்கடித்தேன் என்றார் இளவரசர். பூங்குழலிக்கு சட்டென்று தான் செய்த காரியம் என்னவென்பது நினைவுக்கு வந்தது. அவளை நரகலோகத்தில் யமதூதர்கள் உயிரோடு செக்கிலே போட்டு ஆட்டுவது போல இருந்தது. ஐயா, அவர்கள் எல்லோரும் தங்களை எதிரிகளிடம் சிறைப்படாமல் தப்புவிக்க முயன்றார்கள். நான் பாவி, தங்களை சிறைப்படுத்த அழைத்துப் போகிறேன் என்று கூறிவிட்டு விம்மினாள்.

0: பூங்குழலி, அடடே, இது என்ன? உன்னை பற்றி நான் எவ்வளவோ நல்ல அபிப்பிராயம் கொண்டிருந்தேன். நீயும் அவர்களைப் போல ஆகிவிட்டாயே.
1: என் சுயபுத்தியினால் இந்த பாதகத்தை நான் செய்யவில்லை. தங்களுடைய ஆசை வார்த்தையில் மயங்கி பைத்தியமாகிவிட்டேன். இப்போது புத்தி தெளிந்தது. நான் போகிறேன்
0: என்று சொல்லிவிட்டு பூங்குழலி குதித்து எழுந்தாள். அவள் ஓடிப்போகாமல் தடுப்பதற்கு இளவரசர் அவளுடைய கரத்தை லேசாக தொட்டுப்பற்றினார். அந்த சமயத்தில் தேவலோகத்து கன்னிகைகளுக்கு வேறு வேலை இருக்கவில்லை. அவர்கள் வெண்ணிலவின் சாற்றை சந்தன குழம்புடன் கலந்து பூங்குழலியின் மீது தெளித்தார்கள். அவள் முற்றும் சக்தி இழந்து செயலிழந்து மீண்டும் கீழே உட்கார்ந்தாள். இரண்டு கரங்களிலும் முகத்தை மூடிக்கொண்டு விம்மத் தொடங்கினாள். சமுத்திரகுமாரி, உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல எண்ணினேன். நீ இப்படி அழுவதாயிருந்தால் சொல்வதற்கில்லை. உடனே புறப்பட வேண்டியதுதான். பூங்குழலி கண்ணீரை துடைத்துக் கொண்டு அவரை நிமிர்ந்து பார்த்தாள். அதுதான் சரி. கேள், இவர்கள் எல்லோரும் என்னை சிறைப்படாமல் காப்பாற்ற முயல்கிறார்கள் என்று சொன்னாயே, அது உண்மைதான். அது எதற்காக தெரியுமா? தங்கள் பேரில் அவர்கள் வைத்திருக்கும் அன்பினால்தான். நான் ஒருத்தி மட்டும்தான் பாதகி. பொறுப்பொறு, என் பேரில் எல்லோருக்கும் அன்புதான். எதற்காக தெரியுமா? யாரோ சோதிடர்களும் ரேகை சாஸ்திரிகளும் சொல்லியிருக்கிறார்களாம் நான் ஒரு காலத்தில் சக்கரவர்த்தி ஆகப் போகிறேன் என்று. ஆகையால் ஒவ்வொருவரும் என்னை சிம்மாசனத்திலே தூக்கி வைத்து என் தலையிலே ஒரு கிரீடத்தையும் சுமத்திவிட பார்க்கிறார்கள். பேராசை பிடித்தவர்கள்.
2: ஐயா, அவர்கள் அப்படி ஆசைப்பட்டால் அதில் என்ன தவறு? இந்த லோகத்துக்கு மட்டும்தானா? மூன்று உலகத்துக்கும் சக்கரவர்த்தியாக தாங்கள் தகுதி வாய்ந்தவர் அல்லவா?
0: ஆஹா, நீயும் அவர்களைப் போலத்தான் பேசுகிறாய். பெண்ணே, இந்த உலகில் அரண்மனையைப் போன்ற சிறைக்கூடம் வேறில்லை. சிம்மாசனத்தைப் போன்ற பலிபீடமும் இல்லை. கிரீடம் அணிவது போன்ற தண்டனை வேறு கிடையவே கிடையாது. இதையெல்லாம் மற்றவர்களிடம் சொன்னால் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். நீயாவது ஒப்புக்கொள்வாய் என்று நினைத்தேன். பூங்குழலியின் கண்ணிமைகள் பட்டுப்பூச்சியின் சிறகுகளைப் போல அடித்துக் கொண்டன. அவள் ஆர்வம் ததும்பி அகந்த கண்களினால் அரசலங்குமாரரை நோக்கினாள். சமுத்திரகுமாரி, உண்மையாகச் சொல், உன்னை வாழ்நாளெல்லாம் ஒரு சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கும்படி சொன்னால் உட்கார்ந்திருப்பாயா என்று இளவரசர் கேட்டார். பூங்குழலி சிறிது நேரம் யோசனை செய்தாள். பிறகு, மாட்டேன் என்று தெளிவாகச் சொன்னாள். பார்த்தாயா, பின்னே என்னை மட்டும் அந்த தண்டனைக்கு ஏன் உள்ளாக்க விரும்புகிறாய்?
2: தாங்கள் ராஜகுலத்தில் பிறந்தவர் அல்லவா?
0: ராஜகுலத்தில் பிறந்ததினால் என்ன? நல்லவேளையாக கடவுள் என்னை இந்த தண்டனைக்கு உள்ளாக்க விரும்பவில்லை. ராஜ்யம் ஆளுவதற்கு என் மூத்த சகோதரர் இருக்கிறார். என் பெரிய பாட்டனாரின் மகன் ஒருவரும் இருக்கிறார். அவரும் ராஜ்யம் ஆள ஆசைப்படுகிறார்.
2: ஆஹா, அது தங்கள் காதுக்கும் எட்டிவிட்டதா
0: என்றாள் பூங்குழலி. நல்ல கதை. எனக்கு தெரியாது என்று நினைத்தாயா என்ன? ஆகையால் தஞ்சாவூர் சிம்மாசனம் அதன் பேரில் உட்காருவதற்கு ஆளில்லாமல் தவிக்கப் போவதில்லை. அத்துடன் எனக்கு கிரீடம் சுமந்து ஆளும் ராஜ்ய ஆசையும் இல்லை.
2: தங்களுக்கு எதிலேதான் ஆசை
0: என்று கேட்டாள் பூங்குழலி. அப்படி கேள், சொல்கிறேன். சற்று முன் இந்த மத்தகஜத்தின் மீது உட்கார்ந்து பிரயாணம் செய்தோமே, அம்மாதிரி வனங்கள் வனாந்திரங்களெல்லாம் புகுந்து சண்டமாருதம் போல சுற்றி வருவதிலே எனக்கு ஆசை. கப்பல்களில் ஏறி கடல்களை கடந்து செல்வதில் ஆசை. உயரமான மலைகளின் உச்சி சிகரங்களின் மேல் ஏறுவது ஆசை. கடல்களுக்கு அப்பால் இந்த இலங்கையைப் போல எத்தனையோ இலங்கைகளும் வரதகண்டத்தைப் போல எத்தனையோ பெரிய பெரிய கண்டங்களும் உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கேயெல்லாம் போய் அந்தந்த நாடுகளில் உள்ள அதிசயங்களை பார்க்க வேண்டும் என்று ஆசை. இளவரசர் கூறும் மொழிகளை அப்படியே விழுங்குவாள் போல பூங்குழலி வாய் திறந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தாள். ஆர்வம் கட்டுக்கடங்காமல் போகவே,
2: ஐயா, அங்கேயெல்லாம் போகும்போது என்னையும் அழைத்துப் போவீர்களா
0: என்று கேட்டாள். நான் சொன்னவையெல்லாம் என் ஆசைகள். அவை நிறைவேறப் போகின்றன என்று யார் கண்டது என்றார் இளவரசர். பூங்குழலி கனவு லோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வந்தாள்.
2: ஐயா, அப்படியானால் தாங்கள் எதற்காக இப்போது தஞ்சாவூருக்கு போக வேண்டும்
0: என்றாள். அதை சொல்லத்தான் ஆரம்பித்தேன். அதற்குள் நீ பேச்சை மாற்றி எங்கேயோ கொண்டு போய்விட்டாய். சமுத்திரகுமாரி, இந்த இலங்கைத்தீவில் வாய் திறந்து பேசும் சக்தியற்ற, பேசும் திறமையில்லாத ஸ்திரீ ஒருத்தி அங்குமிங்கும் சித்தப்பிரமை கொண்டவள் போல சுற்றி கொண்டிருக்கிறாளே, அவளை உனக்கு தெரியுமா என்று கேட்டார் இளவரசர் அருள்மொழிவர்மர். பூங்குழலி அடங்கா வியப்புடன்,
3: தெரியும் இளவரசே, எதற்காக கேட்கிறீர்கள் என்றாள்.
0: காரணம் பிறகு சொல்லுகிறேன். அந்த ஸ்திரீயை உனக்கு எப்படி தெரியும்? அவளை பற்றி என்ன தெரியும் என்று கேட்டார்.
2: ஐயா, நான் குழந்தை வயதில் என்னை பெற்ற தாயை இழந்தேன். பிறகு எனக்கு அன்னையின் அன்பை அளித்தவள் அந்த மூதாட்டிதான். அவள் என் குரு, என் தெய்வம். அவளை பற்றி வேறு என்ன கேட்கிறீர்கள்?
0: அந்த மூதாட்டிக்கு நிரந்தரமான வாசஸ்தலம் ஏதாவது உண்டா? எப்போதும் சுற்றித் திரிந்து கொண்டே இருப்பவள்தானோ?
3: கோடிக்கரை

0: இலிருந்து இலங்கையை நெருங்கி வரும்போது பூதத்தீவு என்ற ஒரு தீவு இருக்கிறது. அதிலே ஒரு பாறை குகை இருக்கிறது. அங்கேதான் அந்த அம்மாள் பெரும்பாலும் இருப்பாள். அவ்விடத்தில்தான் தங்களை நான் முதன் முதலில் பார்த்தேன். என்னை அங்கே பார்த்தாயா? ஆமாம், அந்த பாறை குகையில் சில அழகான சித்திரங்களை அந்த அம்மாள் எழுதியிருக்கிறாள். அந்த சித்திரங்களில் தங்கள் உருவத்தையும் கண்டேன். பிறகு ஒரு நாள் கோடிக்கரையில் தங்களை நேரில் பார்த்தபோது அதனால்தான் பிரமித்து போனேன் என்றாள். ஓஹோ, இப்போது எல்லாம் எனக்கு தெரிகிறது. விளங்காத விஷயமும் விளங்குகிறது. சமுத்திரகுமாரி, அந்த மூதாட்டிக்கும் எனக்கும் உள்ள உறவை பற்றியும் உனக்கு தெரியுமா? ஏதோ உறவு இருக்க வேண்டும் என்று ஊகித்தேன். ஆனால் என்ன உறவு என்று தெரியாது. பூங்குழலி, அந்த மூதாட்டி என் பெரிய தாயார். நியாயமாக தஞ்சாவூர் சிங்காதனத்தில் வீற்றிருக்க வேண்டிய பெருமாட்டி அவள். கடவுளே! அப்படியா? ஆனால் விதியின் எழுத்து வேறு விதமாய் இருந்தது. யார் என்ன செய்ய முடியும்? என் தந்தையின் உள்ளத்தில் ஏதோ ஒரு ரகசிய துன்பம் இருந்து வேதனைப்படுத்தி வருகிறது என்று சில சமயம் எனக்கு தோன்றுவதுண்டு. அதன் உண்மையை இப்போது நான் கண்டுபிடித்தேன். என் பெரிய தாயார் இறந்து விட்டதாக என் தந்தை எண்ணிக்கொண்டிருக்கிறார். தம்மால் இறந்து விட்டதாகவும் எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவள் இறக்கவில்லை, உயிரோடு இருக்கிறாள் என்பதை அவருக்கு நான் போய் சொல்ல வேண்டும். சொன்னால் அவர் இருதயத்தின் தாபம் தணியும், அவரை அரித்துக் கொண்டிருக்கும் மனவேதனை தீரும். சக்கரவர்த்தியின் உடல்நிலை சரியாக இல்லை என்றுதான் உனக்கு தெரிந்திருக்குமே. மனித வாழ்க்கை அனித்தியமானது. எப்போது என்ன நேரிடும் என்று யாரும் சொல்வதற்கில்லை. வானத்தில் சில நாளாக தூமகேது ஒன்று தோன்றி வருகிறது. அதை பற்றி ஜனங்கள் பலவாறாக பேசிக் கொள்ளுகிறார்கள். சக்கரவர்த்தியின் மனமும் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தெரிகிறது. இந்த நிலைமையில் விபரீதமாக எதுவும் நேர்வதற்கு முன்னால் நான் கண்டுபிடித்த விவரத்தை அவருக்கு தெரிவித்துவிட வேண்டும். சமுத்திரகுமாரி, அதற்காகவேதான் நான் அவசரமாக தஞ்சைக்கு போக விரும்புகிறேன். நீ எனக்கு செய்யும் உதவி எவ்வளவு முக்கியமானது என்று இப்போது தெரிகிறதல்லவா? ஆர்வத்துடன் இளவரசரின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த பூங்குழலி ஒரு பெருமூச்சு விட்டாள். கடவுளே, மனித வாழ்க்கையில் ஏன் இத்தனை இன்பத்துடன் துன்பத்தையும் வைத்தாய் என்று முணுமுணுத்தாள். பிறகு இளவரசரை பார்த்து, ஐயா, இந்த பேதையினால் தங்களுக்கு ஏதேனும் உதவி ஏற்பட்டால் அது என் பூர்வ ஜென்ம பாக்கியம். ஆனால் இதற்கு என் உதவி ஏன்? சேனாதிபதி முதலியவர்களிடம் சொல்லியிருந்தால் அவர்கள் தங்களை தஞ்சைக்கு அனுப்பியிருக்க மாட்டார்களா என்றாள். இல்லை, அவர்கள் யாரிடமும் சொல்ல நான் விரும்பவில்லை. என்னை எப்படியாவது சிம்மாதனம் ஏற்றுவதில் முனைந்திருக்கும் அவர்களுக்கு இது ஒன்றும் முக்கியமாக தோன்றாது. என் தந்தையின் அந்தரங்கத்தை அவர்களிடமெல்லாம் சொல்வதற்கும் நான் இஷ்டப்படவில்லை. சொன்னால் அவர்கள் புரிந்து கொண்டிருக்கவும் மாட்டார்கள். உன்னிடம் இன்னொரு உதவியும் கோருகிறேன் சமுத்திரகுமாரி. அதற்காகவே முக்கியமாக இங்கே யானையை நிறுத்தினேன். எனக்கு சக்கரவர்த்தி பட்டமும் சாம்ராஜ்ய சிம்மாசனமும் அளித்த ஜோசியர்கள் என் வாழ்க்கையில் பல அபாயங்கள் பல கண்டங்கள் ஏற்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். இந்த பிரயாணத்தில் அப்படி ஏதாவது எனக்கு நேர்ந்துவிட்டால், என் தந்தையை நான் சந்திக்க முடியாமல் போய்விட்டால், நீ சக்கரவர்த்தியிடம் போக வேண்டும். எப்படியாவது அவரை சந்தித்து என் பெரியம்மை உயிரோடு இருக்கிறாள் என்பதை அவரிடம் சொல்ல வேண்டும். அவர் இஷ்டப்பட்டால் அந்த மூதாட்டியை அவரிடம் அழைத்து போக வேண்டும். இந்த காரியத்தையெல்லாம் செய்வாயா பூங்குழலி?
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: ஈஷி கொள்றதுன்னு ஒரு தொடர். மனுஷனின் ஆசை முக்கியமா மூணு விஷயங்கள்ல அழுத்தமா பதியதும். ஈஷனைங்கிற இந்த ஆசை, செல்வம், மனைவி, புதல்வர், இந்த மூணு அம்சங்கள்ல பொருந்தி தனேஷனை, தாரேஷனை, புத்ரேஷனைன்னு கெட்டியா பிடிச்சுக்குதான். ஈஷி கிட்ட தப்புவது அத்துணை ஈஸியா? இதே போல ஒருத்தர் மேல கொள்ற அதீத பற்று அவர் தன் கட்டுப்பாட்டில தான் இருக்கணுங்கிற முனைப்பை ஏற்படுத்தியது. எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொருத்தரும் நான் அவங்க இஷ்டப்படி நடக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சமுத்திரகுமாரியிடம் பொன்னியின் செல்வர் இப்படி சொன்னதை கேட்டோம். குறிப்பா குந்தவை, பெரிய வேளார், பூதி விக்ரமகேசரி, வந்தியத்தேவன், இவங்களையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இதை சொன்னார். இது நமக்கு தெரியுது. தொடர்ந்து, நீ ஒருத்தி தான் என் விருப்பப்படி நடக்க மகிழ்ச்சியோட சம்மதிச்சேன்னு சொன்னதும் பூரிச்சு போயிடுறா. சற்றைக்கெல்லாம் மதி மயக்கத்துல செஞ்சுட்டோம்னு வருத்தப்படுறா. சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த அவளுக்கு இந்த வேதனை செக்குல போட்டு ஆட்டுறது மாதிரி துன்பத்தை கொடுக்குது. பெரிய உரல் போன்ற அமைப்பு, நடுவிலே பொருத்தப்பட்ட உலக்கை போன்ற தடி, எருத பூட்டி பிழிப்பான சுற்ற பண்ணி வித்துக்கள்ல இருந்து எண்ணெய் எடுக்க உதவுற சாதனம்தான் செக்கு. சக்கு என்ற சொல் வட்ட வடிவ சுழற்சியை குறிக்கும். இதிலிருந்து வந்ததுதான் சக்கரம்

0: என்கிற சொல். சக்கு செக்கு ஆயிடுச்சுன்னு ஒரு கருத்து நிலவுது. சரி, இக்கரைக்கு அக்கறை பச்சைன்னு சொல்வதுண்டு. அரச குலத்தவர் வாழ்க்கையே இந்த ஓடக்கார பெண் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டு இருக்கா? தெரிஞ்சுக்க விரும்புகிறார் அருள்மொழிவர்மர். அவளும் தன்னை மையமா வச்சுத்தான் சிந்திக்கிறா. இதை உணர்ந்ததும் அரண்மனை, அரியணை, அழகான மணிமுடி, இதெல்லாம் ஆயுள் தண்டனையின் வெவ்வேறு சின்னங்கள்னு சொல்றார். நேர்களே, அருள்மொழிவர்மர் காலத்துக்கு ஏறத்தாழ 600 ஆண்டுகளுக்கு அப்புறம் வாழ்ந்த வில்லியம் ஷேக்ஸ்பியர் என்னும் புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் சொன்னது இங்கே ஒப்பு நோக்கத்தக்கது. மணிமுடி சூடிய தலை மன உலைவையும் ஏத்திக்கிட்டு இருக்கு. கதைக்கு திரும்புவோம். அத்தகைய கிரீடத்தை தலையில வச்சுக்கிட்டு வாழ்நாள் எல்லாம் சிம்மாசனத்துல உட்கார வேண்டிய நிலையும் எனக்கு இல்லை. ஆனா இந்த இலங்கை தீவில பேச இயலாமல் சித்தப்பிரமை கொண்டவள் போல் சுத்திக்கிட்டு இருக்கிற மூதாட்டி இறக்கவில்லை, இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்கிற முக்கியமான செய்தி என் தந்தைக்கு தெரிவிக்கணும். அதுக்காகத்தான் அவசரமா தஞ்சைக்கு போக விரும்புறேன். இதை சொல்றதுக்காகத்தான் இங்க யானையை கொஞ்சம் நிறுத்தினதாக அவர் சொன்னது நெஞ்சை நெகிழச் செய்யது.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: திரைப்பட பாடல் ஒன்று கேட்போம். ஏ.ஆர். ரஹ்மான் பாடியுள்ள பாடல், படம் வரலாறு.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக உள்ள முன்னாள் முதலமைச்சரும் கட்சியின் பொதுச் செயலாளருமான திரு எடப்பாடி பழனிசாமி தரப்பில் 17 உறுப்பினர்களும், அஇஅதிமுகவின் மூத்த சட்டப்பேரவை உறுப்பினர் திரு எஸ் பி வேலுமணி தலைமையில் 30 சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இரு பிரிவுகளாக செயல்படுகின்றனர். சட்டப்பேரவையில் நாளை பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டியிருப்பதால் ஆளும் தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதாக திரு எஸ் பி வேலுமணி தலைமை செயல்படும் பிரிவில் உள்ள முன்னாள் அமைச்சரும் மூத்த உறுப்பினருமான திரு சி வி சண்முகம் கூறியுள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், திரு எடப்பாடி பழனிசாமி அஇஅதிமுகவின் அடிப்படை கொள்கையை மாற்ற நினைப்பதாகவும், இது கட்சியின் வருங்காலத்திற்கு நல்லதல்ல என்றும் கருதி இந்த முடிவை மேற்கொண்டதாகவும் கூறினார். திமுகவை எதிர்க்கவே அஇஅதிமுக உருவாக்கப்பட்டதாக கூறிய அவர், திரு எடப்பாடி பழனிசாமி தாம் முதல்வராக நியமிக்கப்படுவதற்கு திமுகவின் ஆதரவை தேட முயற்சித்ததாக குற்றம் சாட்டினார். இதனை எதிர்த்து அஇஅதிமுகவின் பொதுக்குழு

குழுவை கூட்ட வேண்டும் என்று தாம் வலியுறுத்தியதாகவும் அது தொடர்பாக அவர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தியதாகவும் இதன் காரணமாகவே அவரது தலைமையை ஏற்க மறுப்பதாகவும் திரு சி வி சண்முகம் தெரிவித்தார். இதனிடையே திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இயங்கும் பிரிவின் மூத்த தலைவர் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அஇஅதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை என்றும் சட்டப்பேரவையில் நாளை நடைபெறும் பலப்பரீட்சையில் தாவேக அரசுக்கு ஆதரவாக செயல்படுகிறவர்கள் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார். இந்நிலையில் தமிழக

0: இணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் தாவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்க உள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும் 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடை காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் வரும் 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார்.
1: நேற்று வடக்கு இலங்கை கடலோர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு திசையில் நகர்ந்து இன்று காலை 8 மணி அளவில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. அடுத்த 48 மணி நேரத்தில் இது மேலும் வலுப்பெறக்கூடும். இதன் காரணமாக அடுத்த 4 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பு ஒட்டியே இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஓரிரு பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கை: அடுத்த 2 நாட்களுக்கு தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும்.
0: மாவட்ட செய்திகள். மதுரையில் போக்குவரத்து துறை சார்பில் பள்ளி வாகனங்களின் வருடாந்திர கூட்டாய்வு பணிகளை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் பள்ளி பேருந்துகளை பாதுகாப்பாக விபத்தின்றி இயக்குவது குறித்து ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் தலைமையில் பள்ளி பேருந்து ஓட்டுநர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் வட்டார போக்குவரத்துத்துறை சார்பில் தனியார் பள்ளிகள் பயன்படுத்தும் 332 பள்ளி பேருந்துகளை ஆட்சியர் திருமதி சிவசவுந்தரவல்லி இன்று ஆய்வு செய்தார். இம்மாவட்டத்தில் சட்டவிரோத கடத்தல்களை தடுக்கவும் வாகனங்களை கண்காணிக்கவும் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அருகில் உள்ள பகுதிகளை கண்காணிக்கும் வகையிலும் காவல்துறை சார்பில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டன. மயிலாடுதுறையில் நடைபெற்ற கோடைக்கால சிறப்பு கலைப்பயிற்சி முகாமில் பங்கேற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது. விளையாட்டுச் செய்திகள். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ராபா லுவாங்

0: இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் இர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுவீரையும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். IPL கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் நடைபெறவுள்ள இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. ISL கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இன்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழக அரசியலில் புதிய திருப்பமாக அஇஅதிமுகவில் பிளவு ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தாவேக அரசு நாளை பேரவையில் நம்பிக்கை கோருகிறது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி, டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் 4 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற YouTube சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. ஆகாஷ்வாணி மதுரை 720 KHz, கும்பகோணம் பண்பலை 101.6 MHz, வேலூர் பண்பலை 100.4 MHz அலைவரிசைகளில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நேரம் 6:40. மனதில் நின்றவை. SP பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல் இடம்பெற்ற படம் புது அர்த்தங்கள்.

0: மாற்றுத்திறனாளி குழந்தைக்கு தரமான கல்வி தேடுகிறீர்களா? மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கான சிறந்த வாய்ப்பு.
1: தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கீழ் 22 அரசு சிறப்பு பள்ளிகள் செயல்பட்டு வருகின்றன. பார்வைத்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், செவித்திறன் குறைபாடு உள்ளவர்களுக்கு 10 பள்ளிகள், மேலும் கடுமையான இயக்கத்திறன் பாதிப்பு கொண்ட மாணவர்களுக்கு 1 சிறப்பு பள்ளி, அறிவுசார் மாற்றுத்திறனாளிகளுக்கான 1 அரசு நிறுவனம். இப்பள்ளிகளில் தகுதி வாய்ந்த சிறப்பு பயிற்சி பெற்ற ஆசிரியர்களால் தரமான கல்வி வழங்கப்படுகிறது. மேலும் இலவச சீருடை, சத்துணவு, பாதுகாப்பான தங்குமிடம், அனைத்து அரசு நலத்திட்டங்களும் கிடைக்கின்றன. திருவள்ளூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், சேலம், மதுரை, கோயம்புத்தூர் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் இந்த பள்ளிகள் செயல்படுகின்றன. 2026-27 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை தற்போது நடைபெற்று வருகிறது. உங்கள் குழந்தையின் திறமையை வளர்க்க இந்த அரிய வாய்ப்பை தவறவிடாதீர்கள். அரசு சிறப்பு பள்ளிகளில் சேருங்கள். உங்கள் குழந்தையின் எதிர்காலத்தை பாதுகாப்பாக உருவாக்குங்கள்.
0: மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தை அணுகலாம்.
1: தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண்கள்
0: 9499933239, 8667672292.
1: மின்னஞ்சல் முகவரி
0: specialschoolnirvagam@gmail.com.
2: என்ன பெத்த ராசா, இந்த படத்திற்காக மனோ சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: மனதில் நின்றவை நிறைவு பெறுகிறது. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசிப்பவர் வடிவழகி கபிலன்.
1: தமிழக சட்டப்பேரவையின் தலைவராக திரு ஜே சி டி பிரபாகரனும் துணைத் தலைவராக திரு ரவிசங்கரும் போட்டியின்றி ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டனர். இன்று பேரவை கூடியதும் தற்காலிக பேரவைத் தலைவர் திரு கருப்பையா இதற்கான அறிவிப்பை வெளியிட்டார். இவர்கள் இருவரை தவிர வேறு யாரும் போட்டியிட மனு தாக்கல் செய்யாததால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், தேர்ந்தெடுக்கப்பட்ட பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரனை அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையனும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினும் அழைத்து வந்து இருக்கையில் அமர வைப்பார்கள் என்று கூறி தமது பொறுப்பு இத்துடன் முடிவடைவதாக கூறி விடைபெற்றார். இதனைத் தொடர்ந்து அவை முன்னவரும் எதிர்க்கட்சித் தலைவரும் திரு ஜே சி டி பிரபாகரனின் இரண்டு கரங்களையும் பிடித்து வந்து பேரவைத் தலைவர் ஆசனத்தில் அமர வைத்தனர். உடனே திரு ஜே சி டி பிரபாகரன் அவை உறுப்பினர்களுக்கு கரம் கூப்பி நன்றி தெரிவித்தார். அப்போது உறுப்பினர்கள் மேஜையை தட்டி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் அவை நடவடிக்கைகளை மேற்கொண்டார். பேரவைத் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் வாழ்த்து தெரிவித்து முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அனைத்துக் கட்சித் தலைவர்களும் பேசுவார்கள் என்று கூறி காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு ராஜேஷ்குமாரை பேசும்படி அழைத்தார். காங்கிரஸ் கட்சி சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்த அவர், ஆளும் தரப்பிற்கும் எதிர்த்தரப்பிற்கும் சம உரிமைகள் வழங்க வேண்டும் என்று கூறியதோடு, மதச்சார்பின்மையை கடைபிடிக்க வேண்டும் என்றும், மக்கள் நலனில் அக்கறை காட்டுவதாக பேரவையில் விவாதங்கள் அமைய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் வெற்றி பெற்ற அமமுக உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் பேசியபோது அரசுக்கு தமது ஆதரவை தெரிவித்துக் கொண்டார். முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்தில் 3 அறிவிப்புகளை வெளியிட்டது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் பாராட்டினார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி பேசியபோது, மதச்சார்பற்ற அரசாக இந்த அரசு செயல்படுவதோடு சமத்துவம், சமூக நலன் ஆகியவற்றில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் திரு வன்னியரசு முன்னாள் முதலமைச்சரை இன்றைய முதலமைச்சர் சந்தித்தது பாராட்டுக்குரியது, இதுபோன்ற நல்லிணக்கம் தொடர வேண்டும் என்றும், சிறுபான்மை மக்களின் குரல் எதிரொலிக்க வேண்டும் என்றும், இன்று காலை 717 மதுக்கடைகள் மூடுவதாக முதலமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பை பாராட்டி அரசு 5 காலம் நீடிக்க வேண்டும் என்றும், அதற்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் என்றும் உறுதியளித்தார். அடுத்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், 1967 முதலமைச்சராக பொறுப்பேற்ற அறிஞர் அண்ணா திரு காமராஜரை சந்தித்து வாழ்த்து பெற்றது போல, இன்றைய முதலமைச்சர் எதிர்க்கட்சித் தலைவர்களை சந்தித்து ஆசி பெற்ற சம்பவம் உள்ளது என்று சுட்டிக்காட்டினார். புதிய சகாப்தத்தை ஏற்படுத்தி ஆட்சிக்கு வந்த தமிழக வெற்றிக்கழக அரசின் முதலமைச்சர் மக்கள் எதிர்பார்ப்பை நிறைவேற்றும் வகையில் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டும் என்று திரு ராமச்சந்திரன் கேட்டுக் கொண்டார். மதிமுக உறுப்பினர் திரு ராஜேந்திரன் பேசியபோது, பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரன் மறைந்த திரு எம்ஜிஆரின் மாணவர் என்றார். விவாதத்தில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டும் குறைகளை நிவர்த்தி செய்வதோடு அவர்களின் கோரிக்கையையும் நிறைவேற்றித் தர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மனிதநேய ஜனநாயக கட்சி உறுப்பினர் திரு தமிமுன் அன்சாரி பேசியபோது, எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்ற சமத்துவ ஜனநாயகத்தை அரசு கடைபிடிக்க வேண்டும் என்றும், சிறிய கட்சி பெரிய கட்சி என்ற பாகுபாடு இல்லாமல் அனைத்து உறுப்பினர்களுக்கும் அவையில்

சம உரிமை வழங்க வேண்டும் என்றார். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் பேசியபோது மத்திய அரசுடன் மாநில அரசு இணக்கமாக செயல்பட வேண்டும் என்றும் தேசத்தின் நலனுக்கு முக்கியத்துவம் அளித்து அரசு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கொங்கு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு நித்யானந்தன் பேசியபோது பொள்ளாச்சி தொகுதியில் தமது வெற்றிக்கு பாடுபட்ட அனைவருக்கும் வாக்களித்த வாக்காளர் பெருமக்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு அவையில் பேசுவதற்கு அனைத்து உறுப்பினர்களுக்கும் சமவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றார். மனிதநேய மக்கள் கட்சி உறுப்பினர் திரு ஜவாஹிருல்லா பேசியபோது பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டது பாராட்டுக்குரியது என்று தெரிவித்தார். ஏற்கனவே அவையில் உறுப்பினராக இருந்து அனுபவம் பெற்ற பேரவைத் தலைவர் அவையின் மரபுகளை நடுநிலையோடு கடைபிடித்து ஒரு கட்சி சார்பாக மட்டுமல்லாமல் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். பாமக உறுப்பினர் திருமதி சௌமியா அன்புமணி பேசியபோது அனைத்துக் கட்சி உறுப்பினர்களுக்கும் வணக்கம் தெரிவித்து தமது உரையை தொடங்கினார். 1967 ஆண்டு அண்ணா முதலமைச்சராக இருந்த காலத்தில் எதிர்க்கட்சி வரிசையில் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவராக இருந்த தமது தாத்தா திரு கே விநாயகம் அவர்களுக்கும் முதலமைச்சருக்கும் இடையே நடந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டினார். யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு என்று திரு விநாயகம் கூறியதற்கு பதிலளித்த அன்றைய முதலமைச்சர் திரு அண்ணா மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு என்று கூறியதை சுட்டிக்காட்டி இந்த அவையில் அதுபோன்ற ஆரோக்கியமான ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெற வேண்டும் என்றார். பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாசுக்கும் இன்றைய கட்சித் தலைவர் டாக்டர் அன்புமணிக்கும் அவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பேசியபோது இந்த அவையின் மாண்பும் மரபும் மாறாமல் தராசு முள் போல நடுநிலையுடன் பேரவைத் தலைவர் செயல்பட வேண்டும் என்றும் அனைவருக்கும் சமவாய்ப்பு அளிக்க வேண்டும் என்றும் தமிழ்தாய் வாழ்த்துக்கு முதலிடம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அஇஅதிமுக சார்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேசியது வியப்பளித்தது. ஒரே கட்சி சார்பில் இரண்டு பேர் பேசியது கட்சி பிளவுபட்டுள்ளது மறைமுகமாக தெரிவித்தது. முதலில் பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி தமது கட்சி சார்பில் பேரவைத் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு எந்த பக்கமும் சாயாமல் நடுநிலையோடு தராசு போல பேரவைத் தலைவர் செயல்பட வேண்டும் என்றும் மக்கள் பிரச்சினையில் தமது கட்சி ஒத்துழைப்பு அளிக்கும் என்றும் தெரிவித்தார். திரு எஸ் பி வேலுமணி பேசியபோது பேரவைத் தலைவர் எம்ஜிஆரின் அன்பை பெற்றவர் என்றும் அரசுக்கு தமது கட்சி ஆதரவளிக்கும் என்றும் ஏற்கனவே பேரவையில் உறுப்பினராக இருந்து அனுபவம் பெற்றதால் நடுநிலையோடு செயல்படுவார் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் பேசியபோது இரண்டாவது முறையாக தாம் வெற்றி பெற வாக்களித்த சேப்பாக்கம் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்ததோடு திமுகவுக்கு 1,54,00,000 வாக்களித்த மக்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அனைத்துக் கட்சித் தலைவர்களையும் சந்தித்து வாழ்த்தை பெற்ற அரசியல் நாகரீகம் தொடர வேண்டும் என்று அவர் கூறினார். சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சியாக இல்லாமல் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக திமுக செயல்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பண்பாட்டு ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் இந்தியாவே திரும்பி பார்க்கும் வகையில் திமுக அரசு செயல்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி தாவேக அரசும் அவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அரசியலில் திமுக முதலமைச்சருக்கு சீனியர் கட்சி என்று கூறிய திரு உதயநிதி ஸ்டாலின் அவையில் உங்களை கோபப்படுத்த மாட்டோம் என்று தமது பெருந்தன்மையை வெளிப்படுத்தினார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு அனைத்து அரசின் நிகழ்ச்சியிலும் முதலிடம் தர வேண்டும் என்று வலியுறுத்தினார். இறுதியாக பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், ஜனநாயகத்தின் இதயமாகவும் மூளையாகவும் பேரவை செயல்பட வேண்டும் என்றும் அதற்கான பண்பை பெற்றுள்ளவரையே தமிழக வெற்றிக் கழகம் பேரவைத் தலைவராக தேர்ந்தெடுத்துள்ளது என்றும் கூறினார். அவையில் அனைவரும் சமம் என்றும் ஒரு உறுப்பினரை கொண்ட கட்சிகள் இங்கு இடம்பெற்றிருந்தாலும் அனைவரும் சமமாகவே மதிக்கப்பட வேண்டும் என்றும் நல்லவை ஏற்கப்பட்டு அல்லாதவை நிராகரிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் சாதாரண குடும்பத்திலிருந்து மக்கள் பணியாற்ற வந்தவர்கள் என்று பெருமிதத்தோடு முதலமைச்சர் தெரிவித்தார். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் எனும் வள்ளுவரின் வாய்மொழிக்கேற்ப சட்டப்பேரவை நடவடிக்கைகள் சீராக செம்மையாக அமைதியாக நடைபெறுவதோடு ஜனநாயக பண்புகள் நெறிமுறைகளை பேணி பாதுகாக்கும் வகையில் பேரவைத் தலைவரும் துணைத் தலைவரும் பெருமை சேர்ப்பார்கள் என்று முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். பாராட்டுக்கு நன்றி தெரிவித்து பேசிய பேரவை துணைத் தலைவர் திரு ரவிசங்கர், கடந்த காலங்களைப் போல அல்லாமல் அவையின் மரபுகள் காக்கப்படும் என்றும் அமைதியாக அவை நடைபெறுவதற்கு அனைத்து உறுப்பினர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அனைவரின் பாராட்டுதலுக்கும் நன்றி தெரிவித்து பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகரன், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழன்று சங்கே முழங்கு என்ற புரட்சிக் கவிஞர் பாரதிதாசனின் பாடலை உரத்த குரலில் பாடி தமது உரையை தொடங்கினார். தமிழ்தாய் வாழ்த்துக்கு பேரவையில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவையின் மரபு உரிமைகள் காப்பாற்றப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். கடினமான 1,000 விளக்கு தொகுதியில் தாவேக தலைவர் வந்து பிரச்சாரம் செய்ததால்தான் தாம் வெற்றி பெற முடிந்தது என்றும் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தார். அரசியலில் தமக்கு மறைந்த முதலமைச்சர் எம்ஜிஆர் தான் வாத்தியார் என்று பெருமிதத்தோடு கூறிய அவர், தமக்கு ஒரு மகள் இருந்திருந்தால் திரு ஜே சி டி பிரபாகரனுக்குதான் திருமணம் செய்து கொடுத்திருப்பேன் என்று 1984 ஆண்டு ஒரு கூட்டத்தில் எம்ஜிஆர் பேசியதை

0: சுட்டிக்காட்டி அவரது அன்பை தான் பெற்றதை கூறினார். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் வாழும் எம்ஜிஆர் என்றும், விஜய் அலை விசில் அலை வீசியதால் தான் தாவேகா ஆட்சிக்கு வந்தது என்றும், மக்கள் நிறைய எதிர்பார்ப்பதாகவும் அதனை முதலமைச்சரால் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் என்றும், வைரக்கல் போன்ற பேரவைத் தலைவர் பொறுப்பை வழங்கிய முதலமைச்சருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும், எந்த கட்சிக்கும் ஆதரவாக இல்லாமல் நடுநிலையோடு செயல்படுவேன் என்றும், முன்மாதிரியான பேரவைத் தலைவராக கடமைகளை நிறைவேற்றுவேன் என்றும் திரு ஜே சி டி பிரபாகரன் உறுதியளித்தார். பேரவையின் இன்றைய நடவடிக்கைகள் எந்தவித ஆரவாரத்திற்கும் அமளிக்கும் இடம் கொடுக்காமல் சுமூகமாக முடிவடைந்ததற்கு பேரவைத் தலைவரும் முதலமைச்சருமே முழுமுதல் காரணம் என்றால் மிகையாகாது.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ், வாசித்தவர் வடிவழகி கபிலன்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 7:10. ஆகாஷ்வாணி தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர். நந்தகோபால்.
1: உலக புகழ்பெற்ற தஞ்சாவூர் பெரிய கோவில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தஞ்சாவூர் பெரிய கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை திருவிழா 18 நாட்கள் நடைபெறுவது வழக்கம். அதேபோல இந்த ஆண்டும் கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் விழா தொடங்கி பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெற்று வந்தது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்ட வைபவம் அன்று கமலாம்பாள் தியாகராஜர் தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். சிவகணங்கள் மற்றும் வான வேடிக்கையுடன் தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தியாகராஜா பெருவுடையாரை என பக்தி கோஷத்துடன் தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் 7 ஆழ்வார்களால் மங்களாசனம் செய்யப்பட்ட புனித ஸ்தலமாக விளங்கும் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி ஆலயத்தின் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. தமிழகத்தின் 3வது பெரிய தேராக கருதப்படும் இத்தேரோட்டம் திருவாரூர் மற்றும் திருவல்லிபுத்தூர் தேர்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பிடம் பெற்றுள்ளது. சுமார் 550 டன் எடையும் 110 அடி உயரமும் கொண்ட இந்த பிரம்மாண்ட தேர் 4 பெரிய குதிரைகள் இழுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டது. ஸ்ரீதேவி பூதேவி சமேத சாரங்கபாணி சுவாமி தேரில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாரங்கா சாரங்கா என பக்தி முழக்கமிட்டு தேரினை வடம்பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகக்கடவுளின் அறுபடை வீடுகள் 4வது படை வீடாக விளங்கும் சுவாமிமலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி ஆலயத்தில் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் வள்ளி தேவானையுடன் ஆறுமுக சுவாமி எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த ஆண்டு வேளாண் வளம் சிறக்க வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் மா, பலா, வாழை உள்ளிட்ட பல்வேறு விளைபொருட்கள் தேரில் அலங்கரிக்கப்பட்டிருந்தது சிறப்பு அம்சமாக அமைந்திருந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. வீரமாமுனிவரால் கட்டப்பட்டதும் வெசிலிக்கா அந்தஸ்து பெற்றதுமான இந்த பேராலயத்தில் ஆண்டுதோறும் ஆண்டு பெருவிழா நடைபெற்று வருகிறது. அதன்படி மாதா உருவம் பொறிக்கப்பட்ட கொடி ஊர்வலமாக முக்கிய வீதிகள் வழியாக எடுத்து வரப்பட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. கொடியினை கும்பகோணம் மறை மாவட்ட ஆயர் திரு ஜீவானந்தம் புனிதம் செய்து ஏற்றி வைத்தார். கொடியேற்றத்தில் பங்கேற்ற ஏராளமான மக்கள் மரியே வாழ்க என்று பக்தி கோஷமிட்டு வழிபட்டனர். விழாவின் முக்கிய நிகழ்வான நாளைய மறுதினம் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாதா தேர்பவனி நடைபெற உள்ளது. தஞ்சாவூர் மாவட்ட அளவிலான விவசாயிகள் குறைத்திருக்கும் கூட்டம் நாளைய மறுதினம் வியாழக்கிழமை நடைபெற உள்ளது. இக்கூட்டத்தில் விவசாயிகளுக்கு புதிய தொழில்நுட்பங்கள் குறித்த திட்ட விளக்கங்கள் அளிக்கப்பட உள்ளது. மேலும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் விவசாயிகள் மற்றும் விவசாய சங்க பிரதிநிதிகள் அனைவரும் வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, வேளாண்மை பொறியியல் துறை, தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம், கூட்டுறவு, நீர்ப்பாசனம், கால்நடை, மின்சாரம் போன்ற விவசாயம் தொடர்புடைய கருத்துக்களை தெரிவிக்குமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் கேட்டுக் கொண்டுள்ளார். சட்டமன்ற பேரவை தேர்தல் முடிவுற்றதை தொடர்ந்து தேர்தல் நடத்தை விதிமுறைகள் விலக்கிக் கொள்ளப்பட்டது. எனவே தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாரந்தோறும் திங்கட்கிழமை அன்று நடைபெற்று வரும் பொதுமக்கள் குறைத்தீர்க்கும் கூட்டம் மற்றும் இதர சிறப்பு குறைத்தீர்க்கும் கூட்டங்கள் இனி தொடர்ந்து நடைபெறும் என்று தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி பிரியங்கா பங்கஜம் தெரிவித்துள்ளார்.
2: தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே அமைந்துள்ள பூண்டி மாதா புனித பேராலயத்தில் ஆண்டு பெருவிழா நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அது சமயம் திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் கொள்ளிடம் ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ கூடாது என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்துள்ளது.

0: து இதனை மீறுபவர்கள் மீது காவல்துறையினர் மூலம் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். 206வது செவிலியர் தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் அரசு ராசா மிராசுதார் மருத்துவமனையில் சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. மருத்துவமனையில் பணியாற்றி வரும் செவிலியர்கள் ஃபிளாரன்ஸ் நைட்டிங்கேல் அம்மையாரின் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர். பின்னர் மெழுகுவர்த்தி ஏந்தி செவிலியர் தின உறுதிமொழியை அவர்கள் எடுத்துக்கொண்டனர். 17வது சட்டமன்ற பொதுத் தேர்தல் வாக்கு எண்ணும் பணி தஞ்சாவூர் மாவட்டத்தில் 3 இடங்களில் நடைபெற்றது. தஞ்சாவூர், கும்பகோணம், பட்டுக்கோட்டை என 3 இடங்களில் நடைபெற்ற வாக்கு எண்ணும் பணி காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெற்றது. திருவிடைமருதூர் சட்டமன்ற தொகுதியில் திமுகவை சேர்ந்த முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் வெற்றி பெற்றார். திருவிடைமருதூர், திருவையாறு, பட்டுக்கோட்டை, பேராவூரணி, ஒரத்தநாடு ஆகிய தொகுதிகளை திமுக கைப்பற்றியது. தஞ்சாவூர் மற்றும் கும்பகோணம் சட்டமன்ற தொகுதிகளை தமிழக வெற்றி கழகம் கைப்பற்றியது. பாபநாசம் சட்டமன்ற தொகுதியை இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி கைப்பற்றியது. காலை 8 மணி முதல் தொடங்கி மாலை 7 மணி வரை நடைபெற்ற இந்த வாக்கு எண்ணும் பணியானது அமைதியான முறையில் நடைபெற்றது.
1: தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஆர். நந்தகோபால். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் தொடரும்.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லுவாங் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இணையதள குற்றங்கள் ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மையமும் ரிசர்வ் வங்கியின் புதிய கண்டுபிடிப்புகளுக்கான மையமும் இணைந்து சட்டவிரோத போலி வங்கிக் கணக்குகளை தடுப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் இன்று கையெழுத்திட்டுள்ளதாக சமூக வலைதளத்தில் திரு அமித்ஷா கூறியுள்ளார். வங்கிகள் முழுமையான மின்னணு பண பரிவர்த்தனை கட்டமைப்பில் செயல்பட்டு வருவதால் இணையதளங்களை பயன்படுத்தி நிதி முறைகேடுகள், சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெறுவதாகவும் இதனை தடுக்க திறன்மிக்க ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு அமைப்பு அவசியமாகிறது என்றும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழிக் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்திய தொழில்கள் கூட்டமைப்பு மாநாட்டில் உரையாற்றிய அவர், தொழிற்சாலைகளில் பணியாற்றுவோரின் இன்னல்களை குறைக்கும் வகையில் நலத்திட்டங்கள் அமைந்துள்ளதாக கூறினார். 10 ஆண்டுகளுக்கு முன் 29 கோடி தொழிலாளர்களுக்கு அரசு திட்டங்களின் சலுகைகள் அளிக்கப்பட்டதாகவும் தற்போது 94 கோடி தொழிலாளர்கள் திட்ட பயன்களை பெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியையும் தொழிலாளர் நலனையும் மையப்படுத்தி சீர்திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டு அதற்கான தொழிலாளர் நடைமுறை சட்டங்களும் செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார். ஏழை எளிய விவசாய மற்றும் தொழில்துறையில் பணியாற்றுவோருக்கென அதிக திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாகவும் திரு மன்சுக் மாண்டவியா கூறினார்.

0: செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அஞ்சலகங்களின் சேவையை மேம்படுத்துவதற்கான தொழில்நுட்பம் குறித்து மத்திய தொலைத்தொடர்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் சந்திரசேகர் பெம்மசாணி புதுதில்லியில் ஆய்வு மேற்கொண்டார். இந்த தொழில்நுட்பத்தை நடைமுறைப்படுத்த அதிகாரிகளிடையே உரையாற்றிய அவர், அஞ்சலகங்கள் மூலம் நிகழ்நேர சேவைகளை அளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். உள்ளூர் மக்களின் தேவைகள், அரசு திட்டங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொருளாதார நடவடிக்கையை உள்ளூர் அஞ்சலகங்கள் மூலம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அஞ்சல் துறை கட்டமைப்பு மூலம் மேலும் பல சேவைகளை வழங்குவது குறித்தும் திரு சந்திரசேகர பெம்மசாணி ஆய்வு செய்தார். நாட்டில் உள்ள நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிப்பதற்கு தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். இந்த திட்டத்தை செயல்படுத்த மத்திய அரசு 40 முதல் 50 கோடி ரூபாய் வரை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். நீதித்துறை கட்டமைப்பு ஆலோசனைக் குழு நீதிமன்றங்களில் மேற்கொள்ள வேண்டிய கட்டமைப்பு திட்டங்களுக்கு போதிய நிதியை அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் அவர் கூறினார். உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையில் அமையவுள்ள உயர் அதிகாரம் கொண்ட இந்த குழுவில் நீதிபதிகள் திரு தேவாம்சு பாசக், திரு அஸ்வினிகுமார் மிஸ்ரா, திரு சோமசேகர் சுந்தரேசன் ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. நாட்டின் மருத்துவ கட்டமைப்பின் ஆதாரமாக புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனை திகழ்கிறது என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற எய்ம்ஸ் மருத்துவக் கல்வி நிறுவனத்தின் 51வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர், நவீன மருத்துவ வசதிகளுடன் நோயாளிகளுக்கு உயர்தரத்திலான சிகிச்சையை எய்ம்ஸ் வழங்கி வருகிறது என்று கூறினார். ஆண்டுக்கு 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வெளி நோயாளிகளுக்கு இந்த மருத்துவமனை மூலம் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். உயர்தர சிகிச்சை வழங்குவதில் எய்ம்ஸுக்கு ஈடு இணையில்லை என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா, மருத்துவத்துறையில் எய்ம்ஸுக்கு உள்ள சிறப்பான இடத்தை எந்த நிறுவனமும் பெற முடியாது என்று கூறினார். மருத்துவ கல்வி நிறுவனங்களுக்கு முன்னோடியாகவும் இது திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். கடந்த 11 ஆண்டுகளில் 2800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு நாட்டில் 7 எய்ம்ஸ் மருத்துவமனைகள் மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும் தற்போது இதன் எண்ணிக்கை 23ஆக உயர்ந்துள்ளது என்றும் அவர் கூறினார். நாட்டில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளின் எண்ணிக்கை 390-ல் இருந்து 825ஆக உயர்ந்துள்ளது என்றும் திரு ஜே பி நட்டா தெரிவித்தார். தங்கம் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள அழைப்பை பிஜேபி வரவேற்றுள்ளது. புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி செய்தி தொடர்பாளர் திரு கௌரவ் பாட்டியா, வெளிநாட்டு பயணம் மேற்கொள்வதையும் தவிர்க்க வேண்டும் என அவர் கேட்டுக் கொண்டிருப்பது நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்று கூறினார். பிரதமரின் இந்த கோரிக்கைக்கு மக்களும் எதிர்க்கட்சித் தலைவர்களும் செவிசாய்க்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் தற்போது அத்தியாவசியப் பொருட்கள் தட்டுப்பாடு இல்லை என்றும் இதற்காக மத்திய அரசு சிறப்பான நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறினார். மேற்காசிய போர் சூழலை அடுத்து உலகின் பல நாடுகளில் பெட்ரோலியப் பொருட்களின் விலை உச்சத்தை தொட்டபோதிலும் இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை உயர்த்தப்படவில்லை என்று கூறினார். பெட்ரோலியப் பொருட்கள் விஷயத்தில் காங்கிரஸ் மக்களை திசை திருப்பும் வகையில் தவறான தகவல்களை பரப்பி வருவதாகவும் திரு கௌரவ் பாட்டியா தெரிவித்தார். NCERT மற்றும் CBSE பாடத்திட்டங்களில் செயற்கை நுண்ணறிவு பாடங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய பள்ளிக் கல்வித்துறை செயலர் திரு சஞ்சய்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் அவர் பேசுகையில், இப்பாடத்திட்டங்களில் 3ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை முதல்கட்டமாக இந்த பாடம் சேர்க்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மாணவர்களின் சிந்தனை திறனை மேம்படுத்த கம்ப்யூட்டேஷனல் திங்கிங் பாடமும் சேர்க்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான NCERT பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கான பாடப்புத்தகங்கள் தயாரிக்கப்பட்டு வருவதாகவும் திரு சஞ்சய்குமார் தெரிவித்தார். தமிழகத்தின் கொடைக்கானல் பூங்காவில் உள்ள மலர் படுகைகளில் 1500 வகையான வண்ண ரோஜா மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மலைகளின் இளவரசியான கொடைக்கானலில் தோட்டக்கலைத்துறைக்கு சொந்தமான ரோஜா பூங்கா தற்பொழுது வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இங்குள்ள 16,000-க்கும் மேற்பட்ட செடிகளில் கவாத்து பணிகள் முடிந்து தற்பொழுது சன்கோல்டு, ஈஃபில் டவர், சம்மர் ட்ரீம் உள்ளிட்ட 1500 வகையான ரோஜாக்கள் பூத்து குலுங்குகின்றன. சமவெளி பகுதியின் வெப்பத்தை தவிர்க்க இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் குளுமையான சூழலில் இந்த மலர் படுக்கைகளை கண்டு வியப்பதுடன் ஆர்வத்துடன் செல்பி மற்றும் புகைப்படங்கள் எடுத்து மகிழ்கின்றன. ஒரே

0: இத்தனை வகையான ரோஜாக்களை காண்பது தங்களுக்கு புத்துணர்ச்சி அளிப்பதாக சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றன. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலிருந்து ராஜசேகரன், சுப்பிரமணிய பாரதி.
1: சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-14 என்ற செட் கணக்கில் மலேசியாவின் எர்ஃபான் மஜீத்தை வென்றார். இப்போட்டியின் மற்றொரு ஆட்டத்தில் துஷார் சுபீரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷிய இணையை வென்றது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் குஜராத் அணி இன்று ஹைதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. அகமதாபாத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் மோகன் பகான் அணி இன்று இண்டர்காஷி அணியை எதிர்கொள்கிறது. கொல்கத்தாவில் இப்போட்டி இன்னும் சற்று நேரத்தில் தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் முழுமையான இணைய பாதுகாப்பை கொண்டுவர பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். நீதிமன்றங்களை நவீனமயமாக்குவதற்கான வரைவு திட்டத்தை உச்சநீதிமன்ற நீதிபதி திரு அரவிந்த்குமார் தலைமையிலான குழு தயாரிக்க தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த் உத்தரவிட்டுள்ளார். அனைத்து தரப்பு தொழிலாளர்களையும் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். கடந்த 11 ஆண்டுகளில் 2,800 கோடி ரூபாயில் எய்ம்ஸ் மருத்துவ கட்டமைப்பு விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார். சீன மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் மெய்ரபா லூவாங் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 7:25:30 ஆகாஷ்வாணி பண்ணை செய்தி கேட்கும் முன்
3: கேளுங்க கேளுங்க கேளுங்க கிராம மக்களே, கேவைசி அப்டேட் மெசேஜ் பார்க்காம இருக்காதீங்க. உடனடியா கேவைசி அப்டேட் பண்ணுங்க. அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அதாவது பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின் அஞ்சல் அல்லது மொபைல் எண் அல்லது மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும். ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா அடையாள அட்டை மற்றும் முகவரியோட சமீபத்திய ஆதாரத்தை காட்டுங்க. உங்க அக்கவுண்ட செயல்ல வச்சிருப்பதன் மூலம் பேங்கிங் சேவைகளை அனுபவியுங்க. கேவைசி அப்டேட் செய்ய உங்களுக்கு அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
4: ஆர்பிஐ சொல்கிறது.
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
2: நாளை காலை 8:30 மத்திய அரசின் தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம் தென்னை மரம் விளம்பரதாரர் நிகழ்ச்சி கேட்கலாம். பண்ணை செய்தி அன்பார்ந்த விவசாயிகளே, மக்கிய தென்னைநார் கழிவின் பயன்கள் பற்றி அறிந்து கொள்ளலாம். மணற்பாங்கான மண்ணின் கடினத்தன்மையை தென்னைநார் கழிவு அதிகப்படுத்துகின்றது மற்றும் களிமண்ணை காற்றோட்டம் உள்ளதாக மாற்றுகின்றது. மண் துகள்களை ஒன்று சேர்த்து மண்ணின் கட்டமைப்பை மேம்படுத்துகிறது. நீரை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மையை அதிகப்படுத்தி மண்ணின் ஈரப்பதத்தை அதிகப்படுத்துகிறது. மட்கிய உரமாதலால் இது நன்மை பயக்கும் மண்வாழ் நுண்ணுயிரிகளை அதிகப்படுத்துகிறது. அமோனியமயமாக்கல், நைட்ரேட் மற்றும் நைட்ரஜன் நிலைநிறுத்தல் ஆகிய வினைகள் இதிலுள்ள நுண்ணுயிரியின் செயல்திறனால் அதிகரிக்கிறது. இவற்றை எல்லா வகை பயிர்களுக்கும் ஹெக்டருக்கு 5 டன் என்ற அளவில் இடலாம். விதைப்பதற்கு முன் அடி உரமாக பயன்படுத்தலாம். நாற்றங்கால்களுக்கு பாலித்தீன் பைகள் மற்றும் மண் தொட்டிகளில் நிரப்ப வேண்டிய மண் கலவைகளுக்கு 20% மட்கிய நாற்கழிவானது மணலுடன் கலக்கப்பட்டு தயாரிக்கப்படுகிறது. தென்னை, மா, வாழை மற்றும் பழமரங்கள் போன்ற நன்கு வளர்ந்த மரங்களுக்கு வருடத்திற்கு குறைந்த அளவு 5 கிலோ ஒரு மரத்துக்கு போதுமானது. தரிசு மற்றும் வறண்ட நிலத்திற்கேற்ற வேம்பின் பயன்கள் பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம். விதை மூலம் பயிர் செய்யப்படுகிறது இம்மரம். இதற்கான விதைகளை நன்றாக தண்ணீர் ஊற வைத்து தாய்ப்பாத்தியில் விதைக்க வேண்டும். 6 மாத

ஆற்றுக்கள் நடுவதற்கு ஏற்றதாகும். அவற்றை 3x3 மீட்டர் முதல் 5x5 மீட்டர் இடைவெளியில் 1x1 அடி குழியில் நட வேண்டும். வேம்பு நட்ட 6 அல்லது 7 ஆண்டுகளில் பூத்து காய்க்க ஆரம்பிக்கும். மண்வளத்துக்கேற்ப வேம்பு 8 முதல் 100 ஆண்டுகள் வரை சீரான மகசூலை தரும். 8 வயதிற்கு மேற்பட்ட வேப்பு மரத்திலிருந்து சராசரியாக வருடத்திற்கு 350 கிலோகிராம் தழையை பெறலாம். வேம்பின் தழைகளை பசுந்தழை உரமாக பயிர் சாகுபடியில் பயன்படுத்தலாம். இம்மரங்களிலிருந்து சுமார் 12 டன் கொட்டையை பெறலாம். பருப்பில் 40% எண்ணெயும் தோலுடன் சேர்ந்த விதையில் 23% எண்ணெயும் கிடைக்கிறது. 3% வேப்ப எண்ணெய் கரைசலை பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். விறகாக மரம் ஒன்றுக்கு 400 கிலோ கிடைக்கும். இதன் பருப்பினை 5% கரைசலாக பயிர் பாதுகாப்பில் பயன்படுத்தலாம். புங்கம் ஒரு நடுத்தரமான கிளை அமைப்பை கொண்ட மரமாகும். அவரை குடும்பத்தைச் சார்ந்த இம்மரம் சுமார் 40 அடி உயரம் வரை வளரும். இவை எல்லா மண் வகைகளிலும் வறட்சியை தாங்கி நன்கு வளரும். அமில மற்றும் கார மண் வகைகளிலும் நன்கு வளரும் தன்மை படைத்தது. தரிசு நிலங்களிலும் பயன்படாத நிலங்களிலும் வரப்பு ஓரங்களிலும் புங்க மரத்தை வளர்த்திடலாம். இலைகளில் சுமார் 3% தழைச்சத்தும் 0.3% மணிச்சத்தும் 1% சாம்பல் சத்தும் அடங்கியுள்ளது. கூட்டிலைகளை கொண்ட இவை எப்பொழுதும் பசுமையாகவே இருக்கும். பசுந்தழை உரத்திற்காகவும் ஆயுர்வேத மருந்தாகவும் பூச்சி கட்டுப்பாட்டிற்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு மரத்திலிருந்து ஆண்டொன்றிற்கு சராசரியாக 100 முதல் 250 கிலோ இலை தழைகளை பெற்றிடலாம். நெற்பயிருக்கு சிறந்த பசுந்தழை உரமாகும். பண்ணை செய்தி கேட்டீர்கள். நேரம் 7:30 நிமிடம் 30 நொடி.

0: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம்.
1: வெண்பாக்கா, நீங்க என்ன வர சொன்னதா? ராசு வந்து என்கிட்ட சொன்னா. ஏங்கா, என்ன விஷயம்?
2: ஆமாம் தழகு, இந்தா இந்த இனிப்பு எடுத்துக்கோ.
1: என்னக்கா என்ன திடீர்னு இனிப்பெல்லாம் தரீங்க?
2: அதுவா புள்ள, ராஜிக்கு அவ நினைச்ச மாதிரியே அவ ஆசைப்பட்ட காலேஜிலே சீட்டு கிடைச்சிருச்சு.
1: ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம் வெண்பாக்கா.
2: ஆமா முத்தழகு, மார்க் வந்தப்பயே உனக்கு இனிப்பு வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன். நீதான் அப்ப ஊர்லயே இல்லையே, அதான் இப்ப குடுக்கறேன்.
1: பரவாயில்ல வெண்பாக்கா, அதுக்கும் சேர்த்து இத நான் மொத்தமா எடுத்துக்கிறேன்.
2: சரி சரி, பசங்களுக்கும் கொண்டு போய் கொடு. இந்தா எடுத்துக்கோ.
1: ஆமா ஆறுமுக மாமா, எங்க ஆலையை காணோம்?
2: அவரு இப்பதான் பண்ணையில ஆடுகளுக்கு தீவனத்தை கொடுத்துட்டு தோட்டத்துக்கு போனாரு. ஏன் முத்தழகு, என்ன விஷயம்?
1: அது ஒண்ணும் இல்லக்கா, போன வாரம் என் வீட்டுக்காரரு செம்மறி ஆடுகளை வளர்க்கலாம்னு வாங்கி வந்தாரு. அந்த விஷயம் ஆறுமுக மாமாவுக்கும் தெரியும், ஏன்னா அவர்கிட்ட எப்படி தேர்வு செய்யணும்னு கேட்டுப்பிட்டு போய் தான் வாங்கிட்டு வந்தாரு.
2: ஓ பரவாயில்லையே, நல்ல விஷயம்தான் முத்தழகு. ஆனா பாரு, உன் மாமா இந்த விஷயமா என்கிட்ட எதுவுமே சொல்லல.
1: அவரு வேலையில சொல்ல மறந்துருப்பாருக்கா. மாமா கிட்ட ஒரு சந்தேகம் கேக்கணும், அதான் இருக்காரான்னு கேட்டேன்.
2: ஏன் என்கிட்ட எல்லாம் கேட்க மாட்டியா? என்ன விஷயம் சொல்லு பிள்ள.
1: அது ஒண்ணு இல்லக்கா, செம்மறியாடுகளை மாமா சொன்ன மாதிரி நல்லபடியா தேர்வு செஞ்சு வாங்கி வந்துட்டாரு. ஆனா அதை எந்த முறையில வளர்க்கணுங்கிறது தான் தெரியல. ஆளாளுக்கு ஒவ்வொரு முறை சொல்றாங்க, அதான் மாமாவே பார்த்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போலாம்னு கேட்டேன்.
2: அட இம்புட்டுதானா விஷயம்? ஆனா முத்தழகு, நீ உண்மையிலே அதிர்ஷ்டசாலி தான் போ.
1: என்னக்கா சொல்றீங்க?
2: இப்ப ரேடியோல நீ கேட்டிய அந்த விவரங்களை தான் சொல்ல போறாங்க. ஆமா புள்ள, செம்மறி ஆடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள் பத்தி, காட்டுப்பாக்கம், கால்நடை

0: நீ கேட்டியே, அந்த விவரங்களை தான் சொல்ல போறாங்க.
1: நிசமாவா?
0: ஆமா புள்ள, செம்மறியாடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள் பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
2: பொதுவாக கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரத்தில் ஆடு வளர்ப்பு என்பது மிக முக்கிய அங்கமாக உள்ளது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், இரண்டு வகையான ஆடுகள் இருக்கின்றன, செம்மறி ஆடு மற்றும் வெள்ளாடுகள். இவை இரண்டுமே அசைபோடும் தாவர உண்ணி வகையைச் சேர்ந்ததாக இருந்தாலும் அதனுடைய குணாதிசயங்களை நாம் பார்க்கும்போது வெவ்வேறாக இருக்கும். குறிப்பாக வெள்ளாடுகள் வந்து நுனிப்புல்லை மேயக்கூடியது, செம்மறி ஆடு வந்து அடிப்புல் வரை கடித்து விரும்பி உண்ணக்கூடிய பழக்கத்தை கொண்டது. அது மட்டுமல்ல, வெள்ளாடுகளுக்கு நாம் தீவனம் கொடுக்கும்போது 2 அடி உயரத்தில் அதற்கு தேவையான தீவன தொட்டிகளையும் தண்ணீர் வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தால் அது எளிதாக அதை அருந்தக்கூடியதாக அமையும். செம்மறி ஆடுகளை பொறுத்தவரை அதை நீங்கள் தரை அளவிலே வைத்தாலும் அதை விரும்பி உண்ணக்கூடிய குணாதிசயம் கொண்டது. எனவே நாம் செம்மறி மற்றும் வெள்ளாடுகளை பொறுத்தவரை இரண்டையும் ஒன்றாகத்தான் பார்க்கின்றோம். இருந்தாலும் அதனுடைய குணாதிசயங்கள் அடிப்படையில் பல்வேறு வகையான வித்தியாசங்களை கொண்டுள்ளன. ஆனால் இந்த இரண்டு வளர்ப்பு முறைகளை ஒப்பிடும்போது செம்மறியாடு வளர்ப்பு என்பது இன்றைய கால சூழலில் மிகவும் லாபகரமான தொழிலாகும். ஏனென்றால் இவைகள் முழு நேரமும் நம்முடைய விவசாயிகளால் விளைநிலங்களில் அறுவடை செய்த பின்பு கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருள்களையும் புறம்போக்கு மற்றும் தரிசு நிலங்களிலும் மேய்ந்து அதை வளர்த்து வருவதால் அதற்கான செலவு என்பது மிக மிக குறைவாக உள்ளது. எனவேதான் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடியதாக அமைந்துள்ளது. மேலும் எல்லா விதமான கால சூழ்நிலைகளையும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய திறன் கொண்டது. எனவேதான் இந்த செம்மறியாடு வளர்ப்பு என்பது மிக முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. எனவே அதனுடைய வளர்ப்பு முறைகள் மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள் பற்றி தெரிந்து கொள்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். முதலாவதாக நாம் வளர்ப்பு முறைகளை பற்றி பார்ப்போம். பொதுவாக ஆடு வளர்ப்பு வந்து 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. ஒன்று வந்து மேய்ச்சல் முறை, மற்றொன்று வந்து மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறை, மற்றொன்று கொட்டில் முறை என 3 வகைகள் இருக்கின்றன. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறை ஆடு வளர்ப்பு என்பதே நடைமுறையில் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன்று. இந்த முறையில் ஆடுகள் பகல் நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பப்படும். அவைகள் தரிசு நிலங்கள், மேய்க்கால் மற்றும் புறம்போக்கு நிலங்களில் விடப்படும். இரவில் கொட்டகையில் அடைக்கப்படும். இதற்கென தீவனம் ஏதும் கொடுப்பதில்லை. தண்ணீரும் தனித்தனியாக கொடுப்பதற்கென்று எந்த வகையான வசதியும் நாம் ஏற்படுத்தி கொடுப்பதில்லை. எனவேதான் இதற்கான செலவு என்பது மிகவும் குறைவு. பசுந்தீவனங்களும் அளிக்கப்படுவது மிகவும் மிகவும் குறைவாகவே உள்ளது. உடற்புழு மருந்துகள் கொடுப்பது, தடுப்பூசி போடுதல் போன்றவைகளும் முறையாக பின்பற்றப்படுவதில்லை. இந்த முறையில் வளர்க்கப்படும் ஆடுகள் மூலம் கிடைக்கும் வருமானம் மிகவும் குறைவாக இருந்த போதும் அதற்கான செலவு என்பது மிக மிக குறைவு. மேலும் கிராமப்புறங்களில் நிலமில்லாத விவசாய பெருமக்களின் வாழ்வாதாரத்தை நிலைப்படுத்தவே இது உதவியாக இருந்து வருகிறது. இந்த காரணங்களால் செம்மறி ஆடுகள் வளர்க்கப்படும் எண்ணிக்கை வந்து குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது 20 முதல் 30 ஆடுகள் வைத்திருந்த நிலைமை மாறி இப்போது 4 முதல் 5 ஆடுகளை கிராமப்புறங்களில் வளர்த்து வருகின்றனர். அடுத்ததாக மேய்ச்சல் கலந்த கொட்டில் முறை. இந்த முறையில் ஆடுகள் பகல் நேரங்களில் மேய்ச்சலுக்கு அனுப்பப்படுகிறது. பின்பு இரவு நேரங்களில் கொட்டகையில் வைத்து அவர்களுடைய வீட்டிலே கிடைக்கக்கூடிய தாவர கழிவுகள் மற்றும் பசுந்தீவன கழிவுகள், மற்ற விவசாய நிலங்களில் கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்களையும் உபபொருட்களையும் வைத்து அவற்றை தீவனமாக கொடுக்கின்றனர். மேலும் குடற்புழு நீக்கம், தடுப்பூசி போடுதல் மற்றும் கொட்டகை பராமரிப்பு நீங்களாக அனைத்து மேலாண்மை முறைகளும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. இந்த முறையில் வளர்க்கப்படும் ஆடுகள் வேகமாக வளர்ச்சி இருப்பதை உறுதி செய்துள்ளது. மேலும் இந்த மாதிரி முறையே நம் நாட்டிற்கு சிறந்த மேலாண்மை முறை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த முறையில் நல்ல வளர்ச்சி இருந்தாலும் அதனுடைய முழு திறனையும் வெளிக்கொண்டு வருவதற்கு என்பது சிரமமாக உள்ளது. மேலும் மேய்ச்சல் நிலங்கள் குறைந்து கொண்டே வருதல், வனப்பகுதியில் மேய்வதற்கு தடை போன்ற காரணங்களால் பண்ணையாளர்களுக்கு ஒருவிதமான சிரமத்தை கொடுக்கின்றது. இதிலிருந்து மாற்றங்களை கொண்டு வந்து உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பம்தான் கொட்டில் முறை ஆடு வளர்ப்பு என்பது. கொட்டில் முறை செம்மறி ஆடு வளர்ப்பில் ஆடுகள் 24 மணி நேரமும் கொட்டகைக்குள்ளே வளர்க்கப்படுகின்றன. இந்த முறையானது கறிக்காக, குறிப்பாக இறைச்சிக்காக வளர்க்கப்படும் செம்மறி ஆடுகளை வளர்க்கலாம். ஆனால் நாம் இனப்பெருக்கத்திற்காக செம்மறி ஆடுகளை வளர்ப்போமே ஆனால் அவற்றை கட்டாயமாக 1 நாளைக்கு 8 மணி நேரம் மேய்ச்சலுக்கு அனுப்ப வேண்டியது மிக மிக அவசியமாகும். இருந்தாலும் இந்த கொட்டில் முறை வளர்ப்பில் அதனுடைய வளர்ச்சி திறன் வேகமாக இருப்பதோடு அடர் தீவனம் மற்றும் பசுந்தீவனம் முறையாக கிடைக்கப்பெறுகின்றது. குடற்புழு நீக்கம், மருந்து குளியல் மற்றும் தடுப்பூசி போன்றவை சரியான நேரத்தில் அளிக்கப்பட்டு நல்ல வருமானம் கிடைக்கின்றது. இம்முறையில் செலவுகள் அதிகம் என்

தான் செம்மறியாடு வளர்ப்பு கிராமப்புறங்களில் நடைமுறையில் இல்லை. கொட்டில் முறையில் குறைந்த இடத்தில் அதிக ஆடுகளை வளர்க்கலாம். இதனால் அதிக எருவும் கிடைக்கும். தீவனம் மற்றும் தண்ணீர் வழங்க அதற்கேற்ற அமைப்பை ஏற்படுத்தி வழங்குவதால் நல்லதொரு வளர்ச்சி அடைகின்றது. கொட்டகையின் உள்பகுதியானது சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். எனவே இந்த விஷயத்தில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. இவ்வாறு இவ்வளவு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் 3 முதல் 4 ஆண்டு கடந்த பின்பு நோய் கிளர்ச்சி, ஒட்டுண்ணியின் தாக்கம், உள்பகுதியில் ஈரப்பதம் அதிகமாகுதல், ஆடுகளின் பாதங்கள் மென்மையாக மாறுதல் போன்ற காரணங்களால் நோய்கள் வருவதை நாம் தவிர்க்க முடியாததாகிறது. நான் சொன்ன பிரச்சனைகளால் பரண்மேல் வளர்ப்பு என்ற முறை வந்து இப்பொழுது அறிமுகமாகியுள்ளது. இந்த முறையிலும் செலவு என்பது மிக மிக அதிகம். அதே நேரத்தில் அதில் கிடைக்கக்கூடிய வருவாய் என்பது அதற்கு ஈடாக இருப்பதில்லை. எனவே இந்த பரண்மேல் வளர்ப்பு என்பது கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட பண்ணையாளர்களால் நல்ல அவர்களுக்கு வந்து மார்க்கெட்டிங் வசதி, அதாவது அதை சந்தைப்படுத்துதலுக்கு நல்ல வாய்ப்பு வசதி உள்ள பண்ணையாளர்கள் மட்டுமே இந்த பரண்மேல் வளர்ப்பு முறையை கடைபிடித்து வருகின்றனர். இதனுடைய நன்மைகளை பார்த்தோமேயானால் குறைந்த அளவு இடத்தில் அதிக ஆடுகளை நாம் வளர்க்கலாம். இந்த வளர்ப்பு முறையில் சரிவிகித உணவு வழங்கப்படுவதால் வேகமாக வளர்ச்சி அடைந்து விற்பனை இடையே 3 மாதங்களுக்கு முன்பே அடைந்துவிடும். தீவனம் விரயமாவது மிகவும் குறைவு. ஒரு ஆட்டிலிருந்து ஆண்டுக்கு 3/4 டன் எருவு கிடைக்கும். இனப்பெருக்கம் துரிதமாக நடைபெற்று அதிக குட்டிகளை பெற முடியும். குறைந்த நிலப்பரப்பில் அதிகமான பசுந்தீவனத்தை உற்பத்தி செய்து அதிகமான ஆடுகளை நாம் பெறுவதற்கு இந்த முறையை நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம். வெள்ளாடுகள் எப்பொழுதும் சுத்தமாக ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும். பொதுவாக ஆடுகளை எடுத்துக்கொண்டால் நீங்கள் சுத்தமாக வைத்தால்தான் எந்த ஆடாக இருந்தாலும் அதனுடைய நோய் தாக்கத்தை நாம் கட்டுப்படுத்த முடியும் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். இந்த முறையில் உள்ள இடர்பாடுகளை பார்ப்போமேயானால் ஆரம்பகால கட்டமைப்பு செலவு மிக அதிகமாக உள்ளதால் சிறு விவசாயிகளால் இந்த முறையை செயல்படுத்த முடிவதில்லை. வீரியமிக்க மற்றும் வேகமாக வளரக்கூடிய ஆட்டு இனங்களை வளர்த்தால்தான் அதிக லாபம் பெற முடியும். கொட்டகைக்குள்ளேயே வளர்ப்பதால் தீவனம் அளிப்பதற்கும் மற்றும் கொண்டு வருவதற்கும் வேலையாட்கள் அதிகமாக தேவைப்படுகிறது. செலவுக்கேற்ற வருவாய் பெறுவது கடினமாக உள்ளது என்பன இந்த முறையில் உள்ள சவால்களாக நாம் கருதுகின்றோம். அடுத்ததாக நாம் கொட்டகை அமைப்பு பற்றி பார்ப்போம். பொதுவாக செம்மறியாடுகளுக்கு நீங்கள் கொட்டகை அமைக்கும் போது நல்ல காற்றோட்ட வசதி உள்ள இடத்தை நாம் தேர்வு செய்து மேடான பகுதியில் நாம் கொட்டகை அமைக்க வேண்டும். குறிப்பாக மக்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் சாலைகளுக்கு மிக அருகிலும் இருக்கக்கூடாது. இவை இரண்டுமே வந்து தினசரி உங்களுடைய செயல்களை வந்து சரியாக செய்ய முடியாத அளவிற்கு தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய நிலையில் உள்ளது. எனவேதான் பொதுவாக நாம் செம்மறியாடுகள் மட்டுமில்லை, பொதுவாக கால்நடை பண்ணைகளை மக்கள் வசிக்கும் பகுதிக்கு அருகில் இல்லாமல் பார்த்துக் கொள்வது மிக மிக அவசியமாகும். கொட்டகையானது நீளவாக்கில் கிழக்கு மேற்காக இருத்தல் நல்லது. பொதுவாக ஆடுகள் மேய்ச்சல் முறையில் நாம் வளர்க்கும் போது நாம் வளர்க்கின்ற பகுதிக்கு அருகில் மேய்ச்சல் நிலங்கள் இருந்தால் மிகவும் வசதியாக இருக்கும். மேலும் அவை அதிகமான நேரம் மேய்ச்சல் தரையில் இருப்பதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கும். எனவே பண்ணையாளர்கள் இந்த ஆட்டுப்பண்ணை ஆரம்பிக்கும் பொழுது இந்த காரணிகளை நாம் மனதில் கொள்வது மிகவும் அவசியம். செம்மறியாட்டு கிடாக்களுக்கு 20 சதுரடியும், பெட்டை ஆடுகளுக்கு 10 சதுரடியும், வளரும் குட்டிகளுக்கு 5 சதுரடியும் இடவசதி கொடுக்க வேண்டும். பொதுவாக கொட்டகையின் உயரம் 12 முதல் 15 அடி வரையிலும் அகலம் 20-25 அடி அளவிலும் நீளம் தேவைக்கேற்ப, குறிப்பாக ஒரு பண்ணையினுடைய நீளம் என்பது 100 அடிக்கு அதிகமாகாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக சொல்ல வேண்டுமென்றால் ஒரு பண்ணையாளர் 100 ஆடுகளை கொண்டு ஒரு பண்ணையை தொடங்க வேண்டுமென்றால் அவர் ஒரு கொட்டகையிலே வைத்து இந்த 100 ஆடுகளையும் பராமரிக்க முடியும். 100 ஆட்டுக்கு அதிகமாக போகும் பொழுது நாம் அருகிலேயே ஒரு 30 அடி இடைவெளி விட்டு அதற்கு கொட்டகை அமைத்தோம்னால் நாம் பராமரிப்பது எளிதாக இருக்கும். இந்த நோய் வாய்ப்படுவது நோய் கிளர்ச்சி காலங்களில் அதை எளிதாக கட்டுப்படுத்தி நாம் விரைவில் அதை பராமரித்து நல்ல நிலை கொண்டு வருவதற்கு ஏதுவாக இருக்கும். எனவேதான் பண்ணையாளர்கள் ஒவ்வொரு 100 ஆடுகளுக்கும் தனித்தனியாக கொட்டகை அமைத்து பராமரித்தல் என்பது மிக மிக அவசியமாகும். அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆட்டு கொட்டகையிலும் தேவையான அளவுக்கு நாம் குறுக்கே வந்து தடுப்பு அமைத்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் நம்ம ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு 20 தாய் குட்டி போடும்போது அதனுடைய தாயும் குட்டியும் எப்படி இருக்கிறது என்பதை நாம் எளிதாக கவனித்துக் கொள்வதற்கு இந்த குறுக்கு தடுப்பு என்பது மிகவும் அவசியமாகிறது. இதனால் கண்காணிப்பை நாம் துரிதமாக செயல்படுத்த முடியும். மேலும் தொற்று நோய்கள் பரவுவதையும் தடுக்க முடியும். தண்ணீர் மற்றும் தீவனம் அளிக்கும் வசதியை நாம் ஒவ்வொரு ஆட்டுக்கும் தனித்தனியாக கிடைக்கும் வண்ணம் அமைத்துக் கொள்வது மிக மிக அவசியம். தினமும் கொட்டகையை சுத்தம் செய்து கழிவுகளை அகற்ற வேண்டும். சுத்தமான குடிநீர் சுகாதார முறையில் கொடுக்க வேண்டும். கூரையின் மேற்பகுதியில் 6 மாதத்திற்கு 1 முறை சுண்ணாம்பு அடிக்க வேண்டும். அதே போன்று தீ உமிழி கொண்டு

0: ஆறு மாதத்திற்கு ஒரு முறை கொட்டகையின் உள்பகுதியில் உள்ள கிருமிகளை அழிக்க வேண்டும். மேலும் வாரத்தில் ஒவ்வொரு முறை நாம் கிருமி நாசினி மருந்து கொண்டு ஆடுகள் வசிக்கக்கூடிய பகுதியை தேவையான அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கழுவிவிட்டு நல்ல உலர வைத்து பின்பு ஆடுகளை விட வேண்டும். அவ்வாறு நாம் செய்யும் பொழுது தரைப்பகுதியில் உள்ள கிருமிகளின் எண்ணிக்கை குறைந்து நோய் தாக்கத்தை ஏற்படுவதை நாம் தடுத்து அவற்றை ஆரோக்கியமாக வளர்க்க முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன்.
1: என்ன முத்தழக, செம்மறி ஆடு வளர்ப்பு மற்றும் கொட்டகை அமைக்கும் முறைகள் பத்தி காட்டுப்பாக்கம் கால்நடை முதுகலை அறிவியல் ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் டாக்டர் எம் முருகன் அவங்க சொன்ன தகவல்களை கேட்டுக்கிட்டியா?
2: அக்கா, நல்லாவே கேட்டுக்கிட்டேன். எந்தெந்த முறையில வளர்க்கலாம்னு நல்லா தெளிவுபடுத்திட்டாங்க.
1: ஆமா புள்ள, ஒவ்வொரு முறையில இருக்கிற சாதக பாதகம் பத்தி அருமையா சொன்னாருல்ல.
2: அதோட கொட்டகையை எப்படி அமைக்கணும், எப்படி பராமரிக்கணுங்கிற விவரத்தையும் புரிய வச்சிட்டாரு.
1: ஆமாமா, முக்கியமா செம்மறியாடுகளுக்கு குடற்புழு நீக்கம், தடுப்பூசி இதெல்லாம் சரியான நேரத்துல செஞ்சுப்படணும். அதோட சத்தான தீவனங்களை கொடுத்து இவர் சொன்ன முறையில கொட்டகை அமைச்சு வளர்த்தோம்னா நல்ல வருமானம் கிடைக்கும். முத்தழக,
2: சரியா சொன்னீங்கக்கா. நீங்க எனக்கு வெறும் இனிப்பு மட்டும் கொடுக்கல, இனிப்போட சேர்த்து இனிமையான தகவல்களையும் தெரியப்படுத்திட்டீங்க.
1: நல்லாதான் பேசுறப்போ. சரி சரி, செல்வத்துக்கிட்ட சொல்லி ஆக வேண்டிய வேலையை பாரு.

0: தொடர்ந்து வருவது வேளாண் செய்திகள்.
1: பயிர்வகை பயிர்களில் நோய் மேலாண்மை. பயிர்வகை பயிர்களில் உளுந்து, பச்சை பயிறு, துவரை மற்றும் பனிப்பயிர்கள் அன்றாட வாழ்க்கை முறை உணவில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பயிர்வகை பயிர்களில் புரதம் 21-25% இருப்பதால் சிறந்த உணவு பயிராக திகழ்கிறது. தமிழகத்தின் இத்தகைய பயிர்வகை பயிர்கள் சுமார் 600,000 ஹெக்டேர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. இப்பயிர்களில் நோய்களின் தாக்குதல் தட்பவெப்ப நிலையை சார்ந்து இருப்பதால் விளைச்சலில் இழப்பு ஏற்படுகிறது. துவரை போன்ற பயிர்கள் ஓராண்டு கால பயிராக சாகுபடி செய்யப்படும் சூழ்நிலையில் அதிக நோய் தாக்குதலுக்கு உள்ளாகி

23 முதல் 27% வரை பயிர்கள் பாதிக்கப்படுகின்றன. இத்தகைய பயிர்களில் தோன்றும் நோய்களை தட்பவெப்ப நிலையை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த பயிர் மேலாண்மையை கையாண்டால் அதிக விளைச்சல் பெறுவதற்கு வாய்ப்புள்ளது. உளுந்து மற்றும் பச்சை பயிரை தாக்கும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம். சாம்பல் நோய். இந்நோய் எரிசிஃபே ஃபாலிகோனி என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது. இப்பூசண நோய் வெதுவெதுப்பான ஈரப்பதத்துடன் கூடிய காலநிலையில் அதிகம் காணப்படும். இதன் அறிகுறிகளாவன, முதலில் சாம்பல் நிற பொடித்திட்டுகள் இலைகளின் மேற்பரப்பில் தோன்றும். இத்திட்டுகள் மெதுவாக வளர்ந்து இலை முழுவதும் பரவி பிறகு அடிப்பரப்பிலும் தோன்றும். இலைகளை தொடர்ந்து மற்ற பகுதிகளிலும் வெண்ணிற திட்டுகள் காணப்படும். பாதிக்கப்பட்ட பகுதிகள் சுருங்கி உருமாறி காணப்படும். நோய் தீவிரமாகும் போது பயிர்கள் விரைவாக முதிர்ச்சி அடைவதால் விளைச்சல் மிக குறைந்துவிடும். நோய் காரணி மற்றும் பரவும் விதம். இந்த பூசணம் உயிர்சார் ஒட்டுண்ணி வகையை சார்ந்ததாகும். இப்பூசணம் பாதிக்கப்பட்ட பயிர் கழிவுகளின் மேல் பாலின கலப்பு வித்தாக வாழும். சாம்பல் நோய் பூசணத்திலிருந்து வெளிப்படும் கொனிடியா வித்துக்கள் மூலம் வேகமாக பரவும். இதன் மேலாண்மை முறைகளாவன, ஜூன் மாத ஆரம்பத்தில் விதைப்பதன் மூலம் நோய் தாக்குதலில் இருந்து பயிர்கள் பாதுகாக்கப்படுகிறது. நோய் தென்பட்டவுடன் கார்பன் டாசியம் அல்லது நனையும் கந்தகம் அல்லது புரொபிகோனசோல் தெளித்து கட்டுப்படுத்தலாம். பூசண கொல்லிகளுக்கு பதிலாக வேப்பங்கொட்டை வடிசாறு அல்லது வேப்ப எண்ணெய் 10 நாட்கள் இடைவெளியில் 2 முறை தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக இலை புள்ளி நோய். இந்நோய் செர்கோஸ்போரா கேன்சன்ஸ் என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது. நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்ப நிலைகள், அதிகப்படியான ஈரப்பதம் மற்றும் செடிகளுக்கிடையே போதுமான இடைவெளி இல்லாமல் பயிர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் இந்நோய் தாக்குதல் ஏற்படும். இதன் அறிகுறிகளாவன, இலைகளின் மேற்பரப்பில் அதிக எண்ணிக்கையில் வெளிரிய மையப்பகுதியும் சிவப்பு கலந்த பழுப்பு நிற ஓரங்களையும் கொண்ட சிறு சிறு புள்ளிகள் தோன்றும். இப்புள்ளிகள் கிளைகள் மற்றும் காய்களின் மீதும் தென்படும். சாதகமான சூழ்நிலைகளில் அதிகப்படியான புள்ளிகள் தோன்றி பயிரின் பூக்கும் மற்றும் காய்பிடிக்கும் தருணத்தில் இலைகளை உதிர செய்து அதிகப்படியான விளைச்சல் இழப்பை ஏற்படுத்தும். இதன் மேலாண்மை முறைகளாவன, நோய் தாக்காத விதைகளை பயன்படுத்த வேண்டும். வயல்களை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். பயிர்களுக்கிடையே போதுமான இடைவெளி விட வேண்டும். காற்றின் மூலம் பரவும் இரண்டாம் நிலை பூசண வித்துக்கள் பரவுவதை தடுக்க உயரமாக வளரக்கூடிய கம்பு அல்லது சோளம் பயிரிடலாம். நிலத்தில் பயிர் கழிவுகளை கொண்டு மூடாக்கு போடுவதால் நோய் தாக்குதல் குறையும். நோய் தென்பட்டவுடன் கார்பன் டாசியம் அல்லது மேங்கோசெஃப் மருந்துகளை 10 நாட்கள் இடைவெளியில் தெளித்து கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக துரு நோய். இந்நோய் யூரோமைசிஸ் ஃபேசியோலிடிஃபிகா என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது. மேகமூட்டத்துடன் அதிக ஈரப்பதம் கொண்ட காலநிலை, குறைந்த வெப்பநிலை மற்றும் இரவு நேரங்களில் அதிகமான பனிப்பொழிவு ஆகிய தட்பவெப்ப நிலைகளில் இந்நோய் தாக்குதல் ஏற்படும். இதன் அறிகுறிகளாவன, முதலில் இலைகளின் அடிப்பக்கத்தில் வட்ட வடிவ சிவப்பு கலந்த துரு போன்ற பழுப்பு நிற கொப்புளங்கள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும். இக்கொப்புளங்கள் காய்கள் மற்றும் தண்டின் மேல் குறைந்த எண்ணிக்கையில் தோன்றும். நோயின் தீவிர தாக்குதலின் போது இலைகளின் இரு பக்கங்களிலும் கொப்புளங்கள் பரவி காணப்படும். இதனால் இலைகள் சுருங்கி காய்ந்து உதிர்ந்துவிடும். இவை விளைச்சல் இழப்பை உண்டாக்கும். நோய் காரணி மற்றும் பரவும் விதம். இது ஒரு தாவர வாழ்க்கை சுழற்சி பூசணம் ஆகும். இப்பூசணம் பாதிக்கப்பட்ட பயிர் கழிவுகளில் மறுத்தோன்று துருநோய் வித்துக்கள் மற்றும் கருந்தூறு வித்துக்கள் மண்ணில் தங்கி வாழும். இதன் மேலாண்மை முறைகளாவன, மாற்று உணவு பயிரான களை செடிகளை அகற்ற வேண்டும். நோய் தென்பட்டவுடன் மேங்கோசெஃப் அல்லது புரொபிகோனசோல் தண்ணீர் தெளிக்க வேண்டும். அடுத்ததாக துவரையில் ஏற்படும் நோய்களை பற்றி தெரிந்து கொள்வோம். வாடல் நோய். இந்நோய் ஃபியூசேரியம் ஆக்சிஸ் போரம் வகை உடம் என்ற பூசணத்தால் ஏற்படுகிறது. இப்பூசண நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்ப நிலைகளாவன, மண்ணின் வெப்பநிலை குறைவாக இருத்தல், குறைந்த மண்ணின் வெப்பநிலை மற்றும் தாவர முதிர்ச்சி அதிகரிப்பது சாதகமாகிறது. 30% மண்ணின் நீர்பிடிப்பு திறனிலும் 20°C முதல் 30°C வரையிலான மண்ணின் வெப்பநிலையிலும் பூஞ்சிகளின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். இதன் அறிகுறிகளாவன, இந்நோய் பயிரின் அனைத்து வளர்ச்சி பருவங்களிலும் காணப்படும். தாக்கப்பட்ட செடிகள் மெதுவாக வாடி காய்ந்துவிடும். முதலில் அடி இலைகள் மஞ்சளாகும். பாதிக்கப்பட்ட தண்டுகள் கழுத்து பகுதியில் கருப்பு நிறத்துடன் காணப்படும். இவை மேலாக பரவி கிளைகளையும் தாக்கும். இதனால் இலைகள் வாடி உதிர்ந்துவிடும். தண்டு பகுதி

0: உள்ளே சாற்று குழாய் தொகுப்புகள் பழுப்பு நிறத்துடன் காணப்படும். இதன் மேலாண்மை முறைகளாவன விதைகளை ட்ரைகோடர்மா விரிடி அல்லது கார்பன் டாசிம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். அடியுரமாக துத்தநாக சல்பேட் மற்றும் வேப்ப புண்ணாக்கு இட வேண்டும். தொடர்ந்து துவரை சாகுபடி செய்வதை தவிர்க்க வேண்டும். பாதிக்கப்பட்ட இறந்த பயிர்களை உடனே அகற்ற வேண்டும். கார்பன் டாசிம் 1 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் பாதிக்கப்பட்ட செடிகளின் வேர்பகுதியை சுற்றி ஊற்ற வேண்டும். நோய் எதிர்ப்பு சக்தியுள்ள துவரையின் ரகங்களை பயிர் செய்யலாம். அடுத்ததாக மலட்டு தேமல் நோய். இந்நோய் துவரை மலட்டு தேமல் நச்சுயிரி என்ற கிருமியால் ஏற்படுகிறது. இந்நோய் 95% வரை இழப்பினை ஏற்படுத்தும். இந்நோய் பயிரின் இளம் பருவத்தில் தோன்றினால் விளைச்சல் கிடைக்காது. விதைத்த 45வது நாளில் தோன்றினால் காய்கள் உண்டாகாமல் செடிகள் மலடாக இருக்கும். நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்ப நிலைகள் நிழல் மற்றும் ஈரப்பதம் வைரஸின் பெருக்கத்தை ஊக்குவிக்கும். காற்றில் ஈரப்பதம் 55 முதல் 60% 25 டிகிரி முதல் 30 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் கதகதப்பான சூழ்நிலையும் உகந்ததாகும். மேலும் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தால் நோய் தீவிரம் அடையும். இதன் அறிகுறிகளாவன பாதிக்கப்பட்ட பயிர்கள் வளர்ச்சி குன்றி அதிகப்படியான தழை வளர்ச்சியுடன் இலைகள் சிறுத்தும் வெளிரியும் தேமல் அறிகுறிகளுடனும் ஒரு புதர் போல காட்சியளிக்கும். இதனால் பூ பிடிப்பது முழுவதுமாகவோ அல்லது பகுதியாகவோ பாதிக்கப்பட்டு மலட்டுத்தன்மை ஏற்படும். நோய் காரணி மற்றும் பரவும் விதம். இந்நச்சுயிரி எரியோஃபிட் சிலந்தி மூலம் பரவும். மேலும் வயலில் உள்ள பாதிக்கப்பட்ட துவரை மற்றும் களை செடிகளில் தங்கியிருந்து பரவும். இதன் மேலாண்மை முறைகளாவன பயிரின் ஆரம்ப நிலைகளில் பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். நோயின் அறிகுறிகள் தென்பட்டால் ஃபெனாசாகுயின் மருந்தை தெளிப்பதன் மூலம் எரியோஃபிட் சிலந்தி பூச்சிகளை கட்டுப்படுத்தி நோய் பரவலை தடுக்கலாம். அடுத்ததாக மஞ்சள் தேமல் நோய். இந்நோய் முங்ஃபின் மஞ்சள் தேமல் நச்சுயிரி என்ற கிருமியால் ஏற்படுகிறது. நோய் ஏற்பட சாதகமான தட்பவெப்ப நிலைகள் குளிர்ந்த காலநிலையில் இந்நோயின் தாக்கம் மிகவும் அதிகரிக்கும் மற்றும் வெப்பமான காலநிலையில் மறைந்துவிடும். வெள்ளையி இனப்பெருக்கத்திற்கு சாதகமான சுற்றுச்சூழல் இருந்தால் இந்நோய் தாக்குதலுக்கு சாதகமாக இருக்கும். இதன் அறிகுறிகளாவன இளம் இலைகளில் சிறிய மஞ்சள் நிற புள்ளிகள் தோன்றி அளவில் பெரியதாகி ஆழ்ந்த மஞ்சள் நிற தேமல் அறிகுறிகளை உண்டாக்கும். நாளடைவில் இலைகள் முழுவதும் மஞ்சளாகிவிடும். பாதிக்கப்பட்ட பயிர்கள் தாமதமாக முதிர்ச்சியடையும். அவை குறைந்த அளவிலான பூக்கள் மற்றும் காய்களை கொண்டிருக்கும். காய்கள் அளவில் சிறியதாக உருமாறி காணப்படும். பயிரின் ஆரம்ப வளர்ச்சி பருவத்தில் நோய் ஏற்பட்டால் விதைகள் உருவாகும் முன்பே செடிகள் இறந்துவிடும். மேலாண்மை முறைகள். பாதிக்கப்பட்ட செடிகளை விதைத்த 45 நாட்கள் வரை அகற்ற வேண்டும். கோடை காலத்தில் அதிக தாக்குதல் இருப்பதால் ரபி பருவத்தில் பயிர் செய்யலாம். மஞ்சள் நிற ஒட்டு பொறிகளை பயன்படுத்தி வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்தலாம். விதைகளை தயாமீத்தாக்சம் 25WG அல்லது இமிடாக்ளோபிரிட் 70WS பூச்சிக்கொல்லிகளை கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நோய் பரப்பும் வெள்ளை ஈக்களை கட்டுப்படுத்த தயாமீத்தாக்சம் 25WG அல்லது இமிடாக்ளோபிரிட் 17.8SL அல்லது மிதைல் டெமட்டான் அல்லது டை மெத்தோயேட் தெளிக்கலாம்.
1: இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள்.

0: அமைப்பில் உதவி பி சண்முகப்பிரியா.
1: உண்ணும் பொருளத்தனையும் விளைச்சிடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
0: அமைப்பு எஸ் முருகேசன்.

0: இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். தமிழக சட்டப்பேரவைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ஜே சி டி பிரபாகர் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். பேரவையின் துணைத் தலைவராக தவேக உறுப்பினர் திரு ரவிசங்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இடைக்கால சட்டப்பேரவைத் தலைவர் திரு கருப்பையா தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. திரு ஜே சி டி பிரபாகர் இன்று முறைப்படி பொறுப்பேற்று அவை நடவடிக்கைகளை நடத்தினார். உறுப்பினர்கள் புதிய சட்டப்பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் பேசுகையில் சட்டப்பேரவை விவாதங்களில் அனைத்து கட்சியினருக்கும் சம வாய்ப்பு அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக உறுப்பினருமான திரு உதயநிதி ஸ்டாலின் அரசு நிர்வாகத்திலும் மக்கள் பணியிலும் தமிழ்நாடு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று கூறினார். அஇஅதிமுக தரப்பில் திரு எடப்பாடி பழனிசாமியும் திரு எஸ் பி வேலுமணியும் பேரவைத் தலைவரை வரவேற்று பேசினர். பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன் புதிய அரசு மத்திய அரசோடு ஒருங்கிணைந்து செயல்பட்டு மாநிலத்தில் நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று கூறினார். அமமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் திரு எஸ் காமராஜ் தவேக அரசுக்கு தாம் ஆதரவு அளிக்கப் போவதாக கூறினார். இறுதியில் பேசிய பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் சமநிலையோடு செயல்பட்டு அனைத்து கட்சி உறுப்பினர்களுக்கும் சம வாய்ப்புகளை அளிக்க உள்ளதாக உறுதிபட தெரிவித்தார். நாளை நடைபெறும் பேரவைக் கூட்டத்தில் திரு ஜோசப் விஜய் தலைமையிலான தவேக அரசு தனது பெரும்பான்மையை நிரூபிக்கவுள்ளது. இதனிடையே திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற திரு சீனிவாச சேதுபதி நாளை நடைபெறும் நம்பிக்கை வாக்கெடுப்பில் கலந்து கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள தமிழக மீனவர்கள் 6 பேரை விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் மத்திய அரசை கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி கைது செய்யப்பட்டுள்ள ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இலங்கை சிறைகளில் ஏற்கனவே உள்ள 54 மீனவர்கள் மற்றும் அவர்களின் 264 படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதுகுறித்து இலங்கை அரசை அங்குள்ள இந்திய தூதரக அதிகாரிகள் மூலம் தொடர்பு கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறும் திரு ஜோசப் விஜய் கேட்டுக் கொண்டுள்ளார். பள்ளிகள், கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக மாநில அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் கடைகளில் குறிப்பிட்ட 717 கடைகள் கல்வி நிலையங்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் 500 மீட்டருக்குள் அமைந்திருப்பதாகவும் 2 வாரங்களுக்குள் இந்த கடைகளை மூட வேண்டும் என முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் அனைத்து மாவட்டங்களிலும் குடிநீர் விநியோகத்தில் உள்ள இடர்பாடுகளை போர்க்கால அடிப்படையில் களைந்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். கோடைக்காலத்தில் தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்யும் நோக்கில் உள்ளாட்சி

0: அமைப்புகளின் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர், லாரிகள் மூலமாகவும் புதிய ஆழ்துளை கிணறுகள் அமைத்தும் மாற்று ஏற்பாடுகளை செய்து சீரான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் திங்கட்கிழமைதோறும் குடிநீர் விநியோகத்தை ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் அவர் உத்தரவிட்டார். எதிர்வரும் மழைக்காலத்தை கருத்தில் கொண்டு தூர்வாரும் பணிகளையும் வெள்ளத்தடுப்பு பணிகளையும் துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. வருவாய்த்துறை ஆணையராக திரு முருகானந்தம் நியமிக்கப்பட்டுள்ளார். நிதித்துறை செயலராக திரு சித்திக் நியமிக்கப்பட்டுள்ளார். டாஸ்மாக் மேலாண் இயக்குநராக திரு நந்தகுமாரும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக செயலாளராக ஸ்வர்ணாவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் என்று தமிழக அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை ஊக்குவிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று இந்திய சமூக அறிவியல் கவுன்சிலின் 58வது நிறுவன நாள் நிகழ்ச்சியில் பேசிய அவர், நாட்டின் பாரம்பரிய அறிவுசார் தகவல்கள், தாய்மொழி வழிக் கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை தொடர்ந்து ஊக்குவிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். புதிய சமூக அறிவியல் கவுன்சில் புதிய கோணங்களில் சமூக அறிவியல் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். கலாச்சாரம், ஆன்மீகம், அறிவாற்றல், சமூக பொறுப்புணர்வு ஆகியவற்றை ஒட்டுமொத்தமாக கொண்டிருப்பது இந்தியா என்றும் அவர் கூறினார். சோம்நாத் ஆலயம் புனரமைக்கப்பட்டது நாட்டின் பெருமையை உயர்த்தியிருப்பதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் அணிக்கு எதிராக முதலில் பேட் செய்து வரும் குஜராத் அணி சற்று முன்வரை 5.1 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 26 ரன் எடுத்துள்ளது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஹைதராபாத் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. தாய்லாந்து ஒப்பன் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-19, 21-23, 21-10 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியா வின் முஹ்புத்ரா பகாஸ் மௌலானா இணையை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் 8:05:30. ஆகாஷ்வாணி திரைகானம் கேட்கலாம். முதலில் வீரா திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்க உள்ளோம். பாடியவர்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா.

0: ஹே மங்கி ஆண்டி, என்ன இந்த பக்கம்?
1: ஏய் தினேஷ், பல முறை சொல்லிருக்கேன், என் பேரு மங்கம்மா. அம்மா எங்கடா?
0: ஆண்டி, மம்மி எங்க போச்சுன்னு தெரியல.
1: என்ன வர சொல்லிட்டு எங்க போயிட்டா? ஏண்டா தினேஷ், பொழுதன்னைக்கும் இப்படி செல்லையே கட்டிக்கிட்டு இருக்கியே, நேரத்தை வீணடிக்காம கொஞ்சம் வானொலி கேட்கலாம்ல.
0: போங்க ஆண்டி.

0: ரேடியோல பாட்டு தான் போடுவாங்க, அத செல்லே கேப்பனே.
1: என்னடா இப்படி சொல்லிட்ட? நாடு முழுக்க இருக்கிற ஆகாஷ்வாணி அலைவரிசைகள்ல பயனுள்ள தகவல்கள், இலக்கிய நிகழ்ச்சிகள், நேர்காணல்கள், இளைஞர்களுக்கான நிகழ்ச்சிகள் அப்படின்னு பலவிதமான நிகழ்ச்சிகள் மூலமா கடந்த 90 வருஷமா நமக்காக தந்துட்டு இருக்காங்களே, அத கேட்டாலாவது உனக்கு அறிவு வளருதான்னு பாப்போம்.
0: நீங்க சொல்லிட்டீங்கல்ல, வளர்த்துறோம் ஆண்டி.
1: போடா இவனை, உனக்கு போய் புத்தி சொல்ல வந்தேன் பாரு.

0: என்னம்மா 11 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு 12 மணிக்கு வந்திருக்கீங்க, எப்போதான் ஷாப்பிங் போகிறது?
1: உங்கள் அப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு வரதுக்குள்ள அப்பாப்பா. சரி, கிளம்பலாமா?
0: ஒரு 10 மினிட்ஸ்மா வந்துடுறேன்.
1: என்ன குழலி, சாதம் பொங்கி கேஸ் அடுப்பே ஆஃப் ஆயிடுச்சு, என்ன தான் பண்ணுறியோ? நாங்கள்லாம் அந்த காலத்தில்
0: அம்மாம்மா போதும்மா உப்புரானத்தை ஆரம்பிச்சிடாத.
1: அன்னைக்கும் ஷாப்பிங் போனப்போ காரை ஆஃப் பண்ணாமல் ஃபியூல் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு காருக்குள்ளே உட்காந்துட்டு இருந்த.
0: ஏசி ஓடணும்னா கார் ஓடிதான் ஆகணும்.
1: கடைக்குள்ளே வந்திருந்தேன்னா ஏசியும் கிடச்சிருக்கோம்ல, நம்ம ஃபியூலும் வேஸ்ட் ஆகிருக்காது. கேஸ் லீக் ஆனால் வீட்டுக்கு கேடு, ஃபியூல் வேஸ்ட் பண்ணால் அது நமது நாட்டுக்கே கேடு.
0: ஓகேம்மா, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். இனிமேல் எந்த ஃபியூலையும் வேஸ்ட் பண்ண மாட்டேன். எரிசக்தி பாதுகாப்பு நம்ம வீட்டிலும் தொடங்கட்டுமே.
2: இன்றைய சேமிப்பே நாளைய தலைமுறையின் வாழ்வு.
3: ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகள் இணையர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டுகளிக்கலாம். செவ்வந்தி திரைப்படத்தின் பாடலை இப்போது பாடியவர்கள் பி ஜெயச்சந்திரன், சுனந்தா.

0: செல்வங்கள், வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினந்தோறும் மாலை 6:10 ஒலிபரப்பாகிறது. தினந்தோறும் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சியை கேட்கலாம். திரைகானத்தில் தொடர்ந்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடல், படம் தம்பி.

ஆகாஷ்வாணியின் ஒலிபரப்பில் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து நரேஷ் ஐயர், ஸ்ரேயா கோஷல் பாடிய பாடல் படம் ஜில்லுன்னு ஒரு காதல்.

0: வானொலிக்கு 90. நாடக ஆசிரியரும் இயக்குனரும் மூத்த கலைஞருமான காத்தாடி ராமமூர்த்தி அவர்கள்.
1: ஆல் இண்டியா ரேடியோ, ஆகாஷ்வாணி, இப்படியெல்லாம் அழைக்கப்படுகின்ற இந்த வானொலி தான் என்னை போன்ற கலைஞர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்திருக்கிறது. நாங்கள்லாம் இன்னைக்கு ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச முகமாக, தெரிஞ்ச குரலாக அமைந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் வானொலி. அந்த காலத்தில் டிராமாக்கள்லையும் சரி, இதர நிகழ்ச்சிகளிலும் நாங்கள் கலந்து எங்கள் குரல் உங்களுக்கு பரிச்சயமாக வைத்தது வானொலி, ஆல் இண்டியா ரேடியோ. அதனுடைய 90வது வருடத்திற்கு நாங்கள் எல்லாம் செய்திகள் அனுப்பும் அளவுக்கு நாங்கள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் வானொலி என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என் அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.
2: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: ஆகாஷ் வாணி. நேரம் இரவு 9:30. அறிவியல் நேரம்.
1: வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: சார், வெதர் கிளைமேட் இந்த வார்த்தையை வந்து நம்ம பல இடங்களில் கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம பொதுவா டெய்லியும் ஒரு டைம் வந்து யூஸ் பண்றோம் இந்த வார்த்தைகளை. இந்த வார்த்தைகளுக்கான பொருள் என்ன?
3: வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் வளிமண்டலத்தின் நிலையை குறிக்கிறது. இப்போ வளிமண்டலம் என்றால் நம்ம ஆங்கிலத்தில் அதை அட்மாஸ்பியர் என்று சொல்வோம். அந்த அட்மாஸ்பியரில் பல அடுக்குகள் இருக்கிறது, லேயர்ஸ். முதலில் சொல்ல போனால் ட்ரோபோஸ்பியர்னு சொல்வோம், இது பூமியினுடைய பக்கத்தில் இருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக ஸ்டேட்டோஸ்பியர், மெசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், தென் எக்ஸோஸ்பியர். இதுதான் வந்து அட்மாஸ்பியருக்குடைய லேயர்ஸ். இந்த லேயர்ஸ்ல வந்து ட்ரோபோஸ்பியர்ல தான் அதிகமான வானிலை மாற்றங்கள் நடக்கிறது. ஏன்னா இந்த ட்ரோபோஸ்பியர் வந்து பூமியை ஒட்டி இருக்கிறது. இதனுடைய ஹைட்டு பூமியிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், 18-20 கிலோமீட்டர். இந்த ஹைட் வந்து ஈக்குவேட்டர் பக்கத்தில் வந்து அதிகமாக இருக்கும், போலார் ரீஜனில் கம்மியாகும். இது வந்து ஆக்சுவலாக ஸ்லோப் மாதிரி, ஈக்குவேட்டர் டு போலார் ரீஜன் போகும்போது அந்த ஹைட் கம்மியாகிட்டே இருக்கும், ட்ரோபோஸ்பியர்னுடைய ஹைட்டு. இந்த ட்ரோபோஸ்பியர் தான் எங்கள் வானிலுடைய எல்லா மாற்றங்களும், கிளவுட் ஃபார்மேஷன், தண்டர்ஸ்டார்ம், ரெயின் எல்லாமே இந்த இடத்துல தான், இங்கே அந்த ட்ரோபோஸ்பியரில் நடந்துட்டு இருக்கும். ஸோ இதை நாங்கள் வந்து மெஷர் பண்ணதுக்கு வந்து எங்கள் இடத்துல இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அப்பர் ஏர் இன்ஸ்ட்ருமெண்ட், ரேடார், சேட்டலைட் இருக்குது. பொதுவாக நாங்கள் வந்து அப்பர் ஏரை யூஸ் பண்ணி இந்த அட்மாஸ்பியரினுடைய லேயர்ஸ்னுடைய ப்ராப்பர்ட்டியை தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கு என்னன்னா எங்ககிட்ட RSRW சொல்லி அப்சர்வேஷன் இருக்கு, ரேடியோ சவுண்டே. இதுல வந்து ஒரு பலூன்ல வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அட்டாச் பண்ணி மேல ரிலீஸ் பண்ணுவோம். இதனால உங்களுக்கு வந்து எவ்ரி 100 மீட்டர்ஸ் உங்களுடைய இந்த காற்றினுடைய வேகம், அதனுடைய வெப்பம், ஈரப்பதம் போன்ற இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷனை பயன்படுத்தி நாங்க வந்து ஆக்சுவலா வந்து அந்த வளிமண்டலத்தினுடைய நிலையை கண் தெரிஞ்சுக்கிறோம். இன்னொன்று சேட்டலைட் மூலியமாகவும் அந்த எங்களை கிளவுட் இருக்கும். ஸோ அந்த கிளவுட் கவர் கவரேஜ் இந்த இன்ஃபர்மேஷன் சேட்டலைட் மூலியமாக தெரிஞ்சு எங்களுக்கு வந்து அந்த வளிமண்டலத்தினுடைய நிலையை தெரிய இருக்கும். இந்த வளிமண்டலத்தின் நிலை தான் வெதர். வளிமண்டலம் ஒரு இடத்தில் எப்படி இருக்கிறது என்று சொல்வதுதான் வெதர். அதாவது இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்டேட் ஆஃப் த அட்மாஸ்பியர் தான் வெதர். வெதர் இஸ் நத்திங் பட் ஸ்டேட் ஆஃப் த அட்மாஸ்பியர். ஸோ அட்மாஸ்பியரிக் கண்டிஷன் அட் பர்டிகுலர் பிளேஸ் தான் வெதர் சொல்லுவோம். கிளைமேட் என்னது வந்து சராசரியான வெதர், அதாவது ஒரு ஆவரேஜ் வெதர் தான் கிளைமேட். ஒரு பகுதியில் இந்த வெதர் வந்து ஒரு பர்டிகுலர் மந்தில் எப்படி இருக்கும்னு சொல்லதான் வெதர், இது கிளைமேட். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சென்னையை எடுத்துக்கிட்டிங்கன்னா மே மந்தில் வந்து உங்களுக்கு வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும், டிசம்பரில் வந்து குளிராக இருக்கும். இப்படிப்பட்ட வேறுபாடு இது வந்து கிளைமேட். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் உங்களுக்கு வந்து வெப்பமாக தான் இருக்கும், மாறாது. இது கிளைமேட். ஸோ வெதர் மாறிக்கிட்டே இருக்கும், வெதர் வந்து டைனாமிக், கண்டினியூஸாக வெதர் மாறும். ஆனால் கிளைமேட் வந்து மாறாது, டிசம்பரில் குளிர், மே மாதம் வந்து வெயில். இது கிளைமேட். இதான் என்னுடைய ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசங்கள்.
2: சார், பொதுவாக வெப்பம்னா என்ன?
3: வெப்பம் என்பது ஆக்சுவலாக வந்து, வெப்பம் என்பது வந்து இயற்பியலை பொறுத்தவரையில் ஒரு பொருளில் இருந்து மற்றொரு பொருளுக்கு செல்லும் ஆற்றல். இங்கிலீஷில் வந்து ஹீட் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, அது ஒரு ஆற்றல் தான். எக்ஸாம்பிள் வந்து ஒரு குளிர்ந்த பாத்திரத்தில் சூடான தண்ணீரை ஊற்றி வைத்தால் அந்த சூடான தண்ணீர் வந்து அந்த குளிர்ந்த பாத்திரத்துக்கு போயிடும், அந்த குளிர்ந்த பாத்திரம் கூட சூடாயிடும். ஏன்னா அந்த ஹீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஸோ இது இந்த டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் நடந்துட்டு இருக்கும். அது வந்து இயற்பியலை பொறுத்தளவில்

0: ஒரு ஹீட் வந்து ஒரு எனர்ஜி, டிரான்ஸ்பர் ஆஃப் எனர்ஜி, ஆற்றல், அதான் ஹீட்டு. வானிலையை பொறுத்தவரை வானிலையில் ஹீட் என்பது சூரியன் இருந்து வரக்கூடிய சூரிய ஒளி பூமியை சூடாக்கி அதன் அருகில் உள்ள காற்றை சூடாக்குகிறது, அதன் மூலம் வெப்பநிலை கூடுகிறது. சூரியனிலிருந்து வரும் சூரிய ஒளி வந்து பூமியை சூடாக்கும் போது பூமி சூடாகிறது. பூமி சூடாகும்போது பூமி மேலே உள்ள அந்த காற்றுகள் சூடாகி வெப்பநிலை கூடுகிறது. ஸோ அல்டிமேட்டா வந்து சன் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி.
1: சார், இந்த வானிலை அறிவியல்ல நம்ம வெப்பத்தை பத்தி படிக்கும் போது ஹீட் இண்டெக்ஸ் என்ற வார்த்தையை யூஸ் பண்றாங்க, அப்படின்னா என்ன?
0: ஹீட் இண்டெக்ஸ் என்பது பொதுவாக நாம் உணரக்கூடிய வெப்பநிலையை குறிக்கும். அதாவது உண்மையான வெப்பநிலை, ஆக்சுவல் டெம்பரேச்சர். வளிமண்டலத்தில் வந்து ஈரப்பதம் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அந்த ஹீட் இண்டெக்ஸ் மாறும். ஆக்சுவல் டெம்பரேச்சர் வந்து ஒரு 38 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும் போது ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபீலிங் டெம்பரேச்சர், உணரக்கூடிய டெம்பரேச்சர் வந்து அதிகமாக ஒரு 42-43 சென்டிகிரேட்டாக காமிக்கும். இதைத்தான் நாங்கள் வந்து ஹீட் இண்டெக்ஸ் சொல்லுவோம். இந்த ஹீட் இண்டெக்ஸ் வந்து ஆக்சுவல் டெம்பரேச்சர்

0: இண்டெக்ஸ் மாறும். ஆக்சுவல் டெம்பரேச்சர் வந்து ஒரு 38 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும் போது ஈரப்பதம் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த ஃபீலிங் டெம்பரேச்சர் உணரக்கூடிய டெம்பரேச்சர் வந்து அதிகமாக ஒரு 42-43 சென்டிகிரேட்டாக காமிக்கும். இதைத்தான் நாங்கள் வந்து ஹீட் இண்டெக்ஸ் சொல்லுவோம். இந்த ஹீட் இண்டெக்ஸ் வந்து ஆக்சுவல் டெம்பரேச்சர் வித் ஈரப்பதம், ஈரப்பதமும் ஆக்சுவல் டெம்பரேச்சரும் சேர்ந்து தான் இந்த ஹீட் இண்டெக்ஸ் உருவாகிறது. இதனால உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு சில நேரங்களில் வந்து அந்த சம்மர் சீசனில் இது மாதிரி மழை பெஞ்சதுன்னா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஹீட் வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக தெரியும். அந்த மழை வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெப்பம் தெளிஞ்சிரும், லைட்டாக மழை பெஞ்சிருக்கு, லேசான மழை. இந்த லேசான மழை பெய்ததுக்கு அப்புறம் அது ஈரப்பதத்தை அதிகப்படுத்தும். ஈரப்பதம் அதிகமாகும் போது இந்த ஹீட்டும் ஈரப்பதமும் சேர்ந்து ஹீட் இண்டெக்ஸை அதிகப்படுத்துகிறது. ஸோ அதனால உங்களுக்கு வந்து வெப்பம் அதிக வெப்பம் இருக்கும் போது லேசான மழை பெய்தால் ஹீட் இண்டெக்ஸ் அதிகமாகி அந்த உணரக்கூடிய வெப்பம் வந்து அதிகமாக காணப்படும்.
1: சார், ஹீட் வேவ் அதாவது வெப்ப அலை அப்படின்னு என்ன?
0: வெப்ப அலை என்பது அந்த அதிகபட்ச வெப்பநிலை, நாங்கள் சொல்லுது இல்லையா, அப்போ அதிகபட்ச வெப்பநிலை. அந்த அதிகபட்ச வெப்பநிலை சராசரி வெப்பநிலையை விட 4-5 டிகிரி சென்டிகிரேட் உயரவாக இருக்கும்போது நாங்கள் வந்து அதை ஹீட் வேவ்னு சொல்லுவோம், வெப்ப அலைன்னு சொல்லுவோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து எப்படின்னா அந்த வெப்ப அலை பொதுவாக வந்து இன்டீரியர் ஏரியாவில் நடக்கும். அதாவது கடலிலிருந்து தூரமான பகுதிகளில் அதிகமாக ஹீட் வேவ் நடந்துட்டு இருக்கும். எங்கெல்லாம் வந்து அந்த கடல் காற்று போக முடியாதோ அந்த இடங்கள்ல தான் வந்து ஹீட் வேவ் அதிகமாக இருந்துட்டு இருக்கும். இது உருவாதற்கான காரணம் எப்படின்னா அதான் அந்த ஏரியா வந்து கடலிலிருந்து தூரமாக இருக்கணும். இன்னொன்று வந்து மேகங்கள் இல்லாமல் இருக்கணும். மேகம் இல்லாமல் இருந்ததுன்னா சூரிய ஒளி டைரக்டாக வந்து பூமியில் பட்டு பூமி சூடாகி அது அதிகமான வெப்பத்தை உண்டாக்கும். மற்றபடி இது காற்று இல்லாமல் இருக்கலாம், ஒரு இடத்துல காற்று இல்லை. ஸோ அந்த ஹீட்டான இடத்துல உள்ள அந்த வெப்பம் வந்து எங்கேயும் போகாமல் டிஸ்பர்ஸ் ஆகாமல் அதே இடத்துல இருந்துட்டு இருக்கும். அந்த ஸோ மந்தமான காற்று, அதாவது காம் விண்ட் சொல்லுவோம், விண்டு வந்து காமாக இருக்கணும், கிளியர் ஸ்கையாக இருக்கணும், மேகம் இல்லாமல் இருக்கணும், கடலிலிருந்து தூரமாக இருந்தால் இந்த மாதிரி ஹீட் வேவ் உண்டாக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்.
1: சார், வானிலை அறிவியலில் வெப்பத்தை எப்படி வகைப்படுத்தலாம்?
0: வானிலை அறிவியலில் வெப்பத்தை மூன்று வகையாக பொதுவாக நாங்கள் வகைப்படுத்துவோம். முதல் வகை ட்ரை ஹீட், உலர் வெப்பம். ஈரப்பதம் குறைவாக இருக்கும் போது ரொம்ப கடுமையாக உணரப்படும். உதாரணமாக ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் போன்ற உள் பகுதிகளில் சம்மர் சீசன்ல வந்து ஏர்ல வந்து ஈரப்பதம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ அதனால வந்து என்னெல்லாம் ஹீட் எவ்வளவு கம்மியா இருந்தா கூட உங்களுக்கு வந்து ஃபீலிங் அதிகமா இருந்துட்டு இருக்கும். ஏன்னா ட்ரையா இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த வெப்பத்தினுடைய தாக்கம் அதிகமாக காணப்படும். அதை வந்து ட்ரை ஹீட்னு சொல்லுவோம், உலர்ந்த வெப்பம். இன்னொன்று வந்து இரண்டாவதாக ஈரப்பத வெப்பம், ஹுமிட் ஹீட், ஈரப்பத வெப்பம். இதில் வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது ஹீட்டினுடைய தாக்கம் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக காணப்படும். காரணம் வந்து உடல் உற்பத்தி செய்யும் வியர்வை வந்து வெளியேற முடியாமல் வெப்பம் அதிகமாக காணப்படும். இப்போ நம்ம வந்து ஈரப்பதம் அதிகமாக இருக்குது, அப்போ ஸ்வெட்டிங் ஆகும். அந்த ஸ்வெட்டிங்கு வந்து ஈரப்பதம் அதிகமாக இருந்தனால ஸ்வெட்டிங் வந்து வெளியேற்ற முடியாது. ஸோ அதனால் ஃபர்தர் வந்து உங்களுக்கு ஹீட்டிங் ஆஃப் பாடி ஹீட் ஆகிட்டே இருந்துட்டு இருக்கும். ஸோ அது ஈரப்பதம் இருக்கும்போது ஹீட்டினுடைய தாக்கம் வந்து அதிகமாக இருப்பதனால் அதை வந்து நாங்கள் வந்து ஹுமிட் ஹீட்னு சொல்லுவோம், ஈரப்பதம் வெப்பம்னு சொல்லுவோம். இது வந்து இரண்டாவது வகை. மூன்றாவது வகை வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட். எக்ஸ்ட்ரீம் ஹீட் வந்து அந்த அதிகபட்ச வெப்பநிலை சொல்லுதல்ல, அதிகபட்ச வெப்பநிலை. அந்த அதிகபட்ச வெப்பநிலை வந்து பல நாட்கள் தொடர்ந்து ஒரு ஏரியாவில் இருந்தால் அதை நாங்கள் எக்ஸ்ட்ரீம் ஹீட்னு சொல்லுவோம். ஒரு நாள் ரெண்டு நாள், இப்போ வெப்ப அலை வந்து ஒரு 2-3 டேஸ் இருந்ததுன்னா அது ஓகே, அது நார்மல்னு வச்சுக்கலாம். அதே வந்து ஒரு 10-15 டேஸ் ஒரே இடத்துல இருந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், லாஸ்ட் இயரில் வந்து ஏப்ரல் மாதத்திலிருந்து ஜூலை மாதம் வரை வட இந்தியா மற்றும் வடமேற்கு பகுதிகளில் வெப்பநிலை 7-8 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக நீண்ட நாட்கள் நிலவியது. இதே தான் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்டுன்னு சொல்லுவோம். அதாவது தீவிர வெப்பம். இந்த மூன்று வகை, உலர்ந்த வெப்பம், ஈரப்பத வெப்பம், தீவிர வெப்பம். இந்த மூன்று வகைகளை நாங்கள் வந்து வெப்பத்தை பிரிப்போம் எங்களுடைய வானிலை முறைப்படி.
1: சார், நிலம் எப்படி சூடாகுது? அந்த நிலத்தோட வெப்பம் எங்கிருந்து வருது?
0: நிலம் எப்படி சூடாகிறது என்றால் சூரிய கதிர்கள் நேரடியாக நிலத்தை தாக்கி அதில் வெப்பத்தை சேமிக்கின்றன. இந்த சேமிக்கப்பட்ட வெப்பம் நிலத்தை சூடாக்கி அந்த நிலத்து பக்கத்தில் உள்ள காற்றை சூடாக்குகிறது. இதுதான் இப்போ வெப்பநிலை உயர்வதற்கான காரணம். சூரியன் வர சன்லைட் வந்து எர்த் சர்ஃபேஸ் வந்து சூடாக்குது. அந்த சூடான எர்த் சர்ஃபேஸ் வந்து பக்கத்தில் உள்ள காற்றுகளை கண்டக்ஷன் சொல்லுவாங்க, கண்டக்ஷன் மூலியமாக அந்த பக்கத்தில் உள்ள காற்றை சூடாக்குகிறது. அதன் பின் இந்த காற்று, சூடான காற்று வந்து கன்வெக்ஷன் என்று சொல்லக்கூடிய அந்த முறைப்படி ஃபர்தர் ரைசிங் ஆகி இந்த அட்மாஸ்பியர் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து பூமியை சூடாக்குகிறது. பூமி சூடாகி பூமி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர், இந்த காற்று வந்து கண்டக்ஷன் மூலம் சூடாகிறது. அதன் பின்பு இந்த பூமி பக்கத்தில் உள்ள ஏர் வந்து ஃபர்தர் கன்வெக்ஷன் என்று சொல்லக்கூடிய முறைப்படி ஃபர்தர் ஹீட் ஆகி இந்த அட்மாஸ்பியரை ஹீட் ஆகிறது.
1: சார், இந்தியாவில் ஹீட் வேவ் சீசன்னா எதை சொல்லுவீங்க?
0: இந்தியாவில் ஹீட் வேவ் சீசன் என்று சொல்ல போனால் பொதுவாக மார்ச் முதல் ஜூன் வரை

0: காணப்படும். அதிகமாக காணப்படும் பகுதி என்றால் வட மாநிலங்கள், ராஜஸ்தான், குஜராத், உத்தரப்பிரதேசம், டெல்லி, ஹரியானா, பொதுவாக எல்லா வட மாநிலங்களிலும் இந்த ஹீட்வேவ் வந்து மார்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பட் பீக் பீரியட் சொன்னால் மே, ஜூன், ஜூலை, இந்த மூணு மாதத்தில் வந்து இந்த ஹீட்வேவ் வந்து அதிகமாக உணரப்படும். சவுத்தில் சொன்னால் ஆந்திரா வரைக்கும், ஒடிசா, ஆந்திரா, தமிழ்நாட்டின் ஒரு சில பகுதிகளில் மே மாதத்தில் ஹீட்வேவ் வரலாம். மற்றபடி இது வந்து நார்த் இந்தியாவில் தான் ஹீட்வேவ் வந்து மோஸ்ட்லி நடந்துகிட்ருக்கும். இந்த சீசன் வந்து மார்ச் டு ஜூலை வரை இருக்கும்.
1: சார், இப்போது சென்னை, பாண்டிச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இந்த வெப்ப அலை தாக்குதல் எப்போ ஜாஸ்தியாக இருக்கும்?
0: சென்னை மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டில் வெப்ப அலை காலம் பொதுவாக ஏப்ரல் முதல் ஜூன் வரை நீடிக்கிறது. கடலோர பகுதிகளில் கடல் காற்றின் தாக்கத்தால் வெப்பம் ஓரளவு குறைவாக உணரப்படும். ஆனால் உள்பகுதிகளில் கடற்காற்றின் தாக்கம் குறைவாக இருப்பதால் வெப்பம் அதிகமாக உணரப்படும்.
1: சார், இப்போ வெப்ப அலை காலத்தில் மழை பெஞ்சா ஏன் வெப்பம் இன்னும் ஜாஸ்தி ஆகுது?
0: வெப்ப அலை காலத்தில் மழை பெய்தால் சில நேரங்களில் வெப்பம் குறைவதற்கு பதிலாக அதிகமாக உணரப்படும். இதற்கு காரணம் என்னவென்றால் மழையால் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் அதிகரிக்கும். அதிக ஈரப்பதம் இருக்கும்போது நமது உடலில் உற்பத்தியாகும் வியர்வை எளிதாக ஆவியாகாது. இதனால் உடல் வெப்பத்தை வெளியேற்ற முடியாமல் மேலும் சூடாக உணரப்படும். இதுதான் காரணம்.
1: சார், வானிலைத்துறை எப்படி வெப்ப அலையை கண்காணிக்குது?
0: இந்திய வானிலைத்துறை வெப்ப அலையை கண்காணிக்க எங்களிடத்தில் ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் வச்சுருக்கோம், செயற்கைக்கோள்கள் மற்றும் வெதர் பலூன்ஸ். இதன் மூலியம் நாங்கள் அப்சர்வேஷன் கலெக்ட் பண்ணி அப்சர்வேஷன் லைக் டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், காற்றின் வேகம், கிளவுட் கவர் போன்ற தரவுகளை சேகரித்து வெப்ப அலை எங்கெல்லாம் இருக்கிறது, கரண்ட் பொசிஷன் எப்படி, எந்த இடத்துல வெப்பநிலை எப்படி, எவ்வளோ வெப்பம் இருக்குது, அது மாதிரி நாங்கள் அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி வெப்பநிலையை நாங்கள் வந்து மானிட்டர் பண்ணுவோம்.
1: சார், இந்த ப்ரெடிக்ஷன் மாடல்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன? அந்த வானிலைத்துறை என்னென்ன மாடலாம் யூஸ் பண்ணுது?
0: ப்ரிடிக்ஷன் மாடல்னு சொல்லப்போனால் ஆக்சுவலாக ஐஎம்டி வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷன் என்று சொல்லக்கூடிய கணினி பேஸ்டு மாடலை யூஸ் பண்ணுவோம். இதில் என்னென்னா ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு 5 ஈக்குவேஷன்ஸ் இருக்குது, அது சயின்ஸ் பேஸ்டு ஈக்குவேஷன்ஸ். இந்த ஈக்குவேஷன் வந்து ஒரு ஈக்குவேஷனும் ஒரு வேலையை பண்ணும். ஒரு ஈக்குவேஷன் வந்து காற்றினுடைய மூமெண்ட்டை கண்டுபிடிக்கும், காற்று எங்கே போயிட்டுருக்கு, அதாவது விண்டுக்காக ஒரு ஈக்குவேஷன் இருக்கும். இன்னொரு ஈக்குவேஷன் வந்து டெம்பரேச்சர், வெப்பம், அந்த காற்றினுடைய வெப்பத்தை கணக்கிடுவதற்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து அதனுடைய ஈரப்பதம், காற்றினுடைய ஈரப்பதத்தை கண்டுபிடிக்க ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து அந்த காற்றினுடைய அழுத்தம், இதை கண்டுபிடிக்க ஒரு ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நாங்கள் ஃபியூச்சர் ஸ்டேட்டில் வந்து இந்த அட்மாஸ்பியர் வந்து இந்த கண்டிஷன் இப்போ இருக்குன்னா நாளை மறுநாள் அடுத்த 5 நாள் கழித்து 10 நாள் கழித்து எப்படி இந்த அட்மாஸ்பியர் மாறும் என்பதை இந்த ஈக்குவேஷன் வந்து ப்ரிடிக்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் இந்த இனிஷியல் கண்டிஷனை கொடுப்போம். இன்னைக்கு அட்மாஸ்பியர் எந்த ஸ்டேஜில் இருக்குது அதை வந்து நாங்கள் அப்சர்வேஷன் மூலியமாக கலெக்ட் பண்ணி இந்த மாடலில் ஃபீட் பண்ணி இந்த மாடல் அட்மாஸ்பியரை சிமுலேட் பண்ணி நாளை மறுநாள் அப்படி ஒரு 10 டேஸுக்கு நெக்ஸ்ட் 10 டேஸுக்கு வந்து அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்னு காமிக்கும். இதுதான் வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷன். ஸோ இந்த நியூமெரிக்கல் வெதர் ப்ரிடிக்ஷனை யூஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்ருக்கோம். எங்கள் இடத்துல வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நியூமெரிக்கல் மாடல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரீஜனல் மாடல், இன்னொன்று வந்து குளோபல் மாடல், இன்னும் அடுத்தது வந்து கிளைமேட் மாடல். ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடலை யூஸ் பண்ணி நாங்கள் டெய்லி மாடல் இதை ரன் பண்ணுவோம். டெல்லியில் எங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர், சூப்பர் கம்ப்யூட்டர் இருக்குது. இந்த சூப்பர் கம்ப்யூட்டரில் இந்த மாடலை ரன் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை எடுத்து நாங்கள் அவுட்புட்டை ரிலீஸ் பண்ணி ஃபோர்காஸ்ட் கொடுத்துட்ருப்போம். ஸோ எங்ககிட்ட வந்து சொல்லப்போனால் ஒரு 10 மாடல்கள் இருக்கிறது, நியூமெரிக்கல் மாடல்ஸ். ஸோ அந்த 10 மாடலை எவ்வளே நாங்கள் ரன் பண்ணி அதனுடைய அவுட்புட்டை எடுத்து அனலிசிஸ் பண்ணி ப்ரெடிக்ஷனுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்.
1: சார், ஏன் அசஸ்மெண்ட் மாறுது ஒரு ப்ரெடிக்ஷன் மாடலுக்கும் இன்னொரு ப்ரெடிக்ஷன் மாடலுக்கும்?
0: எல்லா நியூமெரிக்கல் மாடலும் ஒரே செட் ஆஃப் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கு. ஆனால் அசஸ்மெண்ட் ஏன் மாறுதுன்னா நாங்கள் குடிக்கின்ற அந்த இன்புட் கண்டிஷன் வந்து ஒரு மாடலுக்கும் வித்தியாசப்படுத்திகிட்டு இருக்கோம். ஒரு மாடல் வந்து ஆக்சுவலாக ஒரு சம் செட் ஆஃப் இன்புட் எடுக்கும், இன்னொரு மாடல் அனதர் செட் ஆஃப் இன்புட். அந்த இன்புட் வந்து வேரி ஆகும்போது மாடலுடைய அவுட்புட்டு வேரி ஆகிட்டு இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போனால் வேர்ல்டில் வந்து ஆக்சுவலாக ECMWF ஒரு மாடல் இருக்குது, யூரோப்பியன் சென்டருடைய மாடல், நியூமெரிக்கல் மாடல். ஸோ அதனுடைய ஃபோர்காஸ்ட் வந்து பெட்டர் தென் அதர் மாடல் இன் ஜென்ரல். காரணம் என்னென்றால் அந்த ECMWF மாடலினுடைய இனிஷியல் கண்டிஷன் வந்து அவங்க வந்து ஒரு 4-dimensional டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக்னு சொல்லக்கூடிய ஒரு டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக் யூஸ் பண்ணி அவங்க ஜெனரேட் பண்ணுதாங்க. அதனால் அந்த அவனுடைய இனிஷியல் கண்டிஷன் பெட்டர். ஏன்னா பெட்டர் தி இனிஷியல் கண்டிஷன், பெட்டர் த அவுட்புட். இப்போ இனிஷியல் கண்டிஷனை வந்து பெட்டர் ஆகிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த டேட்டா அசிமிலேஷன் சொல்லக்கூடிய அந்த டெக்னிக் வந்து மெயின். ஸோ அந்த டெக்னிக் வந்து 4-dimensional டேட்டா அசிமிலேஷன் டெக்னிக் வந்து ECMWF யூஸ் பண்ணுதாங்க. மற்ற சென்டரில் வந்து

0: அந்த டெக்னிக் இல்லை. ஸோ இந்த மெயின் டெக்னிக் தான் மெயின், அந்த டேட்டா அஸ்மேஷன் டெக்னிக் தான் மெயின். ஃபோர் டைமென்ஷனல் டேட்டா அஸ்மேஷன் டெக்னிக்னால உங்களுக்கு இன்சியல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆகுது. ஸோ இன்சியல் கண்டிஷன் இம்ப்ரூவ் ஆனால் அவுட்புட் இம்ப்ரூவ் ஆகுது. மற்றபடி ஈக்குவேஷன் வந்து எல்லா மாடல் நியூமெரிக்கல் மாடலோட ஈக்குவேஷன் வந்து சேம் தான், வேற ஈக்குவேஷன் யூஸ் பண்ண முடியாது. அந்த சேம் செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ், ஒன்லி இந்த டிஃபரன்ஸ்னால் இந்த இனிஷியல் கண்டிஷன். அந்த இனிஷியல் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு பெட்டர் டேட்டா அஸ்மேஷன் டெக்னிக் வேணும். ஸோ அவங்க அந்த ஈசன்ட் ஒலிப்பு வந்து பெட்டர் டேட்டா அஸ்மேஷன் டெக்னிக் வச்சுருக்காங்க. அதனால் அவனுடைய ஃபோர்காஸ்ட்டை வந்து இம்ப்ரூவ், பெட்டர் ஃபோர்காஸ்ட்டை வந்துட்டுருக்கு. ஏன்னா இப்போ நம்ம அட்மாஸ்பியர் இப்போ வந்து இனிஷியல் கண்டிஷன் உங்களுக்கு வந்து தப்பாக இருக்கும்போது ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனும் தப்பாகும். இப்போ உங்களுக்கு இனிஷியலே நீ வந்து ஒரு இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரிடிக்ட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் கண்டிஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். இனிஷியல் வந்து நீங்கள் இனிஷியல் அனாலிசிஸ் வந்து பெர்ஃபெக்டாக இருந்துச்சு, நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லலாம். ஸோ இனிஷியலே தப்பாக இருக்கும்போது ஃபோர்காஸ்ட்டும் தப்பாகும். ஸோ அதான் இனிஷியல் கண்டிஷன் வந்து மாடல் டு மாடல் வேரி ஆகுதுனால அந்த அசஸ்மெண்ட்டும் வேரி ஆகிட்டு.
1: சார், நீங்கள் இந்த 4D டேட்டா வார்த்தை யூஸ் பண்ணீங்க, அப்படின்னா என்ன பொருள்?
0: ஸோ 4D வார் வந்து என்பது ஃபோர் டைமென்ஷனல் டேட்டா அசிமிலேஷன். அந்த இது மோஸ்ட் ஆஃப் த சென்டர் வந்து 3D வார் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ 3D வாரில் வந்து 3 டைமென்ஷனல் டேட்டா அசிமிலேஷன், அதில் வந்து லேட்டிடியூட், லாங்கிடியூட், வெர்டிகல் லெவல்ஸ் இருக்கும் 3D வார். இந்த 4D வார் வந்து ஃபோர் டைமென்ஷன், எக்ஸ், ஒய், இசட், இனி டி டைம். அதாவது இப்போது ஒரு இன்னைக்கு இன்னைக்குடைய அட்மாஸ்பியருடைய கண்டிஷனை கண்டுபிடிக்கணும்னா அவங்களுக்கு வந்து இது லேட்டிடியூட், லாங்கிடியூட், அப்புறம் வெர்டிகல் லெவல்ஸ் ப்ளஸ் டைம் எடுத்துக்கிடுவாங்க. டைம் இப்போ நேற்றுலேருந்து அப்சர்வேஷன் எடுத்து, நேற்றுலேருந்து எஸ்டர்டேலேருந்து எஸ்டர்டே லாஸ்ட் 24 hours அப்சர்வேஷன் எடுத்து டைம் ஒவ்வொரு 3 hours வந்து அந்த டேட்டா அஸ்மேட் பண்ணி இன்னையுடைய கண்டிஷனை கொண்டு வருவாங்க. ஸோ அந்த ப்ரீவியஸ் ஆல் அப்சர்வேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணி இன்னைக்கு கொண்டு வந்தது தான் அந்த 4D வாருங்கிறது. அந்த ப்ரீவியஸ் எல்லா டேட்டாவும் வந்துட்டு இருக்கும். இப்போ 3D வார்னா வந்து இந்த டைம் சப்போஸ் இந்த மார்னிங் அப்சர்வேஷன் எடுத்து அனலிசிஸ் பண்ணது 3D வார். அது இல்லாமல் ப்ரீவியஸ் லாஸ்ட் 24 hour அப்சர்வேஷனை கலெக்ட் பண்ணி இந்த அட்மாஸ்பியர் இன்னையுடைய அட்மாஸ்பியரை கண்டுபிடிப்பாங்க. ஸோ பெட்டர் அனாலிசிஸ், ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா எடுக்காமல் ப்ரீவியஸ் 24 hours டேட்டா. ஸோ 24 அப்சர்வேஷன் உங்களுக்கு வந்து சேருது, மோர் டேட்டா. ஸோ மோர் டேட்டா யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பெட்டர் அனாலிசிஸ் கொடுத்துட்ருக்காங்க. இதுதான் 4D வார்னு சொல்லுவோம். ஸோ 4D வார் வந்து பெர்ஃபெக்ட் அனாலிசிஸ் கொடுக்கும்.
1: சார், இந்த நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடலில் என்னென்ன ஈக்குவேஷன்லாம் இருக்குது?
0: ஆக்சுவலாக நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷன் மாடலை பொறுத்தவரை அங்கே வந்து நேவியர் ஸ்டோக்ஸ் தியரம் அங்கே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நியூட்டன்ஸ் ஃபஸ்ட் லா, அந்த நியூட்டன்ஸ் லா வந்து யூஸ் பண்ணி அந்த லாவை யூஸ் பண்ணி வந்து அந்த ஈக்குவேஷன் ஆஃப் மூமெண்டம் அந்த ஈக்குவேஷன் இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் வந்து மாடல் அந்த ஏர்னுடைய மூமெண்ட்டாக கண்டுபிடிக்கிட்டு இருக்கும். அப்புறம் வந்து தெர்மோடைனாமிக்ஸ், இந்த ஃபஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ், செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனாமிக்ஸ், அந்த தெர்மோடைனாமிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். தெர்மோடைனாமிக் ஈக்குவேஷன்ஸ் அது டெம்பரேச்சரை ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு, அந்த ஏர்னுடைய டெம்பரேச்சரை ப்ரிடிக்ட் பண்ணதுக்கு இந்த தெர்மோடைனமிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். அது போக மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் சொல்லுவோம், மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன்ஸ். ஸோ ஒரு யார் மாஸ் வந்து ஒரு இடத்துல வரும்போது அது எப்படி எல்லா டேரக்ட்லேருந்து யார் வந்துச்சுன்னா அது வந்து ரைஸ் ஆகுமா இல்லை சிங்க் ஆகுமான்னு அந்த இதை கண்டுபிடிக்க மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி அதை நாங்கள் வந்து அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறது. இப்போது யார் மூமெண்ட் வந்து இப்படி இருக்குது ஈஸ்ட் வெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த ஈக்குவேஷனை மூமெண்ட் ஆஃப் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நாங்கள் ஹரிசனல் மூமெண்ட் ஆஃப் யாரை கண்டுபிடிச்சிருவோம். அது போக இந்த வெர்டிக்கல் மூமெண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த மாஸ் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிகிட்ருப்போம். ஸோ இதில் நியூமெரிக்கல் மாடலில் வந்து 2 types இருக்குது. ஒன்று வந்து இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல், இன்னொன்று நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் சொல்லுவோம். இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இந்த அட்மாஸ்பியரை வந்து ஹைட்ரோஸ்டேட்டிக்லி பேலன்ஸ்ன்னு இருக்கும். இந்த அட்மாஸ்பியர் வந்து எப்படின்னா நம்ம வந்து இந்த இது நமக்கு வந்து சர்ஃபேஸில் வந்து ஹை ப்ரெஷர் இருக்கும், சர்ஃபேஸில் மேலே வந்து லோ ப்ரெஷர் இருக்கும். ஏன்னா சர்ஃபேஸில் வந்து நீங்கள் வந்து 1013 ஹெக்டாபாஸ்கல் இருக்கும். பொதுவாக மேலே போகிறப்போ ப்ரெஷர் கம்மியாகிட்டே இருக்கும். ஒரு சின்ன 50 kilometers வந்து உங்களுக்கு 1 hectopascal தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து எப்போதுமே தரையிலிருந்து மேல் நோக்கி ப்ரெஷர் கடியன் ஃபோர்ஸ் இருக்கும். அதாவது ப்ரெஷர் கடியன் ஃபோர்ஸ் சர்ஃபேஸில் அது எங்கேயுமே ஹை ப்ரெஷரோ எங்கே ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு வந்து உங்களுக்கு வந்து ஏர் மூவ் ஆகிட்டுருக்கும். ஸோ இந்த தரையிலிருந்து மேல் நோக்கி ஹை ப்ரெஷர்னால ஒரு ப்ரெஷர் கடியின் ஃபோர்ஸ் எப்போதும் இருக்கும். இன்னொரு ஃபோர்ஸ் வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸு டுவர்ட்ஸ் த எர்த், சென்டர் ஆஃப் த எர்த். ஸோ அது வந்து பூமியை நோக்கி இருக்கும். ஸோ மேலே தரையிலிருந்து மேல் நோக்கி ப்ரெஷர் கடியின் ஃபோர்ஸும் மேலேருந்து கீழே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் இருக்கிறதுனால இந்த அட்மாஸ்பியர் வந்து சம்வேர் வந்து பேலன்ஸாக இருக்கும். ஏன்னா அந்த அட்மாஸ்பியரில் ஏர் மாஸ் இருக்குல்ல, அந்த ஏர் மாஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பேலன்ஸாக இருக்கும். அட்மாஸ் இது வந்து ஹைட்ரோஸ்டேட்டிக்கலி பேலன்ஸ் சொல்லுவோம். ஸோ ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸ்னால் ப்ரெஷர் கடியின் ஃபோர்ஸும் கிராவிடேஷனல் ஃபோர்ஸும் பேலன்ஸ் ஆகிட்ருக்கும். இதை யூஸ் பண்ணி நாங்கள் வந்து அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியை வந்து கால்குலேட் பண்ணுவோம். இது வந்து பொதுவாக வந்து இந்த அட்மாஸ்பியரில் வந்து வெதர் சிஸ்டம் சொல்லுவோம். வெதர் சிஸ்டம்னா சின்ன சின்ன தண்டர்ஸ்டாமில் வந்துட்டு இருக்கலாம், இதில் மெசோஸ்கேல் சிஸ்டம் இருக்குது. இது வந்து அந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸில் வந்து வராது, பேலன்ஸ் ஆகாது. பெரிய சிஸ்டம் இந்த சைக்ளோன் இல்லை இந்த டிப்ரெஷன் இல்லை இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் இது மாதிரி பெரிய சிஸ்டம்லாம் இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் பேலன்ஸில் வந்து பேலன்ஸ் ஆகும். ஸோ இந்த

0: சிஸ்டத்தை அதெல்லாம் நாங்கள் வந்து இந்த பேலன்ஸை யூஸ் பண்ணி அதனுடைய வெர்டிக்கல் மூவ்மெண்ட்டை கண்டுபிடிப்போம். ஸோ எங்கே வந்து யார் மூவ் ஆகிட்டுருக்கு வெர்டிக்கலாக, எங்கே வந்து சிங்கிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, ஏன்னா யார் வந்து ரைஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து மேலே போக போக வந்து யார் வந்து கூல் ஆகும், ரைசிங் ஏர் வந்து கூலிங் ஆகும். அது மாதிரி அந்த ஏருக்கு சிங்காச்சு கீழே விழுந்து வரும்போது சப்சிடன்ஸ் சொல்லுவோம், சப்சிடன்ஸ் ஆகும்போது யார் வந்து வார்ம் ஆகும், அதாவது சப்சிடன்ஸ் அதாவது கீழே வர யார் வந்து வார்ம் ஆகும், மேலே போகிற யார் வந்து கூல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வச்சு இப்போ எங்களுக்கு வந்து ஒரு இடத்துல வந்து சப்சிடன்ஸ் இருந்துச்சுன்னா நாங்கள் என்ன சொல்லுவோம்னா அந்த இடத்துல கிளியர் ஸ்கை வரும். யார் எங்கிட்ட ஒரு இடத்துல சிங் ஆச்சுன்னா அந்த இடத்துல கிளியர் ஸ்கை, மேகங்கள் இருக்காது, ஏன்னா அது வந்து கீழே வந்துட்டுருக்கு, இந்த யாரெல்லாம் கீழே வந்துட்டுருக்கு, மேலேருந்து கீழே வருது. அப்போ கீழே வரும்போது சப்சிடன்ஸ் இருக்கும்போது உங்களுக்கு வந்து வார்மிங் அந்த இடத்துல ஃபுல்லாக வார்ம் ஆகும், உங்களுக்கு வந்து மேலே வந்து கிளியர் ஸ்கையாக இருந்துகிட்ருக்கும். அப்போ நாங்கள் வந்து டெம்பரேச்சர் வந்து அதிகபட்ச டெம்பரேச்சர் வந்து அதிகமாகனு சொல்லுவோம், இந்த டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அந்த இடத்துல. அதே இடத்துல வந்து யார் வந்து ரைஸ் ஆகிட்டுருக்கு, ஸோ ரைஸ் ஆகும்போது அங்கே வந்து க்ளவுடு ஃபார்ம் ஆகும், ஏன்னா கண்ட இது வந்து இந்த இந்த ரைசிங் ஏர் வந்து கூலிங் ஆகி ஒரு க்ளவுடு ஃபார்ம் ஆகி அந்த க்ளவுட்லேருந்து ரெயின் வரலாம். ஸோ இது வந்து எங்களுக்கு வந்து அந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் ஈக்குவேஷனை வச்சு நாங்கள் கண்டுபிடிப்போம். இன்னொரு மாடல் வந்து நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல்னு சொல்லுவோம். நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல்னால் அதில் வந்து அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுறதுக்கு ஒரு மொமெண்டம் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம் செப்பரேட்டாக, எக்ஸ் ஒய் இசட். எக்ஸ் வந்து அதாவது லேட்டிடியூட், அதாவது நம்ம ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனில் யார் மூவ் பண்ணதுக்கு ஒரு ஈக்குவேஷனும், நார்த் சவுத் டைரக்ஷனில் யார் எப்படி மூவ் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஈக்குவேஷன், வெர்டிக்கல் அப் அண்ட் டவுன் அதுக்கு ஒரு ஈக்குவேஷன், மூணு ஈக்குவேஷன் இருக்கும். இது வந்து நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல்னு சொல்லுது. இந்த மாடலை யூஸ் பண்ணி அந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியை வந்து நாங்கள் செப்பரேட்டாக கால்குலேட் பண்ணிடுவோம். இது வந்து நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல். இந்த மாடல் வந்து இந்த இது தண்டர்ஸ்டாம் கன்வெக்டிவ் க்ளவுட்லாம் அப்பப்போ நடக்கும், இந்த கன்வெக்ஷன் நடந்துகிட்ருக்கும் தண்டர்ஸ்டாம் அப்படி, அந்த தண்டர்ஸ்டாமை ப்ரிடிக்ட் பண்ணுக்கு இந்த நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இப்போ யூஸ்ஃபுல்லாக இருந்துகிட்ருக்கும். இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணி இந்த தண்டர்ஸ்டாமை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது, ஏன்னா இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வேலிட் ஃபார் ஓன்லி அந்த சினாப்டிக் ஸ்கேல் சிஸ்டம். எங்கெல்லாம் பெரிய பெரிய ஸ்கேல் சிஸ்டம் இருக்கும், ஆர்டர் ஆஃப் 1000 கிலோமீட்டர் 2000 கிலோமீட்டரில் உள்ள சிஸ்டத்தை கேப்சர் பண்ணதுக்கு இந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மெசோஸ்கேல் சிஸ்டம் அதாவது அதனுடைய சிஸ்டத்து வந்து ஒரு 10 to 20 கிலோமீட்டர் ரேஞ்சில் தான் இருக்கும். இப்போ கன்வெக்டிவ் க்ளவுடு, இந்த கன்வெக்டிவ் க்ளவுடு எப்படி வருதுன்னா எங்களுக்கு ஒரு மேகம், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மேகங்கள் உண்டு, லோ க்ளவுட்னு சொல்லுவோம், மீடியல் ஹை க்ளவுட் சொல்லிட்டு இருப்போம். இந்த மேகங்கள் இதில் வந்து இந்த தண்டர்ஸ்டாம் கொடுக்கக்கூடிய க்ளவுடு வந்து சிபின்னு சொல்லுவோம், குமுலோநிம்பஸ் க்ளவுடு. ஸோ இந்த க்ளவுடை பார்த்தா நாங்கள் வந்து தண்டர்ஸ்டாம் வார்னிங் கொடுப்போம். ஸோ இந்த க்ளவுடெல்லாம் கேப்சர் பண்ணதுக்கு வந்து அந்த மெசோஸ்கேல் மாடல் அதாவது நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இந்த தண்டர்ஸ்டாம் கேப்சர் பண்ணும். இதனால் வந்து பொதுவாக வந்து நியூமெரிக்கல் வெதர் ப்ரெடிக்ஷனில் இரண்டு வகையான மாடல்கள் உண்டு, ஒன்று ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல், இன்னும் நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல். அந்த ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் வந்து இன் ஜென்ரலாக எல்லா அதாவது வெதர் சிஸ்டத்தை வந்து கேப்சர் பண்ணும், அதாவது தான் இந்த மெசோஸ்கேல் சிஸ்டம். இந்த கன்வெக்டிவ் வெதர் சிஸ்டத்தை தவிர எல்லா வெதர் சிஸ்டத்தையும் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் கேப்சர் பண்ணும். இந்த மெசோஸ்கேல் சிஸ்டத்தை கேப்சர் பண்ணதுக்கு மட்டும் நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஐஎம்டியில் வந்து ரெண்டு மாடல் இருக்குது, ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் இருக்குது, நான் ஹைட்ரோஸ்டேட்டிக் மாடல் இருக்குது.
1: சார், இந்த ப்ரெடிக்ஷன் மாடலே எல்லா ரிசல்ட்ஸையும் கொடுத்துருதுன்னா எதுக்கு மனிதன் அங்கே தேவை?
0: எதுக்கு மனிதன் தேவைன்னா அப்சர்வேஷன் வந்து மனிதன் தான் பண்ண முடியும் ஆக்சுவலாக. அது இப்போ ரிமோட் சென்சிங்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ரிமோட் சென்சிங்கை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம 1/3 ஆஃப் எர்த் வந்து சி இருக்குது, ஓஷனிக் ஏரியா. அந்த ஏரியாவில் வந்து நம்ம மேனுவல் அப்சர்வேஷன் பண்ண முடியாது, ரிமோட் சென்சிங் தான் பண்ணிட்டுருக்கோம். அந்த ரிமோட் சென்சிங் வந்து எஸ்டிமேஷன் தான், அப்சர்வேஷன் கிடையாது. ஸோ அந்த எஸ்டிமேஷனை வந்து அப்சர்வேஷனை பார்த்ததுக்கு ஹியூமன் தேவைப்படும், ஏன்னா அது வந்து இப்போ சேட்டலைட்டு வந்து சேட்டலைட் கேமரா இருக்குது, ரேடியோ மீட்டர் இருக்குது, ரேடியோ மீட்டரில் கிடைக்கக்கூடியது வந்து ரேடியன்ஸ் கிடைக்கும். அந்த ரேடியன்ஸை வந்து நமக்கு மெட்டலாஜிக்கல் வேரியபிளாக கன்வெர்ட் பண்ணதுக்கு ஹியூமன் அதை வந்து சயின்டிஃபிக் மெத்தடை யூஸ் பண்ணி எம்பிரிக்கல் ரேஷன் அது மாதிரி அவங்க சயின்டிஃபிக் ஸ்டடி யூஸ் பண்ணி அந்த பேராமீட்டர் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து ஹியூமனுடைய ரோல் தேவை, ஏன்னா அது வந்து எஸ்டிமேட் பண்ணது நமக்கு வந்து அப்சர்வேஷன் தேவைப்படுது. நம்ம அப்சர்வேஷன் வந்து இம்பாசிபிள் ஓவர் ஓசனிக் ஏரியா, மேனுவல் அப்சர்வேஷன். அதனால ரிமோட் சென்சிங் டேட்டாவை வந்து மேனுவல் அப்சர்வேஷனாக கன்வெர்ட் பண்ணதுக்கு இந்த ஹியூமனுடைய இன்டர்வென்ஷன் தேவைப்படுது. ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாங்கள் வந்து ரேடியோ டியூப் டிரான்ஸ்ஃபர் மாடல் யூஸ் பண்ணி அந்த சேட்டலைட் டேட்டாவை வந்து அப்சர்வேஷனாக கன்வெர்ட் பண்ணி அந்த அப்சர்வேஷனை வந்து மாடல் கொடுப்போம். மாடலுக்கு அதுக்கப்புறம் அந்த மாடல் வந்து ரன் ஆகும், ஏன்னா மாடலுக்கு இனிஷியல் கண்டிஷன் வேணும். ஸோ இனிஷியல் கண்டிஷன் வந்து நம்ம தான் கொடுக்கணும். அந்த இனிஷியல் கண்டிஷன் பெர்ஃபெக்டாக கொடுத்தா உங்களுக்கு பெர்ஃபெக்டாக ஃபோர்காஸ்ட் கொடுக்கும், கேட்டிங்களா? அப்போ இனிஷியல் கண்டிஷன் வந்து உங்களுக்கு வேணும்னா பெர்ஃபெக்டாக வேணும்னா அப்போ ஹியூமனுடைய இன்டர்வென்ஷன் தேவை. அப்சர்வேஷனை கலெக்ட் பண்ணணும், அந்த அப்சர்வேஷன் சரியானு செக் பண்ணணும், செக் பண்ணி கரெக்டான இன்ஃபர்மேஷன் இனிஷியல் கண்டிஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த வேலை பண்ணதுக்கு வந்து ஹியூமனுடைய ஆக்டிவிட்டிஸ் தேவை. ஒன்ஸ் வந்து நீங்கள் இனிஷியல் கண்டிஷன் பெர்ஃபெக்டாக கொடுத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் அவுட்புட் கொடுக்கும். அந்த இனிஷியல் கண்டிஷன் கொடுக்கறதுக்கு வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவை.
1: சார், இந்த வெப்ப அலையில் என்னென்ன நிறங்கள் வச்சு அதை பிரிக்கிறாங்க?
0: வெப்ப அலை எச்சரிக்கை பொதுவாக நம்ம வந்து ஹீட் வேவ்

0: பவானிங்க வந்து மூன்று நிறங்களில் வழங்கப்படுகிறது. மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு என்ற மூன்று வகையில் நாங்கள் அதை கொடுக்கோம். அந்த எல்லோ அலர்ட் வந்து சில ஒரு வாட்ச், கவனமாக இருக்க வேண்டும் என்பதை சுட்டி காட்டுகிறது. ஆரஞ்சு வந்து எச்சரிக்கை இருக்க வேண்டும், எச்சரிக்கை நிலை, தயார் நிலையில் இருங்கள் என்று சொல்லக்கூடியது. சிவப்பு ரெட் அலர்ட் வந்து மிகவும் எச்சரிக்கை, ஆபத்து. அந்த மாதிரி மூன்று வகைகள் நாங்கள் வார்னிங் கொடுப்போம். ஸோ அந்த எல்லோ அலர்ட் இருக்கும்போது நீங்கள் வந்து அலர்ட் ஆகணும், அதை வந்து கவனமாக இருக்க சொல்லணும், இருக்க சொல்லுவோம். அது இண்டிகேட் பண்ணுது எல்லோ அலர்ட்னால கவனமாக இருங்கள் அர்த்தம். ஆரஞ்சு அலர்ட் வந்து தயார் நிலையில் இருங்கள், கேட் ரெடி. ரெட் அலர்ட் கொடுத்த உடனே ஆக்ஷன், டேக் ஆக்ஷன். இதுதான் இந்த ரெட் அலர்ட் வந்து ஃபைனல் வார்னிங், என்னென்ன இம்பேக்ட் இருக்கோ அதை வந்து நீங்கள் பண்ணணும். அந்த ரெட் அலர்ட்ல எடுக்கக்கூடிய ஆக்ஷனை வந்து மக்கள் எடுக்கணும், அதுதான் ரெட் அலர்ட்டுடைய வார்னிங்.
1: சார், விவசாய துறையை வெப்ப அலை எப்படி பாதிக்குது?
0: வெப்ப அலை விவசாயத்திற்கு கடுமையான பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. அதிக வெப்பத்தால் பயிர்கள் உலர்ந்து சேதமடைகின்றன. மேலும் பாசன நீர் தட்டுப்பாடு ஏற்பட்டு விவசாய உற்பத்தியும் வருமானமும் குறைகின்றன. வீரப்பதம் வந்து குறையும், ஹீட்டு அதாவது வெப்பநிலை அதிகமாகும் போது அந்த பயிர்கள் எல்லாம் உலர்ந்து காணப்படும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து பயிர்கள் சேதமடையலாம். இன்னொன்று பாசன நீர் தட்டுப்பாடு ஏற்படும், ஏன்னா ஹீட் அதிகமாக இருக்குது, வெப்பம் அதிகமாக இருக்குன்னா உங்களுக்கு வந்து அந்த வாட்டரில் எவாப்ரேட் ஆகிரும் இல்லையா. ஸோ அதனால் அதிக பாசன நீர் தேவைப்படும், தட்டுப்பாடு ஏற்படும். இந்த இப்போ கிணற்று பாசனம்னா கிணற்றினுடைய தண்ணீரோடு வற்றும், ஏரி பாசனம் ஏரியினுடைய தண்ணீர் வற்றி போகும் அதிக சூடுனால். ஸோ அதனால் இது விவசாயத்துறையில் இது பாதிப்பை ஏற்படுத்தும் அதிக வெப்பநிலை.
1: சார், இந்த டிரான்ஸ்போர்ட் செக்டரை எப்படி வெப்பநிலை பாதிக்குது?
0: போக்குவரத்து துறையும் பாதிக்கிறது. அது அதிக வெப்பத்தால் சாலைகள் மற்றும் ரயில் பாதைகள் சேதமடைகின்றன. இந்த ரோடு நம்ம போடுறது இல்லையா, கான்கிரீட் ரோடு, அந்த மாதிரி அந்த ரோடுகளினுடைய வெப்பத்தினால் ஆக்சுவலாக வந்து அது எக்ஸ்பென்ஷன் ஆகிட்டு இருக்கும். ரோடுகள் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகி அந்த அதில் கீரல்கள் விழும். மற்றபடி ரயில் ரோடு வந்து ரயிலுடைய இரும்பு இல்லையா, அதனுடைய அது எக்ஸ்பெண்ட் ஆகும், தெர்மல் எக்ஸ்பென்ஷன் ஆகி அது வந்து பாதிப்பு ஏற்படுத்திட்டு இருக்கும். இதனால் அந்த ரோடை ரிப்பேர் பார்க்கறதுக்கு மக்களை வச்சு பண்ணிட்டு இருப்போம், டிரான்ஸ்போர்ட் ரோடை ரிப்பேர் பார்க்கறதுக்கு. ஸோ அதனால் மக்கள் வந்து வெயிலில் வந்து வேலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இது வந்து அவங்களுடைய வாழ்க்கையும் பாதிக்கும். அந்த ரோடு ரிப்பேர் பார்க்கறதுனால மக்களுடைய வெயில் நேரத்தில் வேலை பண்ண வேண்டி இருக்கும், ஏன்னா அது வந்து எசென்சியல் ஒர்க்கு. ஸோ அதனால் மக்கள் வந்து வெயிலில் வேலை பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும்.
1: சார், வெப்பநிலையால் மனித உடலுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வருது?
0: வெப்பநிலை காரணமாக உடல் பாதிப்புன்னு சொல்ல போனால் வெப்ப காய்ச்சல் வரும், நீர் சத்து இழப்பு ஏற்படும், மறுபடி அப்பப்போ மயக்கம் கூட ஏற்படும். ஏன்னா இப்போ வெயில் நேரத்தில் வெயிலில் போய் நீங்கள் வந்து ஒரு 2 o'clock 3 o'clock நீங்கள் இப்போ வெயில் நேரத்தில் வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மயக்கம் அது மாதிரி, ஏன்னா டீஹைட்ரேஷன் அது மாதிரி நோய்கள் வந்துட்டு இருக்கும். இதனால் மக்கள் வந்து அந்த வெயில் நேரத்தில் வந்து அதிகமாக தண்ணீர் குடிக்கணும், பொதுவாக அவாய்ட் பண்ணும். வெயில் நேரத்தில் வந்து ஆக்சுவலாக அந்த நாங்கள் வந்து ரெட் அலர்ட் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரெட் அலர்ட் கொடுத்தாச்சுன்னா அந்த பீரியடில் வந்து அவங்க வெளியே போகக்கூடாது. இந்த மோஸ்ட்லி வந்து அந்த 12 o'clock ஒரு 3 o'clock வரைக்கும் அதுதான் பீக் பீரியடாக இருக்கும் வெயிலுடைய தாக்கம். அந்த நேரம் வந்து வெளியே போகிறத வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ தவிர்க்க முடியாத நேரத்தில் வெளியே போனால் கூட அவங்க தண்ணீர் அதிகமாக குடிக்கணும், தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும். முடிந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து ரெஸ்ட் எடுக்கணும், வெளியே போனால் கூட அந்த நிழல் பகுதியை பார்த்து ரெஸ்ட் எடுக்கணும்.
1: சார், நம்ம அண்டார்டிகாவே நல்ல குளிர்ந்த இடம் தான் நினச்சிட்டு இருந்தோம், இப்போ அண்டார்டிகா எப்படி வெப்பநிலை வருது?
0: அண்டார்டிகா பொதுவாக குளிராக தான் இருக்கும், குளிர் பகுதி தான். அங்கே வந்து ஆக்சுவலாக வந்து அங்களுடைய வெப்பநிலை வந்து எப்போதும் ஸ்டேட்டிக்காக இருக்கும், சேஞ்ச் ஆகாது, ஏன்னா ஐஸ் ஃபுல்லாக வந்து ஐஸ் இருக்கிறதுனால. இப்போ வந்து அந்த குளோபல் வார்மிங்ன்ற இம்பேக்டினால அந்த லோ லேட்டிடியூடில் உள்ள ஏர், நம்ம பூமத்திரையில் உள்ள ஏர் மற்றும் அந்த அண்டார்டிக் பக்கத்தில் உள்ள கடல் காற்று வந்து அங்கே வந்து போகிறதுனால கடல் காற்றுலாம் வார்மாக இருக்கும். ஏன்னா லோ லேட்டிடியூடு நம்ம இந்த அந்த போலார் ரீஜனில் வந்து காற்று குளிராகவும் ட்ராபிக்கல் ரீஜனில் வந்து வார்மாக இருந்துகிட்ருக்கும். இந்த வார்ம் ஏர் வந்து உள்ளே வந்து அட்ராக்ஷன் உள்ளே போகிறதுனால அந்த அண்டார்டிகாவினுடைய ஏர் வந்து வெப்பமாக காணப்படுகிறது. இது ஒரு காரணம். மற்றபடி வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம இந்த விண்ட் பேட்டர்ன், ஸோ மேலே வந்து விண்ட் போயிட்டுருக்கோம், போலார் வட்டக்ஷன் சொல்லுவாங்க, அந்த விண்ட் பேட்டர்னுடைய சேஞ்சஸ் ஒரு காரணம். இதுதான் வந்து ஆய்வுப்படி மக்கள் சொல்லியிருக்கிறார்கள். அந்த விண்ட் பேட்டர்ன், இந்த ப்ரெஷர் பேட்டர்ன் ஷிஃப்ட், இதெல்லாம் வந்து ஒரு காரணம் அப்படின்னு இருக்காங்க. மெயின் காரணம் வந்து குளோபல் வார்மிங். ஸோ குளோபல் வார்மிங்னாலுமே அதன் மூலியமாக இந்த அண்டார்டிகா வந்து வெப்பமாதுக்கான காரணங்களாக இருக்கலாம்.
1: சார், கிளைமேட் சேஞ்ச் மற்றும் குளோபல் வார்மிங் எப்படி வெப்ப அலையை ஜாஸ்தி பண்ணுது?
0: குளோபல் வார்மிங்கினால வந்து நம்ம எர்த் வந்து வார்ம் ஆகுது. ஸோ எர்த் வார்ம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வந்து வெப்ப அலை அதிகமாகும். ஸோ குளோபல் வார்மிங் வந்து டைரெக்டாக வந்து நம்ம வெப்பநிலையை வந்து அதிகப்படுத்திட்டு இருக்கு. ஏன்னா குளோபல் வார்மிங்னால வந்து சீ லெவல் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. சீ லெவல் ரைஸ் ஆச்சுன்னா ஆக்சுவலாக இந்த சீனுடைய ஹீட் கண்டென்ட் அதிகமாகும். ஸோ ஹீட் கண்டென்ட் அதிகமாகச்சுன்னா உங்களுக்கு வந்து எவாப்ரேஷன் அதிகமாகும், அப்புறம் லேண்டும் ஹீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ ஓவராலாக குளோபல் வார்மிங்கினால வந்து வெப்ப அலை வந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும்.

0: இதுவரை வெப்பம் குறித்து சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குனர் டாக்டர் வி ஆர் துரை அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
1: இதுவரை அறிவியல் நேரம் நிகழ்ச்சி கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். ஆகாஷ்வாணி நேரம் 10 மணி. சென்னை மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ், மதுரை மத்தியாலை 1269 கிலோஹெர்ட்ஸ், கும்பகோணம் பண்பலை 101.6 மெகாஹெர்ட்ஸ், வேலூர் பண்பலை 100.4 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் நேயர்கள் இனி கேட்கலாம் காற்றோடு கலந்திடவா. நிகழ்ச்சியின் முதல் ஒலிக்கவிருப்பது உத்தமன் படத்திலிருந்து SP பாலசுப்ரமணியம் மற்றும் P சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து ஒழிக்கவிருப்பது தேன் சிந்துதை வானம் படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியுள்ள பாடல்.

காற்றோடு கலந்திடுவா நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்கவிருப்பது தங்கப்பதக்கம். படத்திலிருந்து டி எம் சவுந்தரராஜன் மற்றும் பி சுஷீலா இணைந்து பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 11 மணி. மினவாகத்தில் பதிவாகியுள்ளபடி அதிக அளவு வெப்பநிலை 35.2 டிகிரி
1: செல்சியஸ்,
0: குறைந்த அளவு வெப்பநிலை 27.2 டிகிரி செல்சியஸ்,
2: மனசு மயக்கம்
0: 70%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை அதிக அளவு வெப்பநிலை 34-35 டிகிரி செல்சியஸை ஒட்டி நிலவக்கூடும். குறைந்த அளவு வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமான மழைக்கு வாய்ப்பு உண்டு. வானிலை அறிக்கை
3: கோயம்புத்தூர் FM 103 மதுரை FM 103.3

0: திருச்சி எஃப்எம் 102.1 ரெயின்போ எஃப்எம் 101.4.
1: நிகழ்ச்சி நிரல் காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் ரா பூபாலன் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை.

7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு, 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கச்சிகோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம், 7:45 நகர்வலம், 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். எட்டு திரைகானம், 8:30 தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் மரம். தென்னையில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்து விளக்குகிறார் கோயம்புத்தூர் மாவட்டம் ஆழியார் தென்னை ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் டாக்டர் சி சுதாலட்சுமி அவர்கள். 9:00 அரங்கிசை, 10:02 முத்துச்சிதறல், 11:02 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரல், 12:50 வானிலை, 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் காச நோயாளிகளுக்கு ஊட்டச்சத்து ஆதரவு திட்டம் குறித்த தகவல்கள், பிற்பகல் 1:10 எண்ணுயிர் தோழி, 2:15 திரைக்காணம். இரண்டு விளையாட்டு அரங்கம், தேசிய ஹாக்கி விளையாட்டு வீராங்கனை பி தீபிகா அவர்களுடன் நேர்முகம் முதல் பகுதி, 2:55 வானிலை, 5:30 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி, மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம், 7:10 நீலகிரி மாவட்ட செய்திகள், எழுதியவர் சரவணன், 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம், காய்கறி பயிர்களும் அதன் முக்கியத்துவமும், காய்கறி பயிர்கள் சாகுபடி தொடர் நிகழ்ச்சி முதல் பகுதி, திருவண்ணாமலை கீழ்நல்லி வேளாண்மை அறிவியல் மைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் வே சுரேஷ் அவர்களின் உரை, மெல்லிசை வேளாண் செய்திகள், 8:05 திரைகானம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, சுகந்தா காளமேகம் அவர்களின் பாட்டு, எம்ஏ கிருஷ்ணசுவாமி அவர்கள் வயலின், திருவனந்தபுரம் ஆர் வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், ஜி ரவிச்சந்திரன் அவர்கள் கட்டம். 10:45 காற்றோடு கலந்திடவா. நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.